கேசிஎன்ஐ செய்தி நிறுவனம் கூறியது. 2026 ஃபிஃபா உலக கிண்ணம் அரையிறுதியில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவிடம் 2-1 தோற்ற போதிலும் இங்கிலாந்து பயிற்றுநர் தோமஸ் தஷல் தனது வியூக அணுகுமுறையை தற்காத்து பேசியுள்ளார். முன்னிலை பெற்ற பிறகு தனது அணியினர் சுணக்கம் கண்டதை அடுத்து அர்ஜென்டினா ஆட்டத்தில் ஆதிக்கம் செலுத்த முடிந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: பொதுவாகவே எனக்கு இதுல வந்து ஒரு கோபம் வரும் போனா கடைகள்ல அங்கங்க டிஷ்யூ இருக்கும், நம்ம துடைக்கிறதுக்கு இருக்கும், இவங்க கிட்டயே நம்ம வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கிற யாராவது சொல்லுவாங்க பாவம் அவங்களுக்கு நம்ம ஒரு வெளி கொடுக்கறதுல என்ன வருது அப்படின்னு. ஆனா சில நேரங்கள்ல தொடர்ந்து ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருப்பாங்க,
1: ஒரு வெளியோட முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கேம் எல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்ப டிக்டாக்ல பாத்தீங்கன்னா எனக்கு உடல் நிலை சரியில்லை, நான் மருத்துவமனையில இருக்கு எனக்கு, ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே அது தேவைப்படுதா இல்ல, அவங்க யாராவது தூண்டி விட்டு இப்படி பணம் கேளுங்க எல்லாம் மனம் இறங்கி உதவி செய்வாங்கன்ட்டு. இப்போ நம்ம வந்து கோயில்கள் பார்த்தாலும் உணவகங்கள் பார்க்கும் போது சில பேர் பாத்தீங்களா கேஷ் கையில இருக்காது, ரொக்க பணம் கையிலவே இருக்காது. இப்ப கோயில திடீர் நான் உண்டியல காட்டும் போது நம்ம கிட்ட என்னத்தை கொடுக்கறது, கைபேசிய கூட சில நேரங்களில் கோயிலுக்கு எடுத்துட்டு
0: போவோம். இன்னொன்னு கோயிலுக்கு போகும்போது இது ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிருது,
1: இருக்கும் கோயில்ல நிக்கிறோம் நம்மளால கொடுக்க முடியலையே, ஆனா உண்மையிலேயே அவங்க தேவைப்படுறாங்க, பார்த்தா ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அந்த அந்த கை நீட்டி நம்ம கிட்ட கேட்கும் போதோ இல்ல நம்ம சில நேரங்களில் வேக வேகமா அலுவலகத்துக்கு போவோம், அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் இதை காட்டணும் பேசணும்னு வாங்க நம்மளுக்கு நேரம் இருக்காது.
0: சரி,
1: இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க எப்படி இந்த சூழலை எதிர்கொள்வீங்க,
0: கையாள்றீங்க? ஏன்னா சில பேர் அவங்க பின்னாலேயே போய் எல்லாம் பாத்துருக்காங்க, இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கு. பேசுவோம் அடுத்தது. ஜகமே தந்திரம் படத்துக்காக பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கூப்பிடுங்க 3228255 3
1: அல்லது 4 7 6 8.

0: அப்படின்ற பாடல் சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையில வந்த பாடல் தனுஷ் டி சந்தோஷ் எல்லாரும் சேர்ந்து பாடி இருந்தாங்க.
1: அதாவது இந்த சென்டிமென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது கோயிலுக்கு போனா ஏதாவது மனம் இறங்கணவங்க ஏதாவது குடுக்கணும், நீங்க கோயில நின்னு கேக்குறது வந்து கோயில கடவுளை பாத்துட்டு வந்தவங்க ஏதாவது தானம் பண்ணணும், கண்டிப்பா தானம்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம், ஆனா யாரு கேக்குறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதே நேரத்துல உணவகமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ஒருத்தவங்க பசிக்குதுன்னு சொல்லும் போது நம்மளால இருக்க முடியுமா? இது மனிதர்களுடைய இயல்பு மனநிலை அப்படின்னு பார்த்தா நம்ம மனம் இறங்கிடுவோம் கண்டிப்பா.
0: போனா இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கிற நிலை வேற, நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா அவங்க வேணாம்னு சொல்லும் போதுதான் கோபம் அடைகிறாங்க.
1: இப்ப பாருங்க என்னுடைய சொந்த அனுபவத்துல பாருங்க தேவிகன், கோயிலுக்கு போவேன், ஒருத்தவங்க எப்போதுமே வந்து ஒரு உண்டியல வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, கெட்ட பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு. நானும் எத்தனை தடவை போகும்போதெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நானே ஒரு கட்டம் அவங்க கிட்ட, நாளைக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நம்ம சரியான ஒரு இயக்கத்தை போய் பாத்துட்டு அங்கிருந்து உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணுமா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு மறுநாள் காண
0: போயிட்டாங்க.
1: இல்ல
0: இதுதான் வழக்கமா நடக்குது. ஏற்கனவே புக்கி பின்தாங்களே இந்த சிறார்கள் எல்லாம் பூ வித்து அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறது இரவு நேரங்கள்ல. அப்போ அந்த சூழலை பார்த்த சில பேர் உடனடியா என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு வச்சு ஏன் நீங்க வந்து இத்தனை மணிக்கு பூ வித்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, சரி நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் படிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க அப்படியே எடுத்த காலை பின்னால வச்சு வச்சு வச்சு காணாமல் போக ஒரு கூட்டம் வந்து அவங்களை அப்படியே கூட்டிட்டு போயிருச்சு. மறுநாளும் போய் பார்க்கும் போது வேற இடத்துல இந்த பிள்ளைங்க இருந்திருக்காங்க. இவங்க போய் பேசும்போது அந்த பிள்ளைங்க அங்கிருந்து காணா போயிட்டு சில வாரங்களுக்கு வரவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு தரப்பு இதை வந்து ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களை வந்து இறக்கி விட்டுக்கிட்டு.
1: இவங்கலாம் வந்து ஒரு விக்டிம் தான். அதாவது இது வந்து இந்த நான் கடவுள் படத்துல அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் தான். அதனால சில நேரங்களில் நம்ம உதவி செய்வோம் நினைப்போம், ஆனா அது அது அவங்க உண்மையா உதவி கேக்குறாங்களா இல்ல யார் மூலமா கேட்கப்படுறாங்களா மத்தவங்களுக்கு வேலை செய்யறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ
0: இது என்னன்னா பிள்ளைகளை விடுத்து இந்த மாதிரி செய்யறதுதான் சரியில்லை. பேன் விக்கிறது அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா, உண்மையா உழைக்கிறவங்க இருக்காங்க, ஆனா இந்த மாதிரி ஏமாற்று மோசடிகளும் நடக்குது. அதனாலதான் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சிசிலியா பாட்டு வந்துட்டு இருக்க, ஹரிச்சரன் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட பேசுவோம், நீங்களும் எங்களுக்கு கூப்பிடலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இன்னெல்லாம் கேட்டிருந்தோம், உணவகங்களோ இல்ல கோவில்களுக்கோ நீங்க போறீங்க, எப்படிங்க சமாளிக்கிறீங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்கறவங்க கிட்ட அப்படின்னு?
2: ஆனா நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கு தேவிகன். நிறைஞ்சிருச்சு அவங்களும் பசியில இருப்பாங்க அப்படின்றதான். நல்ல மனிதர் அவரு.
0: பேசுவோம் வாங்க.

0: வணக்கம். மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னல் FM நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம்ங்க. நான் பிராண்டிங், ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் டாக்டர் ஸ்ரீஎன்டி உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. டெவலப்பிங் த என்டர்பிரெனியரல் மைண்ட் செட் அப்படின்னா என்னங்க? நீங்க ஒரு வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னுக்குங்க, அந்த வியாபாரத்தை நீங்க ஃபீல் பண்ணும். இந்த வியாபாரத்துல இருந்து நீங்க செய்யற மாதிரி ஒரு கற்பனைக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த வியாபாரத்துல ஒரு எல்லா சேலஞ்சும் நீங்க ஃபீல் பண்ணிக்கணும். அதெல்லாம் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் தொழில், இப்படிதான் செய்ய போற, இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப மைண்ட் செட் ரெடி ஆயிடுச்சு. மூணு ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்குங்க. ரெசிலியன், அதாவது எதையும் தாங்கும் மனப்பக்கம், இது வந்து ரொம்ப முக்கியம். பிசினஸ் ஒன்று செய்யறப்ப நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஒரு பிரச்சனை இருக்கும், எக்ஸ்டர்னல் இன்னொரு பிரச்சனை இருக்கும். இன்டர்னல் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும், எக்ஸ்டர்னல் உங்க சப்ளையர், உங்க வெண்டோ இல்ல நீங்க நம்பி வியாபாரம் பண்றவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப இது ரெண்டு எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? இதுதான் உங்களோட ரெசிலியனோட மனப்பக்கம். மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல போயிருன்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது விஷயங்க, உங்கள்கிட்ட பர்சனல் ஸ்ட்ராங் டிசிப்ளின் இருக்கணுங்க. டிசிப்ளின் பேசுறப்ப நான் எப்பயுமே ஜப்பான் நாடுதான் பார்ப்பேன். அங்குள்ள மக்கள் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கு எந்திருப்பாங்க, சூரியன் மறைஞ்ச பிறப்பாடு தான் தூங்குறாங்க வீட்டுக்கு வந்து. அப்ப அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்றாங்க, நல்ல டிசிப்ளின். அவங்க வேலை நேரத்துல வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகே ஓஷிப் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள, அந்த மாதிரி தமிழ்ல கூட சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். மூணாவது குரோத் மைண்ட் செட். இந்த தொழில டே பை டே நீங்க குரோ பண்றீங்கன்னு நீங்க வந்து விஜுவலைசேஷன் செய்யணும். நீங்க டே பை டே புதிய புதிய யுக்திகள் கையாளணும். அப்ப நீங்க செய்யறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் இதுல ப்ரோக்ரஸ் இருக்குன்ட்டு. இதுதான் வந்து டெவலப்பிங் என்டர்பிரெனர் மைண்ட் செட். மீண்டும் உங்களை சந்திக்க வரை எல்லாம் புகழும் இறைவுக்குன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.

0: ஸ்ரேயா கோஷல் நகுல் பாடி இருந்த பாடல் 8:36. இன்றைக்கு உங்க கிட்ட நாங்க கேட்ட கேள்வி என்னன்னா,
1: அதாவது இப்ப கோயிலுக்கு போவோம், உணவகத்துக்கு போவோம், அங்கதான் நிம்மதியா சாப்பிட்டு வரணும்னு போவோம், நிம்மதியா சாமி கும்பிட்டு வரணும்னு போவோம். ஆனா அந்த இடத்துல சில சங்கடமான சில விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, வசூல் பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, அறக்கட்டளைக்கு பணம் கேட்கறவங்க இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சில நேரங்களில் பணம் எடுத்துட்டு போக மாட்டோம், இப்ப எல்லாம் கேஷ்லெஸ் ஆயிருச்சு இல்ல, கொடுக்க கூட முடியாது. அந்த நேரத்துல ஒரு சங்கடம் ஆயிரும் நமக்கு.
0: யுகா,
2: நம்ம ரெண்டு தடவை வந்து ஸ்கேம் ஆயிருக்கோம். ஒண்ணு வந்துட்டு என்னன்னாக்கா, என் ஹஸ்பண்ட் வந்து பசிபூரோ வச்சிருக்காங்க. அப்ப ஒரு தடவை வந்து என்ன ஆச்சுனாக்கா, இந்த வீடு வீடா வந்துட்டு டொனேஷன் கேட்டு வருவாங்க இல்லையா, அப்ப இந்த மாதிரி வந்து வந்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த ஹோம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஹோம் தான். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வந்து அந்த இன்சார்ஜ் பர்சன் இருப்பாங்களே அவங்களுக்கே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி கேட்டாக்கா அப்பதான் தெரியுது, இந்த மாதிரி அவங்களோட அந்த டொனேஷன் புக்கை வச்சு இந்த மாதிரி போய் நிறைய ஸ்கேம் பண்ணி இந்த ஹோம்காக நாங்க வந்து காசு வாங்குறோம் அப்படின்னு டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் பண்றது எல்லாமே வந்து அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற பசிபூரோ தான்.
1: இல்ல இப்ப அந்த நிறுவனம் அந்த அந்த இல்லத்துல உள்ளவங்க வரல, அவங்க பெயரை பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்திருக்காங்க.
2: ஆமா, அப்படி ஒரு விஷயம் இல்ல. ஆனா இவங்க அவங்களோட அந்த டொனேஷன் புக் இருக்குல்ல, அதை வச்சு இவங்க வந்து காசு வாங்குறாங்க. அந்த அண்ணன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா தயவு செஞ்சு அந்த புக் எல்லாம் வாங்கி வச்சிருங்க ஐயா, இந்த மாதிரி போய் நிறைய இடத்துல போயிட்டு காசு வாங்குறாங்க, ஆனா இந்த காசு எதுவுமே வந்து எங்களோட ஹோம்க்கு வந்து வரல அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய இந்த பசிபூரோ எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பசிபூரோல எல்லாமே வந்து நம்ம போன் அடிச்சு கேக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கடையில தெரிஞ்சதுனால நம்ம போன் அடிச்சு கேட்டுட்டோம், அவங்க எல்லாருமே வந்து 1000 வெள்ளி 500 வெள்ளின்னு குடுத்திருக்காங்க. குடுத்திருக்காங்க, பெரிய அமௌண்ட் தான் குடுத்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்திட்டையும் சொல்லி இதுக்கு மேல இந்த மாதிரி வந்தாங்கன்னா தயவு செஞ்சு தராதிங்க, ஏதா இருந்தாலும் இதுதான் இந்த ஹோமோட டீடைல்ஸ், முடிஞ்சாக்க நீங்க நேராவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி.
0: அந்த இல்லம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி.
2: ஆமா, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டுன்னு. நமக்கு தெரிஞ்சதுனால இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு.
0: நன்றி, நன்றிங்க
1: தகவலுக்கு.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 1 9.
4: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, வெளியில போறீங்க, அங்க வந்து உங்ககிட்ட நன்கொடைகள் கேக்குறாங்க இல்லையா, எப்படிங்க இதை எதிர்கொள்றீங்கன்றத கேட்டிருந்தோம் உங்ககிட்ட.
1: அடுத்த நேயர்களை சந்திக்க போறோம்.
0: சண்முக பிரியா வந்திருக்கிறாங்க நம்ம கூட பேசுறதுக்காக.
2: எனக்கு நடந்த ரெண்டு சம்பவங்கள் வந்து கோபப்பட்டன்றதை விட கொஞ்சம் வருத்தம் ஆயிருச்சு எனக்கு. எப்படின்னா ரெண்டுமே கோயில்கள்லதான் நடந்தது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, திருவிழா டைம்ல வந்து நிறைய பூத் போடுவாங்க இல்லையா, பிரபலமான அசோசியேஷன் தான் அந்த டொனேஷன் மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வெஜ்ஜுமாலுமே நான் வந்து கேஷ் எடுத்துட்டு போல. அங்க பக்கமா நடந்து போகும்போது, சார் நீங்க பாத்து உங்க நல்ல முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லும் போது, நான் சொன்னேன், ஐயோ சாரி சிஸ்டர், நான் கேஷ் எடுத்துட்டு வரல, நான் தெரியாம கூட போல, நான் பதில் சொன்னேன், நான் கேஷ் எடுத்துட்டு வரல சாரின்னு சொல்லிட்டு நான் நடக்கிறேன். அவங்க என்னைய திரும்பி ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு சலிப்பு தன்மை மாதிரி தலையாட்டினாங்க ஒரு மாதிரி. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் அப்பதான் கோயில் உள்ளுக்கு போறேன் சாமி கும்பிடுறதுக்கு. அப்ப இந்த மாதிரி ஒண்ணு நடந்தோடனே எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஏன்னா டொனேஷன் இருந்த போது நம்ம விருப்பப்பட்டு குடுக்கறது ஒண்ணு, நான் உண்மையிலே கேஷ் எடுத்துட்டு போல, அதுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் ஒரு கோயில் உபயம் பூஜை. சோ முடிச்சிட்டு நானும் என் கணவரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு இல்லத்துக்கு வந்து டொனேஷன் எடுக்கிறோம், நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொகையை அவங்களே கேட்டுக்கிட்டாங்க. நீங்க ஒரு ஆள் 30 வள்ளி கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க சொன்னோம், கொஞ்ச நேரம் இருங்க சிஸ்டர், நாங்க சாப்பிட்டுட்டு வரோன்னு. இல்ல மத்த இடங்களுக்கு எல்லாம் போனோம், நீங்க கொடுங்கன்னு அங்கேயே நிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, அசௌகரியமா ஆயிருச்சு. என்ன இப்படி நிக்க, பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க, நாங்க குடுக்கற வரைக்கும் போக மாட்டேன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. கணவர் வந்து 30 வள்ளி எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன, அவங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, முதல் தப்பு வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டு இருக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்றது தப்பு. இன்னொன்னு, டொனேஷன்ன்றது நான் முதல் சொன்ன மாதிரிதான் நம்ம விருப்பப்பட்டு குடுக்கற ஒரு விஷயம். அத வந்து நீங்க எப்படி அந்த தொகையை வந்து நீங்க நிர்ணயிச்சு நீங்க இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, எங்க முகத்துல தெரியுது எங்களுக்கு கொடுக்க அந்த டைம்ல விருப்பம் இல்லன்னு, அப்பயும் அங்கேயே நின்னு நீங்க கொடுத்தாலே ஆச்சுன்னு வாங்கிட்டு போறாங்க.
1: அதாவது பாருங்க, நீங்க கோயிலுக்கு போகணும், உங்க பிரார்த்தனையை வைக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு போனீங்க, அந்த இடத்துல இந்த சங்கடம் நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல.
2: ஆமா, எனக்கு இந்த ரெண்டு விஷயம், அதாவது இது நடந்து வந்து ஒரு வருடம் மேல ஆகுது. இப்பயுமே யாராவது இத பத்தி பேசும்போது எனக்கு இந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வருது. அப்ப அது என்னை பாதிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. பாருங்க, வற்புறுத்தி வாங்கிட்டு போறாங்க, அந்த இடத்துல தர்ம சங்கடமான சூழல், ரொம்ப நேரம் நின்னுட்டே இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இப்படி செய்யும் போது கோபம் அடையறவங்களும் இருக்காங்க. அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது.
1: அறக்கட்டளைகள் பாத்தீங்கன்னா, பதிவு பெற்ற அறக்கட்டளைகள் இப்படி வர்றது இல்ல, மிக குறைவு. அதற்கான சரியான முறை, இணையம் மூலமாக அவங்க பதிவு பெற்று சரியான முறையில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க வந்து திரட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது போன்ற ஸ்கேம் அப்படின்ற ஒரு அடிப்படை, எல்லாமே ஸ்கேம் நம்ம சொல்ல முடியல, ஆனாலும் இருக்கிறாங்க. இப்போ டிக்டாக் மூலமா வந்து எனக்கு உடல் நல்ல சரியில்லை, எனக்காக பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் கோட் வச்சு பணம் வசூலிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியா?
0: அங்கேயுமே சில சம்பவங்கள் வந்து கையும் களவுமாக
1: பிடிக்கப்பட்டிருக்கிறது.
0: அதுவும் பார்த்துக்கோங்க, இந்த நான் கடவுள் படத்துல இது ரொம்ப அழகா பாலா அவர்கள் காட்டியிருப்பாங்க. பிச்சை எடுத்து பிழைக்கணும் அப்படின்ற வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மது பாலகிருஷ்ணன் பாடுறாரு,
1: அதுல பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் இருக்கும். அந்த பிச்சை பாத்திரம் அந்த பாடல்ல சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம உடல் எலும்பும் சதையும் நரம்பும் உதிரமும் அடங்கிய இந்த பிச்சை பாத்திரத்தை இறைவன் முன்னுக்கு ஏந்தி வரேன் அப்படின்னு சொல்றது.
0: அதனால உண்மையா இருப்போம், கடவுள் முன்னுக்கு நிற்கும் போது நம்ம நிஜமா தூய்மையா போய் நிக்கிறது தான் வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. இந்த ஏமாற்று மோசடிகளை அங்கெல்லாம் செய்ய வேண்டாம்.

சூப்பர் எல்நினோவை எதிர்கொள்ள உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் தேவை, பிரதமர் வலியுறுத்தல். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடும் செயல், ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நவம்பர் மாதத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சூப்பர் எல்நினோ காலநிலையை எதிர்கொள்வதில் தடுப்பு நடவடிக்கைகளை வரையறுக்குமாறு வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சை கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு உற்பத்தியின் மீது எல்நினோ ஏற்படுத்தும் தாக்கத்தை குறைப்பதற்கும் வேளாண் சமூகம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியமாவதாக அவர் வலியுறுத்தினார். நேற்று தனது தலைமையில் நடைபெற்ற தேசிய உணவு பாதுகாப்பு மன்றத்தின் இவ்வாண்டுக்கான முதல் கூட்டத்தில் இதுகுறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை 16 நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசிய டாக்டர் ஸ்ரீ அன்வார், மக்களின் வளம் கருதி மேம்பாட்டு திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் அந்த மாநிலத்திற்கு கரைபடியாத உயர் நெறிமிக்க தலைவர் தேவைப்படுவதாக வலியுறுத்தினார். அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் கருதி ஒட்டுமொத்த இயந்திரமும் அயராது உழைப்பதோடு அந்த மாநில மக்களுக்காக சிறந்த மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்பிக்கை கூட்டணி PH தலைவருமான அவர் தெரிவித்தார். பிரதமர் மேலாங் சதுக்கத்தில் நடைபெற்ற PH வேட்பாளர்களை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசினார். அறிவிக்கப்பட்ட 36 வேட்பாளர்களுள் புதுமுகங்களும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த தலைவர்களும் இடம்பெற்றுள்ளனர். ஈரான் மீண்டும் ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கங்கள், விநியோக தொடரில் ஏற்படும் சிக்கல்கள் ஆகியவற்றின் மீது மலேசியர்கள் குறிப்பாக வணிகர்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நெடுநாள் நெருக்கடி, கச்சா எண்ணெய் விலை, போக்குவரத்து செலவு, உலகளாவிய மூலப்பொருள்களின் விலை, உணவுப் பொருள்களின் விநியோகம் விலை தொடர்பான சிக்கல்களுக்கு வித்திடும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுல்லா முகமது நசீர் வலியுறுத்தினார். உள்ளூர் தொழில்கள் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் என்றும், எப்போதும் விழிப்புடன் இருப்பதோடு உள்ளூர் சந்தை செயல்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுவதாக அவர் கூறினார். கூட்டரசு அரசாங்கத்தின் சட்டப்படியான கடன் இவ்வாண்டு மார்ச் இறுதி நிலவரப்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 61.9% இருந்ததாகவும், இது நிர்ணயிக்கப்பட்ட 65% வரம்பிற்கு குறைவாக இருப்பதாகவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கம் தொடர்ந்து நிதி நெறிமுறையை பேணி வருவதுடன் நிர்ணயிக்கப்பட்ட எல்லா சட்டப்படியான

0: வரம்புகளும் கடைபிடிக்கப்படுவது இதற்கு பங்களித்துள்ளதாக அவ்வமைச்சு விளக்கமளித்தது. வட்டி செலுத்துவதையோ முதிர்ச்சியடையும் கடனை திருப்பி செலுத்துவதையோ நிறைவேற்றுவதில் அரசாங்கம் ஒருபோதும் தவறியதில்லை என்றும் அது வலியுறுத்தியது. பினாங்கிற்கும் பேராவிற்கும் இடையே எட்டப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்ட மொத்த நீர் விநியோக உடன்படிக்கை 2032 முதல் 2072 வரை 40 ஆண்டுகளுக்கு அந்த பாக்குத்தீவுக்கு தடையற்ற நீர் வழங்கலை உறுதி செய்கிறது. பினாங்கு நீர்வழங்கல் கழகத்திற்கும் பேராக் நீர்ப்பாசன கட்டமைப்பு நிறுவனத்திற்கும் இடையிலான அந்த உடன்படிக்கை 1973 மூடா ஆற்று நீர்த்திட்டம் செயல்படுத்தப்பட்டதிலிருந்து மாநிலத்தின் வரலாற்றிலேயே மிக முக்கியமான அடைவு நிலை என்று முதலமைச்சர் சௌகான்யோ தெரிவித்தார். மக்கள் தொகை, சமூக பொருளாதார மேம்பாடு, புதிய முதலீடுகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் மாநிலத்தின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் பேராக் பினாங்கு நீர்த்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2026 கேமரன் அல்ட்ரா ஓட்டப்பந்தயத்தை ஒட்டி கேமரன் மலை தனராத்தாவில் உள்ள சில சாலைகள் வரும் சனிக்கிழமை பின்னிரவு 1 முதல் 3:15 வரை எல்லா வாகனங்களுக்கும் தற்காலிகமாக மூடப்படும். இது முதன்மை சாலையிலிருந்து கமர்லியா உத்தாமா 1 புறவழிச்சாலையையும் டாயாங் எண்டா புறவழிச்சாலையையும் உள்ளடக்கி இருப்பதாக கேமரன் மலை காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன் அஸ்ரீராம் லீ தெரிவித்தார். எனவே நாளை முதல் ஞாயிறு வரை கேமரன் மலைக்கு செல்ல திட்டமிடும் பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஜோஹர் சாலை போக்குவரத்து துறை JPJ இம்மாதம் முதலாம் நாள் தொடங்கி நேற்று வரை நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் வணிக பொதுச்சேவை வாகனங்களின் 16 ஓட்டுநர்களுக்கு போதைப்பொருள் புழக்கம் இருப்பதை உறுதி செய்துள்ளது. காவல்துறை, தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK பிளஸ் மலேசியா ஆகியவை இணைந்து மேற்கொண்ட அந்த ஆய்வு மாநிலம் முழுவதும் உள்ள முதன்மை இடங்களை உள்ளடக்கி இருந்ததாக ஜோஹர் JPJ இயக்குநர் ஜுல்கா தெரிவித்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள வேளை உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் உயர்வு கண்டுள்ளன. டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் லாப வரியை இந்தியா உயர்த்தியுள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் இன்று தொடங்கி நடப்புக்கு வருகின்றன. டீசல் ஏற்றுமதி மீதான வரி லிட்டருக்கு 8.5 ரூபாயிலிருந்து 15.5 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் விமான எரிபொருள் மீதான வரி லிட்டருக்கு 7.5 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்தது. அதேவேளை கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிபுரோ உறுப்பினர் வாங் ஹனிங், வடகொரியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் உயர்நிலை அதிகாரி ஜோ யோங் ஹூனை பியோங்யாங்கில் சந்தித்தார். வடகொரியாவின் அழைப்பின் பேரில் ஹனிங் தலைமையிலான சீன பேராளர் குழு நேற்று பியோங்யாங்கு வருகை தந்ததாக அரச ஊடகம் KCNA கூறியது. இப்பயணத்தினோடு சீன அதிபர் ஜி ஜின்பிங், வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் ஆகியோருக்கு இடையே எட்டப்பட்ட உடன்பாட்டை செயல்படுத்துவதில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அபாவை ஹனிங் வெளிப்படுத்தினார். மேலும் இரு நாடுகளும் 65 ஆண்டு நட்புறவை அனுசரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரிட்டனின் பலவீனமான பொருளாதார வளர்ச்சி, முதியோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, உடல்நல சிக்கல்கள் காரணமாக அரசின் நிதிநிலை ஆண்டுக்கு சுமார் 330 பில்லியன் பவுண்ட் இழப்பை சந்தித்து வருவதாக ரிசொலுஷன் அறவாரியம் தெரிவித்துள்ளது. புதிய பிரதமராக பதவியேற்கவுள்ள ஆண்டி பர்ஹாம் கடன் பெறுதல், அரச செலவு குறைப்பு, வரி உயர்வு போன்ற நடவடிக்கைகள் மக்களுக்கு மேலும் சுமையாக மாறாமல் இருக்க புதிய நிதி திட்டத்தை உருவாக்க வேண்டும் வேண்டும் என அந்த அமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது. இந்த நிதி பற்றாக்குறையின் மூன்றில் இரண்டு பங்கு 2007 பிறகு ஒருவருக்கான பொருளாதார வளர்ச்சி மந்தமடைந்ததன் விளைவாக ஏற்பட்டதென கூறப்படுகிறது. 2026 பீஃபா உலக கிண்ணம். நடப்பு வாகையாளர் அர்ஜென்டினா அட்லாண்டா அரங்கில் நடைபெற்ற அரையிறுதியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. கூடுதல் நேரத்தில் 2வது நிமிடத்தில் லாவுதாரோ மார்டினெஸ் ஒரு கோல் புகுத்தி அர்ஜென்டினாவின் வெற்றியை உறுதி செய்தார். இதன் மூலம் 1966 பிறகு முதல் முறையாக இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெறும் இங்கிலாந்தின் கனவு முறியடிக்கப்பட்டது. இந்த வெற்றி அர்ஜென்டினா பட்டத்தை தக்க கொள்ளும் நம்பிக்கையை நிலைநாட்டியது. இச்சாதனையை இறுதியாக 1962 பிரேசில் நிகழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை 39 மெஸ்ஸி பிரேசில் சகாப்தம் காஃபுவுக்கு அடுத்தபடியாக 3 உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தில் களமிறங்கும் 2வது ஆட்டக்காரர் என்ற பெருமையையும் பெற்று வரலாறு படைத்தார். இவ்வேளை இங்கிலாந்து மேலாளர் தோமஸ் தஷல் அரையிறுதியில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவிடம் 2-1 என்ற தோற்ற போதிலும் தனது வியூக அணுகுமுறையை தற்காத்து பேசியுள்ளார். 2 பாதியின் தொடக்கத்தில் ஆந்தனி கார்டன் அணியை முன்னிலையில் வைத்ததைத் தொடர்ந்து 1966 பிறகு முதல் முறையாக இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறும் தடத்தில் இங்கிலாந்து சரியாக இருந்தது. ஆனால் என்சோ பெர்னாண்டஸும் லாவுதாரோ மார்டினேஸும் புகுத்திய கோல்கள் மூலம் அர்ஜென்டினா எழுச்சி பெற்றது. இது மிகவும் கவலையளிப்பதாக தஷல் கூறினார். சூப்பர் எல்னினோவை எதிர்கொள்ள உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் தேவை, பிரதமர் வலியுறுத்தல். ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் மூடும் செயல், ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க தெய்வீகன் பூனா. உங்க கூட இன்றைக்கு பேசிட்டு இருக்கோம். 9:30 சந்திப்பு ஒன்று காத்திருக்கின்றது.
1: ரொம்ப முக்கியமா அந்த குழந்தைகள் வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறவங்க எப்போதுமே அவங்க கண்டிப்பா கேட்கணும். இதற்கிடையில நம்ம தலைப்புகள் எல்லாம் கொடுத்திருந்தோம் காலையில இருந்து, ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க நம்ம நேர்கள்.
0: மகிழ்ச்சி கொஞ்சம் துள்ளல் அதிகமா இருக்கு.
1: அர்ஜென்டினா
0: இப்பவே சொல்லிடுறேன், திங்கட்கிழமை நான் ஸ்பெயினுக்காக மட்டும்தான் வருவேன்.
1: உங்களை நாங்க அர்ஜென்டினாக்கு கூப்பிடவே இல்ல.
0: நாங்களும் வர மாட்டோம். எங்களுக்கு எப்படி பிரேசில விட்டுட்டு இங்க போனீங்க?
1: இங்க பாருங்க தேவிகன், இதுதான் நிதர்சனம். இப்போ நான் பிரேசிலுக்காக பிரேசில் சப்போர்ட்டர் இல்லன்னா நான் சொல்ல கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, நீங்க மொரோக்கோன்றீங்க, இப்ப ஸ்பெயின்ன்றீங்க.
0: பாருங்க, இங்க பாருங்க, ஏதாவது போனா ஸ்பெயின் ஜெயிக்கும் போது
1: இருங்க
0: கொஞ்சம் பின்னால
1: போங்க. பத்தி ஒரு 10 விஷயம் தெரியும்.
0: வயசாயிருச்சு, மறந்துட்டீங்க சில கூறுகளை.
1: என்ன கூறுகள்?
0: இப்ப ஸ்பெயின் ஜெயிக்கும் போது நான் ஸ்பெயினுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிருந்தேன்.
1: ஆமா,
0: அப்ப இப்ப நான் ஸ்பெயின் கடைசி வந்த போது ஸ்பெயின்,
1: அதாவது எனக்கு என்ன உலக கிண்ணத்துல ஒரு அட்ரஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கிற ஒரே ஆளு நீங்க தான் இருப்பீங்க தேவிங்க.
0: என்னது? ஓ
1: பேசுங்க, இந்த தைரியமான ஆளா
0: பாட்டு வந்துருச்சு. நான் பேசலாம் நினைக்கும் போது

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119.
2: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
3: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
2: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
3: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
4: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
2: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
4: அது சரி.
2: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க.
4: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
2: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
4: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
2: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன்.
5: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
4: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
5: எது நாளைக்கா?
4: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-1-9-25. வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் மலேசியாலாம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குதா? நம்ம தேசிய தினத்தை வரவேற்கக்கூடிய வகையில போன வாரம் அதை பற்றி, இந்த வாரம் தான் அதை பற்றி பேசியிருந்தோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இப்போல அதனுடைய தொடக்க விழா நடக்க போகுது. அதுக்கப்புறம் தேசிய தினத்தை முன்னிட்டு அந்த 19ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 2 மாதத்திற்கு வந்து நம்ம கொண்டாட்ட ஏற்பாடுகள்லாம் செய்ய போறோம். ஜாலூர் கம்மிலாங்க பறக்க விட மறக்காதீங்க.
1: சரியாக இதற்கிடையில வந்து நம்மளுடைய ஜலோர் கம்மியில அங்க பறக்க விடணும் அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நினைவுல வச்சுக்கணும். நேத்து கூட அதை பத்தி பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, சரியான முறையில ஜலோர் கம்மியில பறக்கணும், தலைக்கீழ பறக்க விடுறது, அப்புறம் கிழிஞ்சது, மக்கி போன, இந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. இதனால கைதானவங்க கூட அதிகமா இருக்கிறாங்க, அதனால ரொம்ப கவனமா இருப்போம்.
0: இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம சொல்லணும். நம்முடைய நட்சத்திரமான பாண்டித்துறை அவர்களுக்கு டத்து விருது வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த விருதுக்கு அவருக்கு நம்முடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். பாராட்டுகள். அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணணும். அவர் வந்து தொலைபேசி எடுக்கல, அதனால முடியலனாலும் நாளைக்கு நம்ம வந்து அவருக்கு வாழ்த்தினை சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு வானொலி தொலைக்காட்சி அறிவிப்பாளராகவும் தொகுப்பாளரும் பாக்குறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரு சக நண்பர் பணியாளர் மாதிரி, ஒரு முன்னோடி மாதிரி அவர் அப்படி ஒரு ஸ்தானத்தில் இருந்து எங்களுக்கு நிறைய வழிகாட்டிகள் எல்லாம் வழங்கியிருக்கிறாரு.
1: அவருக்கு மீண்டும் மின்னலின் வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: மையல் பாட்டு வருது, அருளினி பாடி இருக்கிறாங்க. இந்த பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். ஒரு சந்திப்பும் காத்துட்டு இருக்கு. இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஒரு சந்திப்பு விளம்பர நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நம்ம வந்து இந்த சளி, காய்ச்சல், இருமல் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். யார் வந்திருக்காங்க, எங்கிருந்து வந்திருக்காங்க? போனா
1: சலாம் ஷா அலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து டாக்டர் வாசுகி வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: பச்சை நிறத்துல அழகா சேலையில வந்திருக்காங்க டாக்டர்.
0: எப்படி இருந்தது மின்னல் பயணம்? முதல் முறையா இங்க வர்றது?
2: ஆமா, இதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வர.
1: அப்படியா? அதாவது நாங்க ஆரம்பத்திலே நேர்கிட்ட சொல்லிட்டோம், குழந்தைகள் வீட்டுல வச்சிருக்கிறவங்க அடிக்கடி குழந்தைகளுக்கு சீக்கு வருது, காய்ச்சல் வருது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பா நீ நிகழ்ச்சி கேட்கணும் அப்படின்னு
0: சொல்லுங்க டாக்டர். இப்போ பெரியவங்களை நீங்க சிகிச்சை பாக்குறது ஒரு பக்கம் இருக்கும், இந்த சின்ன பிள்ளைங்களை பார்க்கும் போது இந்த சின்ன பிள்ளைங்களுடைய பெற்றோர்களை சமாளிக்கணும் அப்படிதானே? அது எவ்வளவு கஷ்டமான ஒண்ணு இல்ல ரொம்ப சுலபமாவும் சமாளிச்சிடலாமா அவங்கள?
2: நான் வந்து ஆக்சுவலி பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தைகள் நல மருத்துவர். ஸோ இந்த 14 வருஷமா நான் பீடியாட்ரிக்ஸ்ல தான் இருக்கேன். ஸோ அதனால பெற்றோர்கள் வந்து நம்ம சமாளிக்கணும்னு கஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலி அவங்களோட கான்சர்ன் தான் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. ஸோ அது வந்து பிகாஸ் அவங்க தான் வந்து பிள்ளைங்க கூட அதிக நேரம் இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது நம்ம கிட்ட சொன்னா அவங்களோட கான்சர்ன் வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். ஸோ ஆனா பரிசோதனைன்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களை நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த செக் பண்ணிட்டு இப்ப எல்லாம் சரியா இருந்துச்சு, முக்கியா இருந்துச்சுன்னா நம்ம பெற்றோர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஒரிட்டா இருந்தா அவங்களுக்கு வந்து லைக் கவலைப்பட வேணாம், நீங்க என்னத்தை பாத்துக்கணும் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி கண்டிப்பா என்ன இங்க இம்பார்ட்டன்ட்னா அவங்களோட அவங்களோட கம்ப்ளைண்ட், அவங்களோட கான்சர்னை வந்து நம்ம கண்டிப்பா அதை வந்து சீரியஸா எடுத்துக்கணும்.
0: குழந்தை நல மருத்துவரா இருக்கிறது கஷ்டமா சுலபமா? நிறைய பேர் அதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு அது வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னு ஏற்கனவே சில மருத்துவர்கள்லாம் வர்ணிச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் உங்களை பொறுத்தவரை?
2: இது வந்து ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் ஹவுஸ்மேன்ஷிப் இருப்பேன், எல்லா போஸ்டிங்ஸ்லயும் நாங்க கோ த்ரூ பண்ணுவோம்ல. அந்த டைம்ல வந்து எனக்கு பீடியாட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மேபி எனக்கு பிள்ளைங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ஆனா சேலஞ்சிங். ஆமா, அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சில பிள்ளைங்க வந்து அவங்க சீக்கா இருந்தா அவங்க அழுவாங்க, யூனோ, அதெல்லாம் கஷ்டம் தான். பட் சோஃபா சேலஞ்ச் இருந்தாலும் எனக்கு வந்து அது ரொம்ப ரிவார்டிங்கா ஃபீல் பண்ணுது, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு.
1: சரி டாக்டர், இப்போ வந்து பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் சளி வர்றது இப்போ வளர்ற குழந்தைகளுக்கு அது சகஜம் தான், பெற்றோர்களுக்கு அதுவே வருத்தமா இருக்கும். ஆனா இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது மருந்து கொடுத்து அப்புறம் சரியாயிரும். ஆனா எந்த ஒரு நேரம் வந்து அவசியம் வந்து அவங்க மருத்துவமனைக்கு குழந்தைகளை கூட்டு போகணும்? அதாவது ஒரு ஒரு விஷயம், ஒரு சில அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் உடனடியாக அழைச்சிட்டு வந்துருங்க மருத்துவமனை. என்ன மாதிரியான விஷயங்கள் பாத்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா பிள்ளைகள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிடணும்.
2: ஓகே. ஸோ இப்ப நீங்க சளி காய்ச்சல்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அது அடிக்கடி வர்றதுக்கு கண்டிப்பா அது அடிக்கடி வரும். வந்தாலும் சில சமயத்துல வந்து அந்த இரும்பல் பாத்தீங்கன்னா 2-3 வாரமா இருக்கும். ஸோ பெற்றோர்கள் வந்து இதனால கவலைப்படுவாங்க, வேறிட்டாவும் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன பெற்றோர் கிட்ட நாங்க என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி வந்து இந்த சளி காய்ச்சல் வந்து வைரஸ் நல்ல வைரஸ் கிருமினால உருவாருது. ஸோ அது வந்து வைரல் வந்து யூஸ்வலி அது தானால நல்லா ஆயிரும், செல்ஃப் லிமிட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த குழந்தைகள் வந்து இன்னும் சுறுசுறுப்பா நல்லா சாப்பிட்டுட்டு ஆக்டிவா இருந்தாங்கன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா அவங்களுக்கு இந்த சில எச்சரிக்கை குறிகள், அதாவது வார்னிங் சைன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும். உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப முத சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க, திடீர்னு சோர் அப்படியே பருத்தே இருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும். இல்ல அவங்க மூச்சு விடும் போது கஷ்டப்பட்டாங்கன்னா, அதாவது ஃபாஸ்ட் பிரீதிங்னு சொல்லுவோம், வேகமா மூச்சு இழுக்கிறதோ இல்ல மூச்சு விடும் பொழுது சத்தம் ஏதோ இருந்துச்சுன்னா, இல்லாட்டி அவங்க மூச்சு இழுக்கும் போது அந்த செஸ் வந்து அப்படியே உள்ள இழுக்கிற மாதிரி ரிசெஷன் சொல்லுவோம், இதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க இமிடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, வயித்தால சரியா சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்காம அவங்க சிறுநீர் வந்து குறைவாயிடுச்சுன்னா, தென் அஃப்கோர்ஸ் இது டீஹைட்ரேஷன், உடம்புல தண்ணி பத்தாம இருக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். இன்னொன்னு என்ன சொல்ல இங்க நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, அப்படி குழந்தை வந்து 3 மாசத்துக்கு கீழே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா லைக் ஒரு டெம்பரேச்சர் 38°C அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த பருவத்துல வந்து அவங்களுக்கு என்னது காய்ச்சல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஏர்லி சைனாக தான் இருக்கும். அந்த மோ அந்த மற்ற சிம்டம்ஸ்லாம் ஆரம்பத்தில் வந்து தெளிவாக இருக்காதனால டாக்டர்கிட்ட செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
0: சரி, இப்போ அண்மைய காலமாக குழந்தைகள் மத்தியில், சிறார்கள் மத்தியில் இந்த மாதிரி சளி காய்ச்சல் அவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுது. காலத்தின் அடிப்படையில் இப்படி நடக்குது, ஒரு மழை வெயில் அப்படின்னு வந்துட்டு இருக்கு, பருவநிலை மாற்றங்கள் அது காரணமா இல்ல இது இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம இப்பதான்
1: ஏதாவது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாமா?
2: வெதர் சேஞ்சஸ் சொன்னீங்கள அது இருக்கலாம். ஸ்பெஷலி இந்த சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு அஸ்மா அந்த மாதிரி இருந்தால். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வைரஸ்லாம் வந்து இப்போ பிளே ஸ்கூல் அந்த மாதிரி பள்ளிக்கூடம் அந்த மாதிரி போனாங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு பரவுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் அவங்க வேக்சினேஷன் அதெல்லாம் தடுப்பூசிலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆக்சுவலி அது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றப்பையும் அவங்க சொந்த பாடி இம்யூனிட்டியும் பில்டப் ஆகும்.
0: புரியுது. அதிகமாக இப்போ எதெல்லாம் பார்க்க முடியுது சிறார்கள் மத்தியில் வரக்கூடியது? சளி காய்ச்சல் வேற என்னெல்லாம் இருக்கு?
2: வேற என்ன கேட்டிங்கன்னா, வேற பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்ப கேஜெட் அந்த ஸ்கிரீன் டைம்னு சொல்றோம்ல, அதனால உள்ள பிரச்சனையை பார்க்கறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் டைம் அதாவது கேஜெட் பாய்க்கிறது வந்து சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரல இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஸோ இப்போ சிறு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்னு சொல்கிறோம்ல, அப்போ தான் அவங்க மூளை வளர்ச்சியெலாம் வேகமாக வளருது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கேஜெட்டை கொடுத்துட்டோன்னா அவங்களோட டிவலப்மெண்ட் முன்னேற்றம் வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்டட் ஆகுது. அது எப்படின்னா இப்போ நம்ம குழந்தை கூட பேசணும்னா அது 2-way கம்யூனிகேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம அவங்க கூட விளையாடுறதெல்லாம் இதே நம்ம கேஜெட் போட்டோம்னா அது 1-way கம்யூனிகேஷன். இதனால அவங்க பேச்சு திறன், அவங்களோட சோஷியல் இன்டராக்ஷன் இதெல்லாம் பாதிக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் அவங்க வந்து கேஜெட் வந்து ராத்திரி வரையில பாய்க்கிறனால தூக்கம் பத்தாம ஸ்கூலுக்கு போறாங்க. அதனால அவங்க படிப்புல கவனிப்பு குறையுது. அப்புறம் வெளியே போய் விளையாடாம இன்னும் கேம் விளையாண்டுக்கு
0: இருக்காங்க.
2: ஸோ அதனாலயும் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஒபிசிட்டி ஓகே, அப்புறம் உடல் பயிற்சி எல்லாம் செய்யாம இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாதிப்பு கொடுக்குது. இன்னும் பெரிய பிள்ளைங்க இப்போ வந்து 10-11 வயசுலாம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கூட வச்சிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அவங்க நண்பர்கள் என்ன செய்யறாங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்க அதை பார்த்துட்டு அவங்களோட தன்னம்பிக்கை அது அஃபெக்ட் ஆகுது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்
0: அரசாங்கமே வந்து இப்ப முடியாது அப்படின்ற 16 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கு பிறகு பேசுவோம். இன்றைக்கு சலாம் ஷா ஆலாம் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மருத்துவமனையிலிருந்து டாக்டர் வாசுகி அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம். சரியா தானே சொன்னேன் டாக்டர்
1: வாசுகி தானே?
0: இல்ல ரெண்டு பேரும் பார்த்து பயந்துட்டு ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருக்கோம்.

0: டாக்டருக்கு பிடிச்ச பாடகர் ஹரிஹரன், அதனால அவருடைய குரல்ல பாடலை நம்ம கொண்டு வந்திருந்தோம். இந்த விளம்பர நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வராங்க சலாம் ஷா ஆலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த மருத்துவமனை தான் கொண்டு வராங்க டாக்டர் வாசுகி தசரத ராமன். நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க,
1: தசரத ராமன் பேரை கேட்டோனே அதுக்கு ஒரு பெரிய கதை
0: இருக்கு. சரி டாக்டர், இப்போ நம்ம இந்த குழந்தைகள் இவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த ஷாலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கீங்க, அங்கதான் பணியாற்றிட்டு இருக்கீங்க. குடும்பங்களுக்கான மருத்துவமனையாக இந்த சலாமை வந்து மற்ற மருத்துவமனைகள் இருந்து வேறுபடுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஏன் இதை வந்து இப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலா பாக்குறீங்க? அதற்கான காரணம்
1: என்ன?
2: கர்ப்பமா இருக்கிற தாய்மார்கள் அங்க
0: குழந்தை பிரசவம்
2: அங்க பாக்கலாம். சோ இப்ப இந்த மாதிரி பல துறை இருக்கிறனால இப்ப லெட்ஸ் சே பீடியாட்ரிக் பேஷண்ட்க்கும் ஏதோ வேற பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்ப காது சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி ரிகரண்ட் டான்சிலைட்டிஸ் அந்த தொண்டை பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இன்னொரு துறை இன்னொரு டிசிப்ளின் இஎன்டி அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரே இடத்துல இருந்து செஞ்சிடலாம்.
0: ஆக இந்த சிறப்பு சேவைகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. மேல் விவரங்கள் வேணும்னா நீங்க சலாம் ஷாலாம் அப்படின்னு தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க டாக்டர் வாசுகியையும் போய் பார்க்கலாம்.
1: ஆமா சரிங்க டாக்டர். இப்ப கடைசியா ஒரே ஒரு விஷயம் கேட்டோம், இந்த வேக்சின் அப்படின்னு சொன்னாலே
0: பெற்றோர்கள்
1: தடுப்பூசி, அதை பத்தி பெற்றோர்களுக்கு என்ன விழிப்புணர்வா ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: ஓகே, இப்ப தடுப்பூசின்னு எடுத்துக்கிட்டோம்னா முத அது எதற்கு கொடுக்கறோம்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். தடுப்பூசி வந்து ஒரு நோயிலிருந்து நம்மள பாதுகாப்பு கொடுக்கும். அதாவது அந்த தடுப்பூசி கொடுக்கறனால நம்ம உடல்ல வந்து அந்த ஆன்டிபாடி உருவாகும். எக்ஸாம்பிள் வந்து இப்ப இன்ஃபுளுன்சா வேக்சின் எடுத்துக்கோங்க. அந்த இன்ஃபுளுன்சா வேக்சின் நம்ம எடுத்தனே நம்ம உடம்பு வந்து அந்த இன்ஃப்ளூயன்சாக்காக ஆன்டிபாடி உருவாக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம லட்சே யாராவது நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சா இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது நமக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஆனா நம்ம பாடியில வந்து அந்த அந்த ஆன்டிபாடி இருக்கிறனால அது ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஸோ சிம்டம்ஸ் கிடைச்சாலும் அது மைல்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நம் நாட்டில் வந்து நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு இருக்கு. அதாவது குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க எப்ப என்ன தடுப்பூசி எடுக்கணும்னு ஒரு ப்ரோக்ராமே இருக்கு. அது அது வந்து நம்ம ரூட்டீன் வேக்சினேஷன் சொல்லுவோம். அதை தவிர்த்து வந்து ஆப்ஷனல் வேக்சின்ஸும் இருக்கும். ஆப்ஷனல் வேக்சின்ஸ் வந்து அது ரூட் அந்த ப்ரோக்ராம் இல்லாதனால தான் ஆப்ஷனல்னு கூப்பிடுறோம். ஆனால் அதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். இந்த நோய்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட்
0: சரியா வந்துடுறாங்களா ஊசி எல்லாம் போடுறதுக்கு?
2: வந்துடுறாங்க. ஆனால் சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க.
1: நினைச்சாலே
2: இது ஏன் நடக்குதுன்னா மோஸ்ட்லி வந்து அந்த சோஷியல் மீடியா பார்க்குறனால அங்க சில சமயத்துல வந்து அந்த கண்டென்ட் வந்து அவங்களை பயமுறுத்தி வைக்கும். சோ இதுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க வந்து டாக்டர் மருத்துவர் கிட்ட போய் கேளுங்க. அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதோட இம்பார்ட்டன்ஸ். ஆக்சுவலி வேக்சின்ஸ் வந்து ரொம்ப சேஃபானதுதான். சோ அதை வந்து நீங்க கண்டிப்பா உங்க மருத்துவர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
1: சரி, ஆக சலாம் ஷா ஆலம் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், இந்த பல்துறை சிறப்பு மருத்துவமனை அப்படின்னு சொல்றாங்க. ஆக டாக்டர் வாசுகி அங்கிருந்து வந்திருந்து நிறைய தகவல்களை நம்மோட பகிர்ந்து கொண்டாங்க.
0: ஆமா, இந்த விளம்பர நிகழ்ச்சி அவங்க தான் இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்தாங்க. மிக்க நன்றி டாக்டர், நல்ல தகவல் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. குழந்தைகளை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற விவரத்தை எல்லாம் கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சந்திக்கலாம் டாக்டர்.
2: நன்றி.
0: நிச்சயமா, இன்றைக்கு டாக்டர் வாசுகி தசரத ராமன் நம்ம கூட பேசியிருந்தாங்க. சலாம் ஷா ஆலம் அப்படின்ற அந்த நிபுணத்துவ தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது வணக்கம் இன்னல்.

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்ற அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு MyNaps eTuition. தொடர்புக்கு 0309-7219-19.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ.
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும்
4: பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: 956 வணக்கம் மின்னல் ஒரு நிறைவுக்கு வரக்கூடிய தருணம் இது. அடுத்தது உங்க கூட பேசுறதுக்கு
1: அஸ்வினி வந்திருக்காங்க.
0: நிகழ்ச்சி பெயர் அடுத்தது
1: இளமை
0: உள்ளத்தில் அஸ்வினி காத்துட்டு இருக்காங்க. நாங்க உங்க கிட்ட இருந்து விடை பெறும் நேரம் இது.
1: ஆமா, தொடர்ந்து எங்களோட இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
0: இன்றைக்கு காலையில பேசின கதைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும். உணவகங்களுக்கு போனீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காராதீங்க, மத்தவங்களுக்கும் இடம் கொடுக்கணும். அப்புறம் நீங்க வந்து யாருக்கு உங்களுடைய நன்கொடைகளை கொடுக்கறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: விடைபெறுவது
0: தெய்வீகன் தாமரை செல்வன், மீண்டும் சந்திப்போம். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சூப்பர் எல்னினோ காலநிலை மலேசிய ஆயுதப்படை பயிற்சியின் போது நிகழ்ந்த கையெறி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கான காரணம் தவறான சமய போதனைகள் ஆகியவை இன்றைய மக்களவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் முக்கிய விவகாரங்களில் அடங்கும். சூப்பர் எல்னினோ காலநிலையை கையாள்வதற்கான அரசாங்கத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் கேள்வி பதில் அங்கத்தின் போது விவாதிக்கப்படும் என நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் மலாக்காவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உள்கட்டமைப்புகளை சீரமைக்க மாநில அரசாங்கம் 5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரித்துள்ளது. ஜூலை 13 நடைபெற்ற வெள்ளத்திற்கு பிந்தைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக மாநில வீடமைப்பு, ஊராட்சி, காலநிலை மாற்ற, பேரிடர் மேலாண்மை ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ராயிசியா சீன் கூறினார். பல ஆண்டுகளாக நீர் விநியோக சவால்களை எதிர்கொண்டுள்ள கிளந்தான் மக்கள் அடுத்த சில ஆண்டுகளில் மிகவும் நிலையான உயர்தரமான நீர் விநியோகத்தை பெறுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இவ்வாண்டு தொடங்கி கட்டம் கட்டமாக நிறைவு செய்யப்பட்ட திட்டங்கள் உட்பட பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை அடுத்து அம்மாநில நீர் நிறுவனம் இவ்வாறு தெரிவித்தது. பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதை ஓர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த தெஹ்ரானின் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்கும் வரை அது மூடப்பட்டே இருக்கும் என்று ஊடக தொடர்பாளர் மொமட் அக்ராமினியா தெரிவித்தார். அந்த நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு முன்பு அதன் மீதான கட்டுப்பாட்டை ஈரானின் அதிகார வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார். வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ தாயகம் திரும்புவதை அமெரிக்கா தடுக்காது என வெளியுறவுத்துறை அதிகாரி லூயிஸ் மெண்டேஸ் தெரிவித்துள்ளார். எனினும் மச்சாடோ நாடு திரும்பும் போது கைது செய்யப்படாத வகையில் வெனிசுவேலாவில் தேவையான சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. அர்ஜென்டினா புகழ்முகம் லயனல் மெஸ்ஸி இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் பெற்ற வெற்றி மிகவும் சிறப்பானது என்று விவரித்துள்ளார். குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால வரலாற்றையும் பின்னணியையும் கருத்தில் கொள்ளும் போது இந்த வெற்றி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததென அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உற்சாகத்தோடு உங்களோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மலையாள பாடல்களை தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு கேட்க போறோம். வாங்க, தொடக்க பாடலை KS ஹரிசங்கர் மற்றும் நித்யா கொண்டு வராங்க, கேட்டு மகிழுங்கள்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம வந்து மலையாள பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே அதே சமயம் இந்த மலையாள திரையுலகில் என்னெல்லாம் நடக்குது, என்ன தகவல் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா. மந்திரவாதியாக ஃபாட் ஃபாசில் நடிச்சிருக்கிற படம் தான் டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் அப்படின்ற படம். நகைச்சுவை படமான இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஷஷாங்க் இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலபைரவா இசை அமைத்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சூரி அப்படின்ற மந்திரவாதியாக ஃபாட் ஃபாசில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு சிறுமிக்கு மேஜிக் செய்து காட்டுறாரு. பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியை மறைய செய்வதன் மூலமா மற்றொரு பெரிய வித்தையை காட்டுவதாக உறுதி அளிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து சிக்கல் ஆரம்பிக்குது. இதுதான் அந்த கதை அம்சமாக இருக்கு. எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பை விட இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு திரைப்படமா இருக்கும், குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தாங்க இன்னும் அதிகமா எல்லாருக்குள்ளயும் அந்த ஆவலை தூண்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிணையங்களெல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலயும் கூட்டம்.
2: அது சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
3: எல்லாம் எந்திரிங்க அப்படின்னுவீங்களா?
2: இல்ல, ஏன்னா பிணைக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
3: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
2: ஆமா, நிறைய பழகிருச்சு. ஏன்னா ருசியா இருக்குமே சாப்பாடு.
1: இப்போ வர வர என்ன தெரியுமா ஆச்சு ஷாலினி, எல்லா கடையும் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போனாலும் அப்படிதான், இந்த குட்டி குட்டி கடைகளுக்கு அந்த மாதிரி கடைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆயிருச்சு. கொஞ்சம் பொறுமைய கையாள்றீங்க, அதே பொறுமையை மத்தவங்கள கையாள்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
2: ஆமா, உண்மைதான். இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரம் போயிட்டு ரொட்டி சென்னை போய் சாப்பிட போறேன்.
1: என்ன அந்த இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
2: ஆமா.
1: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க இந்த கோழி சம்பால வச்சு.
3: எல்லா பிள்ளைங்களும் குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் ஆல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
0: உங்களுக்காக

இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்டு இருக்கோம். 11 மணிக்கு மேல நீங்க பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை தாராளமா விரும்பி கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 அதனால நீங்க யாருக்காக என்ன பாடலை கேட்க போறீங்க நினைச்சிட்டு இருக்கோங்க. ஒரு நபரை அந்த நபருக்காக பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க அழைத்த பாடலை கேட்கலாம்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதை ஓர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த தெஹரானின் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்கும் வரை அது மூடப்பட்டே இருக்கும் என்று ஊடக தொடர்பாளர் மொஹமட் அக்ராமேனியாக தெரிவித்துள்ளார். அந்த நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு முன்பு அதன் மீதான கட்டுப்பாட்டை ஈரானின் அதிகார வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும் என்று அவர் கூறினார். கடந்த மாதம் வாஷிங்டனுக்கும் தெஹரானுக்கும் இடையே எட்டப்பட்ட அமைதி உடன்பாட்டின் விதிமுறைகளுக்கு அமெரிக்கா இணங்குவதோடு மோதலையும் நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வெனிசுவேலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ தாயகம் திரும்புவதை அமெரிக்கா தடுக்காது என வெளியுறவுத்துறை அதிகாரி லூயிஸ் மெண்டேஸ் தெரிவித்துள்ளார். எனினும் மச்சாடோ நாடு திரும்பும்போது கைது செய்யப்படாத வகையில் வெனிசுவேலாவில் தேவையான சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மச்சாடோ கடந்த டிசம்பரில் நொபேல் அமைதி பரிசு பெறுவதற்காக நோர்வே சென்ற பின்னர் வெனிசுவேலாவுக்கு திரும்பவில்லை. அவர் கராகாசுக்கு திரும்ப பலமுறை முயன்ற போதிலும் அரசு தந்திர அழுத்தங்களால் அது தடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவிடமிருந்து ஆட்சி பறிக்கப்பட்ட பின்னர் நடப்பு அதிபர் ரொட்ரிகுவேஸ் அடுத்த மாதம் முதல் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் பேச்சு நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். மற்றொரு நிலவரத்தில் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பலியானவர் எண்ணிக்கை 4800 கடந்துள்ளதாக நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகுவேஸ் கூறினார். மேலும் 6740 பேர் காயமடைந்துள்ளனர். 20857 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜூன் 24 தலைநகர் கராகாசில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல அடுக்கடுங்கள் சரிந்து விழுந்தன. கனடா வடமேற்கு நகரமான ஒன்டாரியோ முழுவதும் அண்மையாக காலமாக காட்டுத்தீ பரவி வருகிறது. இது நாட்டின் தலைநகரம் ஒட்டாவா உட்பட டொரண்டோ உள்ளிட்ட பல பகுதிகளில் கடுமையான புகை மூட்டத்தையும் காற்றின் தரத்தில் மிகப்பெரிய சரிவையும் ஏற்படுத்தியுள்ளது. உலகின் முக்கிய நகரங்களின் காற்று தர குறியீட்டின் வரிசையில் டொரண்டோ மிக மோசமான இடத்தை பதிவு செய்துள்ளது. மேலும் அந்நகரத்தின் காற்று தர சுகாதார குறியீடு அதிக ஆபத்தை எட்டியுள்ளதாக அந்நாட்டு சுற்றுச்சூழல் துறை வெளியிட்ட தரவுகள் காட்டுகின்றன. காட்டுத்தீயினால் ஏற்பட்ட புகையாலும் ஈரப்பதமான வானிலையாலும் ஒட்டாவாவிலும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் விநியோக தொடரில் நிகழும் நவீன அடிமைத்தனத்திற்கு நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் பொறுப்பேற்பது உறுதிப்படுத்தப்படும் என சட்டத்துறை தலைவர் மைக்கேல் ராலன் கூறியுள்ளார். இவ்விவகாரங்களுக்கு எதிராக வர்த்தக வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா சில வாரங்களுக்கு முன் அச்சுறுத்தியிருந்தது. இதனிடையே கட்டாய தொழிலாளர் கடன் அடிமைத்தனம் உள்ளிட்ட நவீன அடிமைத்தனத்தை தவிர்க்க தவறும் 100 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலருக்கும் அதிகமான வருவாயை ஈட்டும் நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கை எதிர்நோக்கும் என்றவர் கூறியுள்ளார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. அர்ஜென்டினா புகழ்முகம் லயனல் மெஸ்ஸி இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் பெற்ற வெற்றி மிகவும் சிறப்பானது என்று விவரித்துள்ளார். குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால வரலாற்றையும் பின்னணியையும் கருத்தில் கொள்ளும்போது இந்த வெற்றி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததென அவர் கூறினார். இங்கிலாந்து முன்னிலையில் இருந்த நிலையில் அர்ஜென்டினா எழுச்சி பெறுவதற்கு அந்த 39 ஆட்டக்காரரின் பங்கு அளப்பரியது. இதனிடையே இங்கிலாந்து மீண்டும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துள்ளதை தொடர்ந்து அந்த அணிக்கு கேடு இருப்பதாக கூறப்படுவதை தோமஸ் தஷல் நிராகரி

இவ்விவகாரத்தை கேடாக கருதுவதை காட்டிலும் கார்பந்து அடிப்படையிலான கண்ணோட்டத்தில் அணுகவே தாம் விரும்புவதாக அவர் கூறினார். இங்கிலாந்து மீதான கேடு அல்லது இதுபோன்ற சூழல்களில் வரலாறு திரும்பியுள்ளது போன்ற விவகாரங்களில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தஷல் வலியுறுத்தினார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கு தேர்ந்தெடுத்து நாம இணைந்திருக்கிறோம். இப்போ மதியம் 11 ஆயிருச்சு. 11 ஆன பிறகு நாங்க சொன்னது போல பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 தாராளமா அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேளுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்வோம், பிறந்தநாள் வாழ்த்து, திருமண நாள் வாழ்த்து, இதெல்லாம் கொஞ்சம் சாதாரணமாயிருச்சு. ஆனா நான் வாகனம் ஓட்டிட்டு இருந்தேன், வேலையில இருந்தேன், சமைச்சிட்டு இருந்தேன், இவங்க ஞாபகம் வந்துச்சு இவங்களுக்காக ஒரு பாடல் கேட்க போறேன்றது, அந்த எதிரில இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு ரசிக்கப்படியா இருக்கும்ல, அவங்களுக்காக ஒரு பாடலை பழிச்சு கேளுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

நன்றி.

0: வணக்கம் அஸ்வினி, நான் கோகிலா கோவிந்தர் பேசுறேன்.
1: கோகிலா சொல்லுங்க, யாருக்காக, யார நினைச்சீங்க, யாருக்காக பாடலை கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: தம்பிக்காக ஒரு கவிதையோட பாடலை கேட்கலான்
1: இருக்கேன். சொல்லுங்க கவிதைய.
0: உரையாடல் இல்லாவிட்டாலும் கூட சிலர் மீது வைத்த பாசம் எப்போதும் குறைவது இல்லை. நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்தாலும் பழகிய நினைவுகள் என்றும் அழிவதும் இல்லை. இன்னைக்கு என்னோட தம்பி சுரேஷ்குமாருக்கு பிறந்த நாள். என்னோட தம்பி இப்ப இல்ல, நினைவில் வாழும் தம்பி சுரேஷ்குமாருக்கு டைப்பிங் தாமஸ் நேமா சாப்பாத்திர எம் எஸ் ராஜு கோவிந்தர், அம்மா திருமதி துரையம்மா, மாமா திரு மணிமாறன், அக்கா திருமதி லட்சுமி, பிள்ளைகள் பிரியாதர்ஷினி மிதுனன், அண்ணன் திரு சங்கர், அக்கா பழனியம்மாள், கோகிலா அனைவரின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஜில்லா படத்துல இருந்து பாட்டு ஒன்னு கட்டு கட்டு தோலா, இந்த பாட்டை தம்பி சுரேஷ்குமாருக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.

0: அப்பா வயர் நிறைய பசியாரிட்ட, நீங்க கேட்ட கேள்வியிலேயே நீங்க பசியாரிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல விரும்பி கேக்க போறீங்க? யாரு நினைச்சீங்க?
1: நல்ல ஒரு சூப்பரான பாட்டு போறீங்க. தங்கச்சி மகளுக்கு அடுத்த மாசம் வளைகாப்பு. அவங்க அப்பா அம்மா பேரு சரோஜினி கோபால் கிருஷ்ணன், அவங்க வீட்டுக்காரு பேரு வந்து சிலம்பரசன், அவங்க மாமனாரு மாமியார் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு விறுவிறுப்பான பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா விறுவிறுப்பான பாடலாம் அடுத்தது கேட்டுருவோமா?
1: ஜெயிலர் ஜெயிலர்ல பாட்டு அந்த தமிழா பாடுவாங்க தெரியுங்களா, அந்த பாட்டு போடுங்க, சூப்பரா இருக்கும்.
0: சரி நிச்சயமா பாடலை கேட்டுலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம், நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிணங்களெல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலயும் கூட்டம்.
2: அது சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
3: எல்லாம் எந்திரிங்க அப்படின்னுவீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, ஏன்னா பிணைக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
3: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
2: ஆமா, நிறைய பழகிருச்சு, ஏன்னா ருசியா இருக்குமே சாப்பாடு.
1: இப்போ வர வர என்ன தெரியுமா ஆச்சு ஷாலினி, எல்லா கடையும் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போனாலும் அப்படிதான், இந்த குட்டி குட்டி கடைகளுக்கு அந்த மாதிரி கடைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆயிருச்சு.
2: கொஞ்சம்
1: பொறுமைய கையாள்றீங்க, அதே பொறுமைய மத்தவங்களை கையாள்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
2: ஆமா உண்மைதான், இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரம் போயிட்டு ரொட்டி சென்னை தான் போய் சாப்பிட போறேன்.
1: என்ன அந்த இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
2: ஆமா.
1: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க இந்த கோழி சம்பால வச்சு.
3: எல்லா பிள்ளைங்களும் குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: லக்கி அலி மற்றும் சுனிதி சௌஹான் கொண்டு வந்த பாடலை தான் அவன் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, அடுத்ததாக இளமுருகன் அழைப்பில் இருக்காரு, அவரோட தான் பேச போறோம். வணக்கம், என்ன பாடலை கேட்க போறீங்க, யாரு நினைச்சீங்க சொல்லுங்க.
1: பாட்டு அஜித் குமார் நடிச்ச படம். இது வந்து என் மகளுக்கு ரெண்டு பேரும் ஆசிரியர் வெளியில வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு இந்த பாடல். அவங்க அஜித் குமாரோட தீவிர ரசிகர் யாமினின்றவங்க.
0: சரி, ஆனா தலைக்கோதும் இளங்காற்று வந்து சூர்யா நடிச்சிருந்தாரு, இருந்தாலும் உங்களுக்காக நாங்க ஒளிபரப்புறோம்.
1: சூர்யாவா?
0: ஆமா. சரி, அடுத்ததான் நம்ம வந்து பாடலை கேட்கலாம், சரிங்களா? சரி, நன்றி.

உதித் நாராயணன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடல் கண்டேன் காதலை திரைப்படத்தில் இருந்து நாம கேட்டிருந்தோம். சரி, இதனைத் தொடர்ந்து சில பாடல்களை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க வந்து பின்னணி இசையை கைவசம் வைத்திருப்போம், அல்லது உங்களை பாட சொல்லுவோம், அல்லது ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம். இந்த மாதிரி நீங்க அழைத்து எங்களோடு பேசும் ஒரு அங்கமாக இருக்க போது என்ன அங்கம் அப்படின்றத பிறகு நாம பார்க்கலாம். இப்போ வாங்க நரேந்திர சங்கர் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் ஆனி பாஸ்டினால் ராயப்பன். அடுத்த 6 மாதங்களுக்கு நாட்டின் அரிசி கையிருப்பு போதுமானதாக உள்ள வேளை, அல்நினோ காலநிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் பேரிடர் நிவாரணம் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. வேளாண் துறை வறட்சி அல்லது வானிலை மாற்றங்களால் பாதிக்கப்படும் போதெல்லாம் அவ்வப்போது விவசாய பேரிடர் உதவி வழங்கப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டதுஸ்ரீ முகமது சபு தெரிவித்தார். ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மலேசியரும் இனம் அல்லது மத பின்னணியை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் நியாயமான வெளிப்படையான பரிசீலனையை பெறுவதற்கு உரிமை உள்ளது. அந்த வகையில் இந்திய சமூகத்தினரிடையே ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களை களைய உதவும் முயற்சிகள் தொடர்ந்து கவனத்தை பெறுவதாக உள்துறை அமைச்சர் டதுஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு காரணமாக மலேசியாவில் 2026 ஆண்டு பயணீட்டாளர் செலவினம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார ஆய்வு நிறுவனம் BMI தெரிவித்துள்ளது. குடும்பங்களின் உண்மையான செலவினம் 4.2 விழுக்காடு உயர்ந்து 1.1 trillion ரிங்கிட்டாக பதிவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரிய மத்திய வங்கி 3 மேலான இடைவெளிக்கு பிறகு தனது அடிப்படை வட்டி விகிதத்தை 0.25 உயர்த்தி 2.75 விழுக்காடாக நிர்ணயித்துள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து உயர்வதும் தென்கொரிய நாணயம் ஓன் மதிப்பு பலவீனமடைந்ததும் வலுவான குறைக்கடத்தி ஏற்றுமதியால் பொருளாதாரம் வளர்ச்சி கண்டதும் இந்த முடிவுக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் சவுதி அரேபியாவிற்கு 1.96 billion மதிப்பிலான ஆயுத விற்பனையையும் குவைத்துக்கு 484 million மதிப்பிலான தனிப்பட்ட பராமரிப்பு தொகுப்பையும் அங்கீகரித்துள்ளது. இதில் ஏவுகணை போர் முனை வெடிகுண்டு தலை, உதிரி பாகங்கள், தொழில்நுட்ப ஆவணங்கள், பயிற்சி கருவிகள் உள்ளிட்ட செயலணியியல் ஆதரவு சேவைகளும் அடங்கும் என்று அது கூறியது. 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். அர்ஜென்டினா மீண்டும் ஒருமுறை பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டு வந்து இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியதை தொடர்ந்து அழுத்தமான சூழல்களே தனது அணியின் சிறந்த ஆட்டத்தை வெளிக்கொணரச் செய்கின்றன என்று அதன் பயிற்றுநர் லியோனல் ஸ்கலோனி தெரிவித்துள்ளார். லாபிசல்ஸ் அணி அழுத்தமான சூழலில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

பாடலை நீங்க அழைச்சு கேட்கலாம். சரி, இப்போ வாங்க இளையராஜா மற்றும் எஸ்பிபி கொண்டு வரும் பாடலை நாம் கேட்கலாம்.

வாலிபா வா வா அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, வேலை இடத்துல இருக்கீங்களோ வீட்டுல இருக்கீங்களோ எங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. பல சமயங்களை பார்த்தீங்கன்னா வேலை பரபரப்புல இருப்போம், அல்லது கிராப் ஓட்டுநரா நீங்க இருக்கலாம், ரொம்ப நேரம் அமர்ந்துட்டே இருப்பீங்க. இதனாலதான் வந்து அதிகமா இந்த முதுகெலும்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு நாளைக்கு நீங்க ஒரு மணி நேரத்துல ஒரு 5 நிமிடமாவது நடக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சும்மா அந்த பக்கமா அப்படிக்கா இப்படிக்கா அப்படியே நடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய முதுகெலும்புக்கும் சரி, உடலுக்கும் சரி, எண்ணத்திற்கும் சரி கொஞ்சம் காத்து வாங்கின மாதிரி இருக்கும். மறுபடியும் முறையிலேயே சாண புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நிச்சயமா இதை முயற்சி செய்து பாருங்க.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட்டு பெட்டு தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல்
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
6: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து ஆட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட வா என்னப்பா நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. காலிறுதி சுற்று, அரையிறுதி சுற்று எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து மோதம் இருக்காங்க. மூன்றாவது இடத்தை எந்த அணி பிடிக்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். பிரான்ஸும் ஸ்பெயினும் மோதிய போது பலரும் எதிர்பார்த்த அணி பிரான்ஸ் தான் வெற்றி பெறுவாங்க. ஆனா ஸ்பெயின் அப்படியே அவங்களுடைய கோட்டையை கட்டி அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இறுதி சுற்றில் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணியினர் வந்து மோதவிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதனை சார்ந்து காணொளிகள் பலவற்றை வந்து நம்ம சமூக வலைதளத்திலையும் பார்க்கலாம். ஆவலோடு காத்திருப்போம் எந்த அணி வெற்றி பெற போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க. எல்லாருக்கும் ஆவலா இருக்கும். எல்லாருமே ஒரு அணியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இல்லைங்க நான் சும்மா யார் நல்லா விளையாடுறாங்கன்னு பார்க்க போறேன் அப்படின்னாலும் இது ஒரு கொண்டாட்டம் மாதிரி நம்ம நாட்டிலையுமே நிலவிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வெற்றி பெற போறாங்கன்னு.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
4: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: என்ன மட்டும் வேணா சொல்லாது.
1: நம்மை சுற்றி
2: பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மலேசிய தமிழர் சங்க சேவை மையத்தின் அதிகாரப்படியான திறப்பு விழா நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சியில் திருக்குறள் செயற்கை நுண்ணறிவு திருக்குறள் AI அறிமுகம் காண உள்ளது. இந்த திருக்குறள் குறித்து விளக்கம் தருகிறார் அதனை உருவாக்கிய MV சங்கர்.
3: வர நீங்க சொல்லும் பொழுது இந்த வர AIKurl.com என்று ஒரு அகப்பக்கத்தை நம்ம லான்ச் பண்றோம். இது வந்து உலகத்திலேயே வந்து முதல் முறையாக ஒரு AI திருக்குறள் AI லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மலேசியாவுக்கு இந்த பெருமை நம்மளுக்கு உள்ளது. ஏன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ஆண்டுக்குள் முன் எழுதப்பட்ட உலக போட்டி மேலே பாருங்களேன். இது வந்துட்டு ஆண்டு காலத்துல நம்ம வந்து புத்தகத்துல அல்ல இன்டர்நெட் வாயிலாக சும்மா படித்துதான் கொள்வோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு AI ஒரு திருக்குறள் ஒரு வள்ளுவர் கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். மீனிங் நீங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அது வந்து பதில் சொல்லக்கூடிய சான்றம் இதுக்கு அடிப்படை உள்ளது. அதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு AI கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு மாணவர் ரீதியில இருந்து ஒரு பெற்றோரா இருந்துட்டு அல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியா இருந்து பெரியவர் உட்பட வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையில வந்து இந்த கேள்வி நம்ம கேட்டீங்கன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு பதில் கொடுக்கும். ஸோ எளிமையான வழியில வந்து நம்ம அந்த காலத்துல வந்து நம்ம ஒவ்வொரு குறள் நம்ம படித்து கொள்ளணும், ஒவ்வொரு விளக்குகள் நம்ம வந்து படிப்போம். இப்ப வந்துட்டு நம்ம எந்த சூழ்நிலையில வந்து 24 மணி நேரம் வந்துட்டு இந்த AI மூலமா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஓகே எனக்கு வந்து கல்வி சான்ற விஷயம் வந்து எனக்கு மனப்பாடமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா அது ஒரு பதில் சொல்லணும். குடும்ப வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆனா சில பேர் மன உளைச்சல் ரொம்ப டென்ஷன் ஆகி இருக்கின்றது, வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, எனக்கு எங்க போய் சொல்லும் எங்க போய் கேட்கணும்னு தெரியல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒரு குரல்ல கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அது சாரி அந்த குரல்ல கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அது பதில் சொல்லக்கூடிய சாற்றம் இருக்குது. ஸோ 24 மணி நேரம் வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்ன எழுதின ஒரு குரலை வந்து வள்ளுவர் கூட நம்ம டெய்லி 24 hours கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம் இது வந்து உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கணும்னு நம்ம மலேசிய மண்ணுக்கு நம்ம பெரிய மண்மை. அது மண்ணில் இப்போ நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் ஒரு வியாபாரினாக்கா லீடர்ஷிப் பற்றி அவங்க வந்து குரல் சொல்லலாம், ஐ மீன் கேட்கலாம். பிஸ்னஸ்ல நம்பிக்கை எப்படி வேண்டும் என்று ஒரு வியாபாரி கேட்கலாம். அல்ல வீட்டுல குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் எப்படி சொல்லி கொடுக்க வேண்டும் அந்த குரலை கேட்டீங்களாக்கா அது பதில் சொல்லும். ஸோ 24 hours நம்மளுக்கு வந்து இந்த ஒரு குரல் நம்மளுக்கு நம்மளுக்கு பெரிய பொக்கேஷம். நம்ம தனித்தனியா சாப்டரை வந்து படிப்போம். இப்ப வந்து அது மட்டும் இது உள்ளுக்கு வந்து குரல் மட்டும் பேசக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, டைப் பண்ணி சில பேர் வந்து எழுது சில பேர் பேசுறதுக்கு கொஞ்சம் நச்சப்படுவாங்க. அது ஸோ அது உள்ளுக்கு வந்து நம்ம டைப் பண்ணி கூட சில விஷயம் நம்ம கேட்கலாம், அது நம்மளுக்கு வந்து திரும்ப நம்ம பதில் சொல்லும். ஸோ இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், காலேஜ் டீச்சர், பேரண்ட்ஸ், பிசினஸ் ஓனர், ஒரே குரலாக இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குரல் வந்து நம்மளுக்கு பதில் கொடுக்கும். இதுவரை அகப்பக்கம் மட்டும் இல்ல நம்மளுக்கு 24 hours ஒரு விஸ்டம் நாலேஜ் கிடைக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு அங்க வந்து நம்ம பெருமையா நம்ம லான்ச் பண்றோம். பெரியமுகர்லாம் வராங்க. இது மலேசிய அளவுல வந்து நிறைய பேருக்கு சேரணும். நல்ல விஷயம் வந்து நம்ம இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து இந்த திருக்குறளை வந்து 24 hours ஹேண்ட்போன் கருவிலே வந்து நம்மளுக்கு கையில கொடுத்து அவங்களுக்கு டெய்லி பார்க்கறதுக்கு ஒரு
1: நம்மை சுற்றி
2: தமிழர் சங்க சேவை மையத்தின் அதிகாரப்படியான திறப்பு விழாவையொட்டி அன்றைய நாள் புத்தாலிங்குத்தாமா அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலயத்தில் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்கு மலேசிய தமிழர் சங்க தேசிய தலைவர் பரமசிவம் மருதையை 0133-1-3-1-4-1-9 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: நம்மை சுற்றி
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் வந்து பேசிட்டு இருக்கோம். இளமை உல்லாசம் அங்கத்தில் சில நிறைவு பாடல்களை கேட்ட பிறகு வாங்க நம்ம மறுபடியும் பேசலாம். இப்போ நாம வந்து அடுத்ததாக சின்மய ஸ்ரீபதா கொண்டு வரும் ஆச கலவாணி அப்படின்ற ஒரு புதிய பாடலை தான் நாம கேட்க போறோம். புதிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இது என்ன படம், இது என்ன பாடல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கேட்கும் போது ரசிக்கும்படியா இருக்கும்ல அந்த பாடல்களில் ஒரு பாடலை அடுத்ததாக வாங்க பாடலை கேட்டு வரலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிணங்களெல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலயும் கூட்டம்.
2: அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
3: எல்லாம் எந்திரிங்க அப்படின்னுவீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, ஏன்னா பிணங்க வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
3: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
2: ஆமா நிறைய பழகிருச்சு, ஏன்னா ருசியா இருக்குமே சாப்பாடு.
1: இப்போ வர வர என்ன தெரியுமா ஆக்சுவலி ஷாலினி, எல்லா கடையும் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போனாலும் அப்படிதான், இந்த குட்டி குட்டி கடைகளுக்கு அந்த மாதிரி கடைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆயிருச்சு.
2: கொஞ்சம்
1: பொறுமையை கையாள்றீங்க, அதே பொறுமையை மத்தவங்களும் கையாள்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
2: ஆமா உண்மைதான், இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரம் போயிட்டு ரொட்டி சென்னை தான் போய் சாப்பிட போறேன்.
1: என்ன அந்த இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
2: ஆமா.
1: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க இந்த கோழி சம்பால வச்சு.
3: எல்லா பிள்ளைங்களும் குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது தெய்வீங்க உங்களுக்கு
1: எல்லாம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக பிரேமா கிருஷ்ணன் உங்களோட பேச ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. இசையும் இசையும் அங்கத்தில் உங்களுக்காக இனிமேல பாடல்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்காங்க. அதனால அந்த பாடல்களை நீங்க கேட்க ரசிக்க மறந்துடாதீங்க. சரி, இப்போ வாங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். ஐயோ, சொல்லிட்டேனா? ரெண்டு முறை சொல்லிட்டேனான்னு தெரியல. ஆனா இப்போ நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. நிறைவாக ஷான் ராட்ரின் மற்றும் சின்மையை கொண்டு வரும் ஒரு இனிமையான பாடல் பாடலை கேட்கலாம். இது உங்கள் அபிமான மின்னலப்பா.

இன்னும் 6 மாதங்களுக்கு நாட்டில் அரிசி கையிருப்பு போதுமானதாக உள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சபு தெரிவித்துள்ளார். மேலும் எல்னினோ பருவநிலையால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். முதற்கட்டமாக 50 மில்லியன் ரிங்கிட்டில் 8,224 விவசாயிகளுக்கு 45.24 மில்லியன் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டது. தொடர்ந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள 55,000 அதிகமான விவசாயிகளுக்காக 2 கட்டமாக 138.53 மில்லியன் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதை தவிர்த்து நெல் உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சியாக பஹாங்கிங், பிகான், ரொம்பின் உட்பட சபா சரவாக்கில் பெரிய அளவில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மலேசியரும் இனம் அல்லது மத பின்னணியை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் நியாயமான வெளிப்படையான பரிசீலனையை பெறுவதற்கு உரிமை உள்ளது. அந்த வகையில் இந்திய சமூகத்தினரிடையே ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களை களைய உதவும் முயற்சிகள் தொடர்ந்து கவனத்தை பெறுவதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுடியன் இஸ்மாயில் தெரிவித்தார். தேசிய பதிவுத்துறை JPN 2022 முதல் இவ்வாண்டு மே 31 வரை இந்திய சமூகத்தினரிடமிருந்து பெறப்பட்ட 298 மைகாஸ் விண்ணப்பங்களுள் 286 அல்லது 96 விழுக்காட்டு விண்ணப்பங்களை அங்கீகரித்துள்ளது. மேலும் இந்திய சமூகத்திடமிருந்து காலம் தாழ்த்தி பெறப்பட்ட 90 விழுக்காடு விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். மேம்பாடு தொடர்பான முடிவுகளில் அரசியல் தலையீட்டை தவிர்க்கவும் அதிகார பிரிவை உறுதிப்படுத்தவும் ஓரிட மைய சிறப்பு செயற்குழு கலைக்கப்பட்டதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். குவாலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் கீழ் கடந்த 6 மாதங்களில் செயல்படுத்தப்பட்ட 16 நிர்வாக சீர்திருத்தங்களில் இதுவும் அடங்கும். சேவை வழங்கல் முறையையும் நெறியையும் நிர்வாக திறனையும் வலுப்படுத்துவதற்காக அவை மேற்கொள்ளப்பட்ட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால தொழில்நுட்ப படைப்பாளர் மேம்பாட்டில் ஆசியான் வட்டாரத்தின் மையமாக திகழ மலேசியா இலக்கிட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் அமினுடின் ஹசின் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் தொழில்நுட்ப பயனீட்டாளர் நிலையிலிருந்த சொந்த இலக்கவியல் எதிர்காலத்தை வழிநடத்தும் படைப்பாளராக முன்னேறும் முனைப்புக்கு ஈடாக இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை மெய்ப்பிக்கும் சரியான நிலையில் மலேசியா உள்ளதென அவர் கூறியுள்ளார். தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி, ஆற்றல் விரிவாக்கம், அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் கணிதம், ஸ்டெம் மீதான கவனம், நுட்பத்திறன் கல்வி டிவிட் உட்பட பன்னாட்டு மாணவர்களை ஈர்க்கும் ஆற்றல் அதற்கு ஆதரவாக உள்ளன. நிலையான பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு நிலை காரணமாக மலேசியாவில் 2026 ஆம் ஆண்டு பயனீட்டாளர் செலவினம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார ஆய்வு நிறுவனம் BMI தெரிவித்துள்ளது. குடும்பங்களின் உண்மையான செலவினம் 4.2% உயர்ந்து 1.1 trillion ரிங்கிட்டாக பதிவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை விட ஊதிய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்பதால் மக்களின் வாங்கும் திறன் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அதிகரித்துள்ள குடும்ப கடன், கடனை திருப்பிச் செலுத்தும் செலவுகள் காரணமாக பயனீட்டு வளர்ச்சி சில கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சுல்தான் ஜைனல் அபிடின் பல்கலைக்கழகம் யூனிசாவின் உயிர்வள உணவு தொழில் புலம் அமைந்துள்ள சமூக சமையலறை பசுட் பகுதியில் விவசாய பொருட்கள் அதிகமாக குவிந்து கிடக்கும் விவகாரத்திற்கு தீர்வு காணும் முயற்சியாக செயல்படுகிறது. இந்த சமூக சமையலறை மூலம் விவசாய விளைபொருள்களை மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருள்களாக மாற்றி அவற்றின் பயன்பாட்டு காலத்தை ஓராண்டுக்கும் மேலாக நீட்டிக்கும் ஆய்வு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்பல்கலைக்கழகத்தின் பசுட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிலையான சமூக பண்ணையுடன் இணைந்து செயல்படும் இந்த முனைப்பு உள்ளூர் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. தலைநகர் பண்டாஞ்சயா அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த திங்கட்கிழமை முதல் 17 வயது இளம்பெண் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில்

0: அந்த பெண்ணை கண்டுபிடிக்க காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. நோர்சியா ஜொஹான் என்ற பெண் அதிகாலை 5 மணி அளவில் தனது வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அம்பாங் ஜயா காவல்துறை தலைவர் ACP கைருல் அன்வார் காலித் கூறினார். தகவல் தெரிந்தவர்கள் 0176515201 அல்லது 0348972222 என்ற எண்களில் காவல்துறையை தொடர்பு கொள்ளலாம். ஹாங்காங்கில் 3 கிலோகிராம் கஞ்சா மொட்டுகளுடன் கைது செய்யப்பட்ட மலேசிய இளைஞர் போதைப்பொருள் கடத்தல் கும்பலால் போதைப்பொருள் கடத்தும் நபராக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. சரவாக்கைச் சேர்ந்த அந்த 19 வயது இளைஞர் ஜூலை 9 ஹாங்காங் பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைந்தபோது கைது செய்யப்பட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 260,000 ரிங்கிட். முதற்கட்ட விசாரணையில் அந்த இளைஞருக்கு மலேசியாவில் முன்குற்றப்பதிவு எதுவும் இல்லை. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அதீத வெப்ப காலத்தில் மக்கள் முன்னெடுக்க வேண்டிய முனைப்பு குறித்து டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து.
2: பொதுவாக வந்து 8 கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரை குடிப்பது மிகவும் நல்லது. மோர், இளநீர், எலுமிச்சை சாறு மற்றும் நீர் சத்து நிறைந்த பழங்கள், தர்பூசணி, வெள்ளரிக்காய் ஆகிய பழங்களை அதிகம் சாப்பிடுவதும் மிக நல்லது என்றே சொல்லலாம். காஃபி, டீ மற்றும் அதிக சர்க்கரை கலந்த பானங்கள் உங்கள் உடலை மேலும் வறட்சி அடைய செய்யும். இக்காலகட்டத்தில் இதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது.
0: சவுதி அரேபியாவிற்கு 1.96 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுத விற்பனையையும் குவைத்துக்கு 484 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தனிப்பட்ட பராமரிப்பு தொகுப்பையும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சு அங்கீகரித்துள்ளது. இந்த தொகுப்பில் உதிரி பாகங்கள், தொழில்நுட்ப ஆவணங்கள், பயிற்சி உபகரணங்கள் உட்பட செயல் அணியியல் ஆதரவு சேவைகளும் அடங்கும் என்று அமைச்சு தெரிவித்தது. தென்கொரிய மத்திய பொருளகம் 3 ஆண்டுகளுக்கும் மேலான இடைவெளிக்கு பிறகு அதன் வட்டி விகிதத்தை 0.25 புள்ளிகள் உயர்த்தி 2.75 விழுக்காடாக நிர்ணயித்துள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து உயர்வதும் தென்கொரிய நாணயம் ஓன் மதிப்பு பலவீனமடைவதும் வலுவான குறைக்கடத்தி ஏற்றுமதியால் பொருளாதாரம் வளர்ச்சி கண்டதும் இந்த முடிவுக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. மத்திய பொருளகத்தின் இலக்கை விட பணவீக்கம் நீண்ட காலம் அதிகமாகவே இருக்கும் என ஆளுநர் சின்யாங்சோங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு AI சில்லு உற்பத்தியாளர் TSMC தொடர்ந்து 5வது ஆண்டாக பேரளவிலான லாபத்தை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளவில் AI கட்டமைப்புக்கான தேவை அதிகரித்துள்ளதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான 2வது காலாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் 59 விழுக்காடு உயர்ந்து 632.6 பில்லியன் தைவான் டாலராக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மர் கடற்பகுதியில் ஜூன் இறுதியில் 2 படகுகள் கவிழ்ந்த விபத்தில் 500க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என ஐநா கூறியுள்ளது. ஐநா பன்னாட்டு குடியேற்ற அமைப்பு IOM, அகதிகளுக்கான அமைப்பு UNHCR ஆகியவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் மியான்மர் கடற்பகுதியில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஃபீஃபா உலகக் கிண்ணம். அர்ஜென்டினா மீண்டும் ஒருமுறை பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டு வந்து இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியதை தொடர்ந்து அழுத்தமான சூழல்களே தனது அணியின் சிறந்த ஆட்டத்தை வெளிக்கொணரச் செய்கின்றன என்று அதன் பயிற்றுநர் லியோனல் ஸ்கலோனி தெரிவித்துள்ளார். காட்பந்து என்பது வியூகம், புத்தி அல்லது அழகான ஆட்ட பாணி மட்டுமன்று என்று சுட்டிக்காட்டிய ஸ்கலோனி, தனது அணியினர் கடைபிடிக்கும் மதிப்புகளும் போராட்ட மனப்பான்மையும் ஆட்டத்தின் இறுதி 40 நிமிடங்களில் முழுமையாக வெளிப்பட்டதாக கூறினார். நாட்டில் அரிசி கையிருப்பு போதுமானதாக உள்ளது. இந்தியர்களின் ஆவணச் சிக்கலை களைவதில் உள்துறை அமைச்சர் கவனம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

அனிரோட் ஜோனிதா காந்தி பாடிய பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் மலரும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆக வாழ்க்கை தரும் ஒவ்வொரு வாய்ப்பும் நம் அடுத்த வெற்றிக்கான முதல் படியாக இருக்கலாம். நேற்றைய கவலைகளை மறப்போம், இன்றைய நம்பிக்கையை நேசிப்போம். வெற்றியும் மகிழ்ச்சியும் நம் அனைவருக்கும் என்றுமே அமையட்டும். சரி, வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா இசையும் இசையும் தொகுப்புல ஒரு கேள்வி இருக்கு, அதாவது கற்பனை கலந்த கேள்வியாகத்தான் இருக்கும். இப்பொழுது பாத்தீங்கன்னா கடவுள் உங்கள் முன் வந்து தோன்றி ஒரு சக்தி கொடுக்கின்றார். உங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு திறமையை உடனே கற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுக்கிறார் வச்சுங்களேன், எந்த திறமையை நீங்க தேர்வு செய்வீங்க? நீங்களும் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8. உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு உடனே ஒரு திறமையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பல மொழிகளில் பேசும் திறமை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வரமாக கேட்பேன். நீங்க எப்படி அழைக்கலாமே? சரி, தொடர்ந்து உங்களுக்காக சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் இடம்பெறுகின்றது. இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

0: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். இன்று பதியும் வியாழக்கிழமையில கற்பனை கலந்த கேள்வியாகத்தான் இருக்கும். கடவுள் உங்கள் முன்பு தோன்றி ஒரு வரம் கொடுக்கின்றார், உடனே ஒரு திறமையை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுக்கின்றார். எந்த திறமையை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்க? பினாங்கில இருந்து ரமேஷ் அழைச்சிருக்கிறாரு, சொல்லுங்க, நீங்க என்ன கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்க?
1: எனக்கு வந்துங்க அந்த திறமை கிடைச்சுனா பிறர் மனதை புரிந்து கொள்ள அந்த திறமை வேணுங்க எனக்கு. நாம் யாரை சந்திக்கிறோமோ நமக்கு முன்னால் ஒருவர அவரோட மனதை புரிந்து கொள்ள, எண்ணத்தை புரிந்து கொள்ற ஒரு சக்தி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொள்ள ஆற்றல் நமக்கு இருந்தால் அது பெரும் பாக்கியம் நினைக்கிறீங்க?
1: ஆமாங்க தாங்க.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: மனிதர்களுடைய மனதை புரிந்து கொள்ளும் திறமை கிடைத்தால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தார் ரமேஷ். ஆக நீங்கள் எப்படி, உங்களுக்கு எந்த திறமையை கற்றுக்கொள்ள உடனடியா வாய்ப்பு கிடைத்தால் நான் இதை செய்வேங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்களா? அழைக்கலாம் சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லியும் 3-2-2-8-2-4-7-6-8.

0: கொஸ்டின் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: சார்மதி விக்னேஷ் ஜெய் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். உங்கள் முன்பு கடவுள் வந்து தோன்றி உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கின்றார், ஏதாவது ஒரு திறமையை உடனே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன திறமையை கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். டாமான் சாரால இருந்து ஜிவிந்தா குட்டி அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க உங்களுக்கு ஒரு வரம் கிடைத்தால் நீங்க என்ன கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்க?
1: எனக்கு நல்ல பாட்டு பாடணும்.
0: ஓ அப்படியா, நடனமும் இசையும் கற்றுக்கொள்ள அந்த திறமை வேணும் சொல்லி நீங்க கேப்பீங்களா? சரி, நன்றி அழைத்து பேசியதற்கு. ஜிவிந்தாக்கு அந்த ஆசை, அடுத்த நேயரை சந்திக்கலாம்.
2: கார்த்திகை பாலன் பேசுறேங்க. எனக்கு வந்து தீர்க்க முடியாத நோய் இருக்கு இல்லையா, கைவிடப்பட்ட நோய், அந்த மாதிரி இந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நோயை தீர்க்கிற சக்தி வேணும்னு கேட்டேன்.
0: சிலர் பாத்தீங்கன்னா சமைக்கவே தெரியாது, நான் எதிர்த்தட்டு சமைத்தாலும் அந்த சமையல் வந்து ருசியா இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து முடியாதவர்களுக்கு நான் மருத்துவம் செய்வேன், எனக்கு அந்த சக்தி கொடுங்கன்னு கேட்பீங்க. நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. பிஜேல இருந்து கல்யாணி அழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன திறமை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு ஒரே நல்ல சங்கீதத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு மனசுல வச்சுக்கணும், நினைச்ச நேரத்துல பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் என்ன பாடுவேன், அதனால எனக்கு சங்கீதத்தை ஆண்ட வந்து அருள் புரிஞ்சேன்னா அதை கத்துக்கணும். ஒரே நல்ல,
0: இது சின்ன ஆசை இல்ல பெரிய ஆசை, இருந்தாலும் திறமை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க வந்து இசை வேணும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இசை ஞானத்தை. அதனால
3: இந்த பேரு பேரு அப்படி
0: அப்படி கல்யாணி ராகம் அப்படின்ற மாதிரி
3: அதேதான் பிரேமா.
0: நன்றி,
3: நன்றி, வணக்கம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிணங்களெல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலயும் கூட்டம்.
2: அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
0: எல்லாம் எந்திரிங்க அப்படின்னுவீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, ஏன்னா பிணைக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
0: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
2: ஆமா, நிறைய பழகிருச்சு, ஏன்னா ருசியா இருக்குமே சாப்பாடு.
1: இப்போ வர வர என்ன தெரியுமா ஆச்சு ஷாலினி, எல்லா கடையும் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போனாலும் அப்படிதான், இந்த குட்டி குட்டி கடைகளுக்கு அந்த மாதிரி கடைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆயிருச்சு. கொஞ்சம் பொறுமையை கையாளுறீங்க, அதே பொறுமையை மத்தவங்கள கையாளுவாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
2: ஆமா உண்மைதான், இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரம் போயிட்டு ரொட்டி சண்டை தான் போய் சாப்பிட போறேன்.
1: என்ன இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
2: ஆமா.
1: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க இந்த கோழி சம்பால வச்சு.
0: எல்லா பிள்ளைங்களும் குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

இருக்குன்னா அண்டர் கட்டில்

0: விறுவிறுப்பான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தோம். கடவுள் உங்கள் முன்பு வந்து தோன்றி இருந்து ஒரு திறமையை உடனே கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அங்க தலைநகர்ல இருந்து ஃபாங் அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க ஃபாங், உங்களுக்கு என்ன திறமையை வளர்த்து கொள்ள ஆசை?
1: ஹாய் அக்கா, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை பியானோ வாசிக்கணும், பியானோ வாசிக்க கத்துக்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. கடவுள் வந்து நின்னே கிட்ட கேட்டேன்னா நான் கண்டிப்பா இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பேன்.
0: உடனே இந்த திறமைதான் எனக்கு வேணும், நான் வந்து பியானோ வாசிக்கணும், எல்லாரும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி
1: கேட்டுருவீங்க தானே? ஆமா, ரொம்ப நாள் ஆசை.
0: நிச்சயமா உங்க ஆசை ஒரு நாள் நிறைவேறும்.
1: நன்றி நன்றி அக்கா.
0: சாப்பிட்டீங்களா மதிய உணவு? சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன். இன்றைக்கு என்ன சமையல்?
1: பிரியாணி சாப்பிட்டோம் அக்கா.
0: பிரியாணி? இந்த பிரியாணி சாப்பிட்ட உடனே ஒரு குதூகலம் வருது, அந்த மகிழ்ச்சி உங்க, அதாவது உங்க குரல்ல தெரியுது.
1: தெரியுதா?
0: தெரியுது, நல்லா தெரியுது.
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கலாம். செராஸ்ல இருந்து மோகன முல்லை அழைச்சிருக்கீங்க. அழகான பெயர் மோகன முல்லை.
2: ரொம்ப தேங்க்ஸ்.
0: சரி சொல்லுங்க, உங்களுடைய திறமை என்ன? உடனே கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்க?
2: நான் உடனே கத்துக்க ஆசைப்படுறது வந்து ஒரு பறக்குற வாகனம். ஆக்சுவலி நான் இப்ப டாய் ஸ்டோரி பாத்துட்டு வந்தேன். அதுல வந்து அந்த ரோபோட்ஸ் எல்லாம் பறக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ரெக்க மாதிரி போட்டுட்டு டபார்னு பறந்தாங்க. அந்த கேரி ஜாம் கோத்ரூ பண்றதுனால எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த மாதிரி தயாரிச்சிட்டோம்னா ஜாம் கோத்ரூ பண்ண தேவையில்லைன்னு ஃபிளைங் விங்ஸ் மாதிரி ஒண்ணு தயாரிச்சு நம்ம பறக்குறதுக்கு.
0: ஓ, நீங்க அப்படி வரீங்க. சரி, நல்ல திறமை தானே, இதை முயற்சி பண்ணுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டுபிடிக்கணும், இந்த கேரி ஜாம்க்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சாங்கணும்.
0: சரி நன்றி.
2: ஓகே, ரொம்ப நன்றி.

மதிய வேளையில் ஒரு மெல்லிசையான பாடலை கேட்கவும் தனிமையான அதை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இனிமையை கூட்டக்கூடிய பாடல் என்றே சொல்ல வேண்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா திரை தகவல தயாரிப்பாளரும் அறிமுக இயக்குநருமான ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இதயம் முரளி. படத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதர்வாவின் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று வருகின்றன. அதர்வாவின் தாய் மாமன் நட்டி நட்ராஜ் நடித்திருக்கின்றார். திருமணத்திற்கான வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். திருமண நாளை நடக்கவிருக்கும் நிலையில் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு வெளிநாட்டில் இருந்து வருகின்றார். அங்கு விமானத்தில் ஃபஹத் ஃபாசிலை வந்து சந்திக்கின்றார். அவருடைய பழைய காதலை பற்றி அப்படியே பகிர்ந்து கொண்டே வருகின்றார். பள்ளி பருவத்தில் பிரித்தி முகுந்தனை வந்து அவர் காதல் செய்கின்றார். அதற்கு பிறகு கல்லூரியில் ஒரு பெண்ணை பார்க்கின்றார். ஆனால் தான் நேசித்த பெண்களிடம் காதலை சொல்லாமலே தவிர்க்கின்றார் அதர்வா. இறுதியில் காதலை சொன்னாரா அல்லது தனக்காக தன் மாமா பார்த்து வைத்திருக்கின்ற பெண்ணை திருமணம் செய்தாரா, இதுதான் கதையின் அம்சமாக இருக்கின்றது. அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் படத்தை பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்த ஒரு திரைப்படம். முரளி வந்து இதயம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். அவருடைய மகன் வந்து இதயம் முரளி அப்படின்ற படத்தில் நடித்திருக்கின்றார். சரி, இப்ப வாங்க ஸ்ரீவதனி அதித்தி சத்யா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: மடானி உங்களுக்காக.
1: தேசிய பயிற்சி வாரம் ஜூலை 20 முதல் 26 வரை 342 பயிற்சிகள், 26 துறைகளில் திறன்களை மேம்படுத்திக் கொள்வோம், எதிர்காலத்துக்கு வலு சேர்ப்போம். மேல் விவரங்களுக்கு www.nationaltrainingweek.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

0: இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: வெளியே போறோம் வெளியே போறேன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். வேளாண் உணவுத்துறை மீதான அல்நினோ பருவநிலை தாக்கத்தை குறைக்கும் பல்வேறு அணுகுமுறைகளை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டதோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வ நீர்வள மேலாண்மை, விவேக நீர்ப்பாசன தொழில்நுட்ப பயன்பாட்டின் விரிவாக்கம் உட்பட பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான உதவியும் அதில் அடங்கும். அத்துடன் அணைக்கட்டுகளின் நீரளவும்

என்று ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு தெரிவித்தது. ஜெர்மனியும் இதர உறுப்பு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சில விதிகளை தங்கள் நாட்டு சட்டங்களில் நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் செய்து வருவதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. தொடர்புடைய சட்ட செயலாக்க நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பை வழங்க தவறியதற்காக புரசல்ஸை மையமாக கொண்ட அந்த அமைப்பு இந்நாடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. மேலும் தொடர்புடைய நாடுகளுக்கு எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளதாக அவ்வாணை அறிவித்தது. அமெரிக்காவின் முன்னணி சில்லு தயாரிப்பு நிறுவனம் என்விடியாவும் ஜப்பானின் கவாசாக்கி தொழில்துறை நிறுவனமும் இணைந்து கப்பல் கட்டுமானத்துறைக்காக செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் கொண்ட எந்திரன்களை உருவாக்க உள்ளன. இந்த எந்திரன்கள் கப்பல் கட்டுமான பணிகளில் வெல்டிங், வண்ணம் பூசுதல், தர ஆய்வு, பொருள்களை கையாளுதல் போன்ற பணிகளில் பயன்படுத்தப்பட உள்ளன. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் வரும் 23 தொடங்கி ஆகஸ்ட் 2 வரை நடைபெறும் இப்போட்டியில் மலேசிய அணி 5 தங்க பதக்கங்களை வெல்ல இலக்கிட்டுள்ளது. அத்துடன் 2 வெள்ளியும் 4 வெண்கல பதக்கங்களும் இலக்கிடப்பட்டுள்ளதாக மலேசிய அணித்தலைவர் டத்து அவலான் அப்துல் ஹசீஸ் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தில் நடைபெறும் இப்போட்டியில் களமிறங்கும் விளையாட்டாளர்களின் திறன் மதிப்பீட்டில் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். பழைய பாடல்களை பிற்பகல் 3 மணி வரை நாம் ரசிக்கப் போகின்றோம். நீங்களும் அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. இன்றைய பழைய பாடல் தொகுப்பில் முதல் பாடலை பார்த்தீங்கன்னா, ஜோஹர் பாருலேருந்து சின்னம்மா பாட்டி கலப்படம் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து கூலாய்க்கு சென்று இருந்தோம். அங்கே வந்து ஒளிப்பதிவு செய்யும் போது அங்கு வந்திருந்த சின்னம்மா பாட்டி சொன்னாங்க, எனக்காக இந்த ஆசை அலைகள் திரையில் இடம்பெற்ற அன்பு என்பதே தெய்வமானது, இந்த பாடலை ஒளிபரப்பு செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அன்பா வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக பாட்டி இப்பொழுது வானொலி கேட்க தொடங்கியிருப்பீங்க. சின்னம்மா பாட்டி, உங்களுக்கான பாடல் இதே போன்று, நீங்களும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: மந்தைங்கிலிருந்து நம்ம கண்ணகி அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: வந்து அதான் காவியமா நெஞ்சி நோவியமா.
0: குறிப்பா இந்த பாடல் பிடிக்க காரணம் என்ன உங்களுக்கு?
1: பழைய பாட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமா.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப?
1: வேலையில தான் இருக்கேன்.
0: வேலையில இருந்துகிட்டு பாடல் கேக்குறீங்க?
1: ஏற்கனவே கூட நானு கேட்டு இருக்கேன்.
0: என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: கிளீனிங் வேலை தான். ஜாக பண்ணிக்கிட்டு தனியா எனக்கு ஒரு இடம் இருக்கு, வச்சிருக்கேன்.
0: இப்ப நீங்க சொல்லும் போதே என்னால நினைத்து பார்க்க முடியுது. அங்க வந்து ஒரு மேச மாதிரி இருக்கும், அதுல அமர்ந்து கொண்டு அப்படியே பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமா, விசிட்டர் வந்தா தான் தண்ணி கலக்குற வேலை, அவங்கள பாத்துக்கிற வேலை இல்லன்னா நான் ஒண்டிதான் இருப்பேன்.
0: சரி, அப்ப உங்களுடைய தனிமைக்கு இனிமை சேர்க்க உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் பழைய பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து தைப்பேங்கில இருந்து லூர்து மேரி அழைச்சிருக்காங்க. எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அவங்க வந்து எம்ஜிஆர் ரசிகர், அவங்க என்ன பாட்டு வேணாலும் போடுறோம்.
0: யார் வந்து எம்ஜிஆர் ரசிகர்?
1: அண்ணி வந்து அவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு, அவங்க தான் எம்ஜிஆர் ரசிகர். ரொம்ப
0: அண்ணி பெயர் என்ன?
1: ரோசனின் அவங்க பேரு. அப்புறம் என்னோட தோழி மல்லிகா, அவங்களுக்கு நேற்று அவங்களோட அவங்களுக்கும் வாழ்த்து சொல்றேன்.
0: ஆக இருவருக்கும் வாழ்த்தும் சொல்லிட்டு அவங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன பாடல் வேண்டும்?
1: அந்த ஜெயலலிதா பாடுவாங்க தெரியுங்களா, சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ, அது போடுங்க.
0: ரொம்ப பிடித்த பாடல் அவங்களுக்கு.
1: எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆனா தொடக்கத்துல நீங்க எம்ஜிஆர் சொன்னீங்க, இப்ப ஜெயலலிதா பாடல் கேக்குறீங்க, எப்படி?
1: அதுலயும் எம்ஜிஆர் இருக்கிறாரு
0: அதனால. சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். உங்களுடைய தோழிக்கும் அன்னிக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்க.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: சாந்தா, உட்கார்.
1: ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
2: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காலவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

0: மனதுக்கு நெருக்கமான பழம் பாடல்களை நீங்களும் அழைத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிங்கப்பட்டனிலிருந்து பரமேஸ்வரி அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேண்டுமா?
1: தூது சொல்ல ஒரு தோழி அந்த பாடல் வேண்டும், அந்த பாடல் போடுங்க.
0: தூது செல்ல தோழி வேண்டும், இந்த பாடல் குறிப்பாக தேர்ந்தெடுக்க என்ன காரணம்?
1: என்னோட பள்ளி தோழிகளை தவிர இதை கேக்குறேன். 70th பேபி
0: இன்னும் தொடர்புல இருக்காங்களா? தோழிகள்லாம்
1: இருக்கும், என்னமோ இருக்கும்.
0: ஒன்று கூடல் நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்குமே
1: அப்பப்ப.
0: ஆக கடைசியா எப்ப பாத்தீங்க?
1: ஆக கடைசியா இந்த மாதம் பார்த்தேன்.
0: மே மாதம் பாத்திருக்கீங்க?
1: இந்த மாதமும் அடுத்த வாரம் பார்க்க வாய்ப்பு இருக்கு.
0: அப்படியா, சரி. உங்கள் தோழிகளுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: வணக்கம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோம்பாக்ல இருந்து நம்ம கவிசாந்தி அழைச்சிருக்காங்க. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் பிரேமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அழைக்கின்ற நேயர்கள் அனைவருமே பெண்கள், ஆண்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. அதுவும் பெண்கள் அதிகமா அழைக்கிறாங்க. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: மாலை பொழுதின் மயக்கத்தில். என்ன சவுகாஜானிக்கு வந்து ஒரு வாட்டி பேட்டி கொடுத்திருக்காங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில. அந்த ஊஞ்சல் வந்து அந்த காட்சியில வந்து ஒரு ஊஞ்சல் வரும். அந்த ஊஞ்சல் வந்து இன்ன வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்கன்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதனால என்னமோ தெரியல, ஆனா அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு நான் எங்கேயோ போயிருவேன். யாரு கேட்டாலுமே இந்த பாட்டை
0: அந்த பாடல் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் சொல்றீங்க. வீட்டுல ஊஞ்சல் இருக்கா உங்க வீட்டுல?
1: நம்ம வீட்டுல முன்ன இருந்துச்சு, இப்ப எல்லாம் வந்துட்டோமா, எல்லாம்
0: இங்க இல்ல.
1: இல்ல
0: பரவாயில்ல, இந்த பாடல் காட்சி அப்படியே நினைவுல வைத்துக் கொண்டு அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி பாடலை ரசிக்கலாம்.
1: ஊஞ்சல் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டும். ஆக இறுதி நேயர் ஒரு ஆண் அழைத்திருக்கின்றார். பெயர் சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி மலர்களே அவள் மல்லிகை என்ற பாட்டு ஒலி ஏற்றுமா?
0: யாருக்காக இந்த பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்காக, என் மனைவிக்காகவும், என் நண்பர்களுக்காக, துரசாமி, மரியூசு, தம்பி மேத்யூஸ், சகோதரி விக்டோரியா, ஞானமுத்து மற்றும் நம்ம நிபுங்கு பால் உள்ள மக்கள் அனைவருக்காகவும் அந்த பாடல் கேட்கிறோமா?
0: சரி, அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க ரொம்ப பிரபலமா இருப்பீங்களே.
1: ஆமாமா, நான் நீ அடிக்கடிக்கு வானொலியில அழைச்சி பேசுறமா,
0: அதனால இப்ப எல்லாருக்கும் உங்களை பரிச்சயம் சொல்லுங்க.
1: ஆமாமா, நிச்சயம் எல்லாருக்கும் தெரியுமா, நிபுங்கு பால் முத்துகிருஷ்ணனாலே ரொம்ப பேருக்கு தெரியும். அகினேஷ் முத்துகிருஷ்ணன்னா எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல என்னோட சகோதரி சுங்கப்பட்டானில இருக்கிறாங்க குசலகுமாரி, அவங்க ரொம்ப நெருங்கிய எனக்கு சகோதரி.
0: எழுத்தாளரா?
1: ஆமாமா, நாங்களாம் எழுத்து இதுல உள்ளவங்கம்மா. நான் ஆரம்ப காலத்துல இருந்து எழுத்து வானொலி வழியா தான் நான் என் மனைவியே திருமணம் செஞ்சேன்.
0: அப்படியா?
1: ஆமாமா, எழுத்துறையில.
0: வானொலி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில வந்து எப்படி ஒரு திருப்பு முனையை கொடுத்துருக்குன்னு.
1: அதனாலதம்மா மறக்க முடியாத அந்த தொடர்ந்து வானொலியில கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரவு 11 மணிக்கு 12 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருப்பேன் இந்த பாடல். பழைய பாடல், ஒருவர் தேடல் பாடல், செவ்வாய்க்கிழமையும் பல தடவை நான் பெரிய கண்டு பேசியிருக்கிறேன்.
0: சரி, இப்ப வந்து நான் நிபுங் தபால் வந்துட்டு எக்னஸ் முத்துகிருஷ்ணன் எங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து காமிச்சிருவாங்க தானே?
1: எனக்குமே
0: மகிழ்ச்சியா இருக்கு உங்க கூட பேசினதுல. உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒலிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: வணக்கம்மா.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். ரத்து செய்யப்பட்ட உரிமங்களுக்கான காலி இடங்களை நிரப்ப அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு திட்டங்களின் மூலம் இதுவரை உரிமம் பெறாத மீனவர்கள் விண்ணப்பிக்க அரசாங்கம் வாய்ப்பளித்துள்ளது. மீன்வளத்துறை நிர்ணயித்துள்ள நிபந்தனைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடலோர மீனவர்கள் சிறப்பு படகு உரிமத்திற்கான விண்ணப்பங்களை மாவட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு கூறினார். நாட்டில் தொற்றா நோய்கள் என்சிடியின் கீழ் குறிப்பாக 2 வகை நீரிழிவு நோய் 14 வயதுக்கும் குறைந்தோர் மத்தியில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். இது நாட்டிலுள்ள இளையோரின் சுகாதார நிலை குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் அவர். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையில் பல்வேறு குற்றங்களுக்காக 2.95 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களை மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM பறிமுதல் செய்துள்ளது. நாட்டின் கடல்சார் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் APMM தொடர்ந்து காட்டி வரும் கடப்பாடு இச்சாதனைக்கு காரணம் என அதன் தலைமை இயக்குநர் டத்து முகமது ரோஸ்லி அப்துல்லா தெரிவித்தார். அமெரிக்காவில் 30 வயதுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் குறைப்பு

தற்காப்பு அமைச்சர் பீட் அக்சத் அறிவித்துள்ளார். இது ராணுவ நடவடிக்கைகளில் அத்தரப்பினர் ஈடுபட தேவையான உயிரியல் அடித்தளத்தை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தும் என அவர் குறிப்பிட்டார். பிரிட்டனில் எஃகு உற்பத்தியின் எதிர்காலத்தை பாதுகாக்க பிரிட்டிஷ் ஸ்டீல் நிறுவனம் தற்போது பொது உரிமையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. லின்கன்ஷியர் ஸ்கன்ட்ரோப்பில் அமைந்துள்ள அந்நிறுவன ஆலையின் எஃகு உற்பத்தி நாட்டின் எதிர்காலம், பிரிட்டன் விநியோகச் சங்கிலி ஆகியவற்றை பாதுகாக்க இந்நடவடிக்கை அவசியமாக உள்ளது என வணிக வர்த்தகத்துறை கூறியுள்ளது. விளையாட்டு 2026 ஜப்பான் பொதுப்பூப்பந்து. தேசிய கலப்பு இரட்டையர்களான ஜிமி வாங், ஷெங் சுயின், பிரான்சின் இணையான தாம் கிகோ, டால்பின் டெல்ரூவை 23-21, 24-22 என்னும் புள்ளிகளில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜிமி சுயினுக்கு அடுத்து தென்கொரியாவின் கிம் ஜே ஹியோன், ஜங் ஹா ஜோங் அல்லது டென்மார்க்கின் மத்தியாஸ் கிறிஸ்டியன்சன், அலெக்சாண்ட்ரா போஜுவுடன் பொருதுவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்து நீங்கள் வந்து சொல்ல போறீங்க. மின்னல் FM TikTok பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.

சதீஷ், ரூபன்ராஜ், குமரவேந்தன், ஜாங்கிரி திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையமிசையும் தொகுப்பில் நாம் வந்து வாழ்த்து நேரம் இப்பொழுது இடம்பெற போகின்றது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வாங்க, அங்கே வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஜூலை 16 பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு மின்னலுடைய பிறந்தநாள் வாழ்த்து. சுபாஷினி சொல்லியிருக்காங்க, தங்கை செல்விக்கு நாளை பிறந்த நாளாம் ஆக வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். சரோஜா தேவி அவங்களுக்கு வந்து பிறந்த நாளாம். தோழி எலிசபெத் ரவாங்கிலிருந்து வாழ்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் குமார் கேபிஜே மருத்துவமனையில் பணிபுரிகின்றார். ராஜேஷ் ராஜி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மருத்துவரை அவரு மிஸ்டர் டாக்டர் குமார் அவருக்காக வாழ்த்து வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. ஓ, கேபிஜே காஜாங்கில் உள்ளவரா, அந்த அன்பான மருத்துவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. இந்திரா தேவி சொல்லியிருக்காங்க, இன்று வந்து என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திரா தேவி உங்களுக்கு எங்களுடைய மனம் மார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. சரி, இது போன்று நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மின்னலகம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஷோபா பாண்டியன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சுகேஷுக்கு இன்று பிறந்த நாளாம், அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. இப்பொழுது வாங்க ஜாவத் அலி ரேணுகா குரலில் பாடலை கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

ஹரிச்சரண் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 3:28. இசையும் இசையும் தொகுப்பில் நாம் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வாங்க, அங்கே வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு வாழ்த்து வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சுகுணா வந்து சஸ்மிதா அவங்களுக்கு 20 வயது பிறந்த நாளாம் ஆக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. மிக்கி மவுஸ் வந்து தன்னுடைய அண்ணி அமுதாவுக்காக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நிர்மலா மகள் மாலாவுக்காகவும், கைலேஷ் பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம் அவர் வேலையில் சேர்ந்து, அதனால் அவரே வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, மனமார்ந்த வாழ்த்து. வேல்வெளி வேணி மகள் லூஷினி அவங்களுக்கு 25 வயது பூர்த்தி ஆகின்றது, ஆக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் வந்து தங்கை பூபதி ராணி கொலகுபு பாருவை சேர்ந்தவராம், அண்ணன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. யாஷி பியூட்டி அண்ட் பிரைடல் 19 வருட கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கின்றாங்களாம், கிளாங்கில் உள்ளவங்க, ஆக அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த கொண்டாட்டமே வாழ்த்து நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். நாவலன் கருப்பையா அவர் வந்து அனைவருக்கும் இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சத்யா நண்பர் ராக்குமார் ஷாலாமில் இருக்காரு, அவருக்கு வந்து வாழ்த்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். வீரவேல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணன் குமார் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று பிறந்தநாள் திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய மின்னல் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்து. இந்த வாழ்த்து சொல்லும்போது இந்த பாடலை போல உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியா உற்சாகமாக இருக்கட்டும்.

முருகன் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். சரி, இசைமிசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பண்டபரு அம்பாங்கல இருந்து தேவி அம்மா அவங்களுக்கு பிறந்த நாளாம். ஸ்னேகா ராதிகா குமார் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிணையங்கிலிருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தேவிதாஸ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்று பிறநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆக மின்னல் எஃப்எம் சார்பாக அனைவருக்குமே இன்று பிறநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த பிறநாள் வாழ்த்து. வீரவேல் வந்து சொல்லியிருக்காரு, வீரனேஷ் அவருக்கு வந்து இன்று பிறந்த நாளாம். இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, கடந்த வாரங்களிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறுதி நாள் வரை வரப்போகின்ற அனைத்து மனிதர்கள், அந்த மனிதர்களிலே நல்லவர்கள் கெட்டவர்கள், அந்த மனிதர்களிலே இறைநேசர்கள் பொதுவானவர்கள், நபிமார் பெருமக்கள், இவர்கள் அனைவரையும் பற்றிய சிறு சிறு தகவல்களையும் பார்த்தோம். தொடர்ந்து நபி ஆதம் அவர்களுக்கு முன்னால் இறுதி மனிதர் வரை அனைவருடைய உயிர்களும் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே நடந்த மற்றொரு காட்சி, இறைவன் அங்கு குழுமியிருந்த அனைத்து கூட்டத்தினரையும் செல்வந்தர்கள் ஏழைகள் என்பதாக இறைவன் பிரிக்கின்றான். ஒரு பக்கம் செல்வந்தர்களை நிற்க வைக்கின்றான், மறுபக்கம் ஏழை பெருமக்களை நிற்க வைக்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த தனவந்தர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஏழைகளின் இரணத்தை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கின்றேன், அவர்களுக்கு உரியதை அவர்களுக்கு ஒழுங்காக வழங்கி வாருங்கள், தவறு செய்வீர்களேயானால் நீங்கள் என் சினத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகுவீர்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை விடுகின்றான். இன்னும் அந்த மனித ரூஹுகள் இந்த உலகத்திற்கு வரவில்லை. நபி ஆதம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த காட்சிகள் எல்லாம் நடக்கின்றது. அப்பொழுது அனைத்து உயிர்களிலேயும் ஏழைகளையும் செல்வந்தர்களையும் இறைவன் பிரித்து இந்த ஒரு காட்சி நடக்கின்றது. செல்வந்தர்களிடத்திலே சொல்கிறான், ஏழைகளை கவனித்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு. நம் உலகத்திலே பார்க்கலாம், ஏக இறைவன் இந்த உலகத்திலே செல்வந்தர்களையும் ஏழைகளையும் இரு பிரிவினராக படைத்திருந்தாலும், செல்வந்தர்களை எடுத்துக்கொள்வோம், கடும் முயற்சியும் சிறந்த சிந்தனையை கொண்ட அனைவரும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களா என்றால் இல்லை. அல்லது ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் சோம்பேறிகளாகவும் முயற்சி செய்ய தெரியாதவர்களாகவும் அல்லது அறிவு குறைவானவர்களாகவும் இருக்கின்றார்களா என்றாலும் இல்லை. செல்வமும் ஏழ்மையும் அறிவு திறமைக்கோ முயற்சிக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இறைவன் செல்வத்தையும் ஏழ்மையையும் எப்படி பிரித்திருக்கின்றான் என்றால், செல்வந்தர்களிடத்திலே சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், ஏழைகள் அவர்களை அண்டி ஒன்றாக ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு தயாரான மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக ரீதியிலான ஒரு பேரமைப்பை இறைவன் ஏற்படுத்தி செல்வந்தர்களிடத்திலே ஏழைகளினுடைய ரிஸ்கை இரணத்தை கொடுத்து, அந்த செல்வந்தனுக்கு நான் எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என் சமுதாயத்திற்கும் என்னை சார்ந்து வாழக்கூடிய அனைவருக்கும் நான் உழைக்கின்றேன் என்ற சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இவ்வாறு பிரித்து வைத்திருக்கின்றான். எம்பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஹதீஜா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கின்றார்கள், இன்னகல்ல தஹ்மிலுல் கல்ல வதக்ஸிபுல் மஅதூம. மிக அழகான வார்த்தை. என்ன சொல்கிறார்கள்? எம்பெருமான் நபி அவர்களே, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய இந்த பண்பு மிக சிறந்தது. தக்ஸிபுல் மஅதூம, இரணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பில்லாத, சக்தி இல்லாத, முயற்சிகள் செய்ய முடியாத, முடங்கி போன மக்கள் அனைவருக்கும் தக்ஸிபு, நீங்கள் போய் அவர்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள், அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று ஹதீஜா அம்மையார் சொன்ன அந்த வார்த்தையும் இங்கு நிறைவு கூறத்தக்கதுதான். ஆக இறைவன் ரப்புல் ஆலமீன் ஏழைகளையும் செல்வந்தர்களையும் அந்த ரூஹுகளை அந்த நேரத்திலே பிரித்து செல்வந்தர்களிடத்திலே இறைவன் கூறுகின்றான், ஏழைகளினுடைய இரணத்தை உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கின்றேன், மறக்காமல் அவர்களுக்குடைய கொடுத்து விடுங்கள். இன்னொரு விஷயம், எந்த ஒரு செல்வந்தன் சமூக நலத்துடனும் பொது நல சிந்தனையுடனும் வாழ்வானோ அவனுடைய இரணம் அதிகரித்து கொடுக்கப்படும். எந்த செல்வந்தனுடைய சிந்தனை சுயநலமாக இருக்குமோ அவனுடைய இரணம் நீட்டிக்கப்படாது, குறைக்கப்படும். இது இறைவனுடைய ஒரு சட்டம். அதைத்தான் இந்த காட்சியிலே இறைவன் சொல்கின்றான், நீங்கள் மாறு செய்வீர்களேயானால் நீங்கள் என் சினத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகுவீர்கள். அல்லாஹுவின் கோபமும் சினமும் எவ்வாறாக வெளிப்படும்? அவன் உழைத்து சம்பாதித்திருந்தாலும் அல்லது அவனுடைய திறமையால் பெரும் கோடிகள் சம்பாதித்திருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு அவனுக்கோ அவன் பிள்ளைகளுக்கோ வாய்ப்பில்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடுவான். ஆக செல்வந்தனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னை சூழ்ந்து வாழக்கூடிய ஏழை பெருமக்களையும் நினைவில் கொண்டு கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த காட்சியினுடைய அர்த்தம். ஆக இந்த காட்சி முடிகிறது. அதற்கடுத்தபடியாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நபிமார்களினுடைய ஆன்மாக்களை வரச் சொல்கின்றான். நபிமார்கள் எம்பெருமான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏறத்தாழ 124,000 அல்லது 25,000, சில அறிவிப்புகளிலே 1.5 லட்சம் என்பதாகவும், அதாவது 150,000 நபிமார்கள் என்பதாகவும் வந்திருக்கின்றது. ஆக 124,000 நபிமார்களினுடைய ரூஹுகளை அல்லாஹ் அங்கு அணிவகுக்க வைக்கின்றான், ஒருங்கே வருமாறு பணிக்கின்றான். வருகிறார்கள், அணி அணியாய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை பார்த்து, அவர்களுடைய ஆன்மாவை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், முஹம்மதே, உம்மை படைத்தவன் யார்? பெருமானார் அவர்களுடைய ரூஹ் பதில் அளிக்கின்றார்கள், எம் இறைவனாகிய நீதான் யா அல்லாஹ் என்பதாக பதில் கூறுகிறார்கள். அடுத்த கேள்வி அல்லாஹ் கேட்கின்றான், உம்மை வளர்ப்பவன் அதாவது பரிபாலிப்பவன் யார்? படைப்பது ஒரு செயல், பரிபாலிப்பது மற்றொரு செயல். அல்லாஹ் கேட்கின்றான், உம்மை பரிபாலிப்பது, பார்த்து கொள்வது, வளர்ப்பது யார் என்பதாக கேட்கின்றான். அப்பொழுது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீதான் என்னுடைய இறைவனே, நீதான் என்னை படைத்தாய், நீதான் என்னை பார்த்தும் கொள்கிறாய், பரிபாலிக்கவும் செய்கிறாய் என்பதாக பெருமானார் பதில் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் அவர்களை பணிக்கின்றான். பெருமானாருடைய ரூஹ் ஏக இறைவன் அல்லாஹுவிற்கு முன்னால் சிரம் பணிகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். இங்கு இந்த கேள்வியிலே இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை பார்த்து கேட்ட இரண்டு கேள்விகள். ஒன்று, மன் ஹாலிகுக, உமது படைப்பாளன் யார்? இது ஒரு விஷயம். இரண்டாவது, மன் ரப்புக, உன்னை பரிபாலிப்பது யார்? இந்த ரெண்டு விஷயமும் முமினான ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய மனதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். படைத்தவன் இறைவன் என்பதிலே அதிகமான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு சந்தேகம் வருவதில்லை. ஆனால் பரிபாலிப்பது அந்த இறைவன் தான் என்பதில் சதவிகித கணக்கில் சில நேரங்களிலே சந்தேகங்கள் ஏற்படுவது உண்டு. என்ன சொல்கின்றேன் நான், இறைவன் தான் பரிபாலிக்கின்றான், இறைவன் தான் என் இரணத்தை கொடுக்கின்றான், என் கடையின் லாபத்தை இறைவன் முடிவு செய்கின்றான், என் உடலின் ஆரோக்கியத்தை இறைவன் முடிவு செய்கின்றான், என் வாழ்வின் சந்தோஷத்தை இறைவன் முடிவு செய்கின்றான். இதற்குத்தான் பரிபாலிக்கின்றான் என்று சொல்வார்கள், பார்த்துக் கொள்கின்றான் என்று சொல்வார்கள், வளர்க்கின்றான் என்று சொல்வார்கள். இதை செய்வது யார்? நானா, என் திறமையா, அல்லது என் கடையா, அல்லது என் செல்வங்களா? இல்லை, இறைவன் என்பதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு கேள்விகளையும் அல்லாஹ் நபியர்களிடத்திலே கேட்டதனுடைய நோக்கமே என்ன? படைத்தவனும் அல்லாஹ்தான், பரிபாலிப்பவனும் அல்லாஹ்தான். ஒரு மனிதன் படைத்தவனை அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்கின்றான், ஆனால் பரிபாலிக்கக்கூடிய விஷயத்திலே அவனிடத்திலே நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். எனக்கு நடக்கக்கூடிய அனைத்தும், அனைத்தும் என்றால் 100%, 100% என்றால் அனைத்து விஷயங்களும் நல்லதோ கெட்டதோ, எனக்கு வரக்கூடிய இரணமோ, எனக்கு ஏற்படக்கூடிய லாபமோ நஷ்டமோ, எல்லா விஷயங்களும் என் இறைவன் தான் செய்கின்றான், நிர்வகிக்கின்றான், பரிபாலிக்கின்றான் என்ற எண்ணம் ஒரு மூமினிடத்திலே ஏற்பட வேண்டும். கொள்கை சம்பந்தப்பட்ட, அகீதா சம்பந்தப்பட்ட உலமாக்கள் இந்த விஷயங்களிலே ஒரு மூமினிடத்திலே தவறுகள் ஏற்படுவதனால்தான் அவன் பொருளாதார தவறுகளை செய்கின்றான் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹ் படைத்தான் என்பதிலே அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அல்லாஹ் தான் எல்லா விதமான நலவுகளையும், அவன் வாழ்வின் ஒவ்வொரு முடிவுகளையும் செய்கின்றான் என்பதில் அவனுடைய நம்பிக்கை ஆழமாக இல்லாததின் காரணத்தினால் தவறு செய்கின்றான். ஆக நபி அவர்களிடத்திலே அல்லாஹ் இரண்டு கேள்விகளிலும் கேட்கின்றான், படைத்தவன் யார், பரிபாலிப்பவன் யார். இரண்டுக்கும் பெருமானார் சொல்கிறார்கள், இரண்டையும் செய்வது நீதான் என் இறைவனே என்பதாக. இந்த கேள்வி, இதனுடைய பதில் இதுதான் நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை. இறை நம்பிக்கையாளன் என்றுமே அவன் உள்ளத்திலே தன் வாழ்வில் நடக்கக்கூடிய சிறு செயல்களாக இருந்தாலும் சரி, தன் வாழ்வில் நடக்கக்கூடிய மேடு வெள்ளங்கள், வாழ்வின் சந்தோஷங்கள் அனைத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுவார்கள் ருபூபியத் என்று சொல்லப்படக்கூடிய இறை பரிபாலனத்தின் மீது ஆழமான நம்பிக்கை. அது ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். சரி, இந்த காட்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் ஒருவர் பின் ஒருவராக நபி அவர்களுக்கு பிறகு சஜிதா செய்ய சொல்லி பணிக்கின்றான். 124,000 நபிமார்களும் ஏக இறைவனுக்கு சஜிதா செய்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய இறுதி நபித்துவத்தினுடைய அந்த ஒளியை பிரகாசிக்க வைக்கின்றான். அப்பொழுது அனைத்து நபிமார்களும் அதை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இந்த பேரொலிக்கு உரியவர் யார்? அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இதுதான் நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய இறுதி தூதர் முஹம்மதினுடைய பேரொலியாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நபிமார்களையும் அவர்களுக்கு முன்னால் எம்பெருமானாரை கண்ணியப்படுத்துவதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். சரி, இந்த காட்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு, அவர்களுக்கு உயிர் ரூஹ் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, அவர்களுடைய முதுகிலிருந்து இறுதி நாள் வரை வரப்போகின்ற அனைத்து மனிதர்களுடைய ரூஹுகளையும் வெளிக்கொண்டு வரப்பட்டு இந்த ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆலு இம்ரானில் ஒரு செய்தியை சொல்கின்றான். அந்த செய்தி சூரா ஆலு இம்ரான் 89வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இறைவன் சொல்கின்றான் அந்த நிகழ்ச்சியை அல் குர்ஆனில்,
3: وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُمْ مِنْ كِتَابٍ وَحِكْمَةٍ

0: நீதி. இந்த இறைவசனம் பேசுவது என்ன? எல்லா நபிமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் கேட்கின்றான், வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இனிமேல் அந்த நபிமார்கள் வரப்போகிறார்கள், ஆனால் அவர்களினுடைய ரூஹிலே அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றான். ஏக இறைவன் செய்த முறை என்ன? 124,000 நபிமார்களும் ஒருவருக்கு பின் ஒருவராக காலங்கள் மாற, இடங்கள் மாற இறைவன் அனுப்பி கொண்டே இருக்கின்றான். இந்த நேரத்திலே இறைவன் ஒரு சத்திய பிரமாணத்தை வாங்குகின்றான். மீசாக்கன் நபியின், நபிமார்களுக்குடன் இருக்கக்கூடிய ஒரு சத்திய பிரமாணம் அது. அதிலே அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்டது என்ன? நீங்கள் நபியாக இறக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த நேரத்திலே வேறு இடத்திலோ அல்லது உங்களுக்கு பிறகோ ஒரு நபி அனுப்பப்பட்டார் என்றால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரையும் விசுவாசித்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும். நபிமார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு வர வேண்டும். எனக்கு பிறகு நபிமார்கள் வந்தால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு நபிக்கு பிறகு அடுத்த நபி வருகின்றார்கள், அப்பொழுது பிறகு வந்த நபியுடன் முதல் வந்த நபியினுடைய சமூகத்தினர் இவர்களுடைய உபதேசங்களை கேட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த சத்திய பிரமாணத்தை இறைவன் அவர்களிடத்திலே வாங்குகின்றான். அப்பொழுது அனைத்து நபிமார்களும் சொன்னார்கள், நிச்சயமாக இறைவனே, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சம்பவத்தை இறைவன் சொல்லும் பொழுதுதான் காலு அக்ரர்னா, ஏக இறைவா, நாங்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இதை நாங்கள் இக்ரார் செய்கின்றோம், இதை நாங்கள் உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்கின்றோம் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது ஏக இறைவன் சொல்கின்றான், நீங்கள் அனைவரும் இதற்கு சாட்சியாளர்கள், நானும் இதற்கு சாட்சியாக இருப்பேன் என்பதாக அந்த காட்சியை நிறைவுபடுத்துகின்றான் ஏக இறைவன். அன்பான நேயர்களே, இந்த காட்சிகள் எல்லாம் வரிசையாக நபிமார்களுடன் ஏக இறைவன் நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சிகள். இவைகளினுடைய ஞான ரீதியிலான காரணங்கள் நாம் விளங்குவதற்கு முன்னால் இவை ஒவ்வொன்றிலும் வெளிப்படையான சில உபதேசங்கள் இருக்கின்றன. முதல் சொன்னதிலே ஒரு செல்வந்தனுடைய பொறுப்பு, அதற்கு பிறகு இரண்டாவது சொன்ன அந்த சம்பவத்திலே ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்றான் என்ற நம்பிக்கை, அதற்கு பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரே முஹம்மது என்ற பேரொளி பற்றிய சம்பவம். இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளுடைய உபதேசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போல அடுத்து நடந்த காட்சிகள் என்ன என்பதை வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் இதற்கான வாய்ப்புகளையும் அவனுடைய உபதேசங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் த்ரைசா லசாரு. நம் புன்னகை ஒருவரின் இன்றைய நாள் மட்டுமல்ல அவருடைய நம்பிக்கையும் மாற்றக்கூடும். புன்னகை இலவசம், ஆனால் அதன் மதிப்பு அளவிட முடியாது. ஆக புன்னகை செய்வோம், அன்பை பகிர்ந்து கொள்வோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். பொதுப்பணி அமைச்சு நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள 50 திட்டங்களை அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. அத்திட்டங்களின் செயலாக்கம் திட்டமிட்டபடி மீண்டும் தொடங்கப்பட இவ்வாறு செய்யப்படுவதாக அமைச்சர் டெதுஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள மொத்தம் 865 திட்டங்களில் இந்த 50 திட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு நாட்டில் நிகழ்ந்த மொத்த சாலை விபத்துகளில் 69.4% 16 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களை உள்ளடக்கியவை என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்து அஸ்பி ஹபிபொல்லா இன்று மக்களவையில் தெரிவித்தார். 6,157 விபத்துகள் 16 இருந்து 20 வயதுக்குட்பட்டோரை உட்படுத்தியுள்ள வேளை 5,978 21 இருந்து 25 வயதிலானவர்களை உள்ளடக்கியுள்ளதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு மொத்த சமையல் எண்ணெய் விநியோக சங்கிலியின் மீது மதிப்பாய்வு செய்யும்படி தேசிய நிதி கணக்காய்வு செயற்குழு PAC பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் மாத ஒதுக்கீட்டினை 60,000 மெட்ரிக் டன்னாக குறைக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது என PAC துணைத் தலைவர் த்ரீசா கோக் கூறினார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அவ்விரு நாடுகளும் வன்முறையை கைவிட்டு மீண்டும் பேச்சுகளை தொடங்குமாறு முக்கிய நடுவராக பணியாற்றிய பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் அவ்விரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் சவால்களுக்கு மத்தியில் மீண்டும் நுட்ப அளவிலான பேச்சுகளை தொடங்குமாறு இஸ்லாமாபாத் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேசியா 6 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளுக்கு விசா இல்லாத பயண கொள்கையை அறிவித்துள்ளது. துருக்கி, பிரேசில், பெரு, கஜஸ்தான், மாக்காவ், பெலாருஸ் ஆகிய நாடுகள் விசா இன்றி

அமைச்சு தெரிவித்துள்ளது. விளையாட்டு. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கு முன்னதாக அமெரிக்கா நியூயார்க் முழுவதும் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு எச்சரித்துள்ளது. கனடா காட்டுத்தீயினால் ஏற்பட்டுள்ள புகையினாலும் வழக்கத்திற்கு மாறான வெப்ப அலையினாலும் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

வணக்கம் நேர்களே. காற்றுக்கு மொழி இல்லை, இசை அதற்கு மொழியானது, இதயத்திற்கு எல்லையும் இல்லை, நினைவு அதற்கு பயணமானது. காலங்கள் மாறினாலும் காதில் விழுந்த நல்லிசை மட்டுமே இன்றும் தீராத துணையாக இருக்கின்றது. அதுதாங்க தீரா இசை. தீரா இசையில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் த்ரேசா லசாரோ.

தொடர்ந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அழைக்கலாம். எதற்காக? ஆமா, பாடணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமாக அழைத்து பாடலாம். ஒரு பாடல் எந்த இடத்தில் நிற்கின்றதோ அங்கிருந்து நீங்க தொடர்ந்து பாடணும். அழைத்து பாடலாம். கடந்த வாரம் எல்லாம் அழைத்து என்ன சொன்னீங்க, கடினமா இருக்கு, எங்களால முயற்சி செய்ய முடியல அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா. அப்படிலாம் கடினப்படுத்தாம மிக இலகுவா சுலபமா எளிதில் பாடக்கூடிய ஒரு பாடலாக தான் எடுத்து வச்சிருக்கோம். முயற்சி பண்ண நீங்க தயார் என்றால் அழைக்கலாம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: நேரிகளை கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.

0: ஒரு காதல் பிறந்த நாள் என் வாழ்வில் பிறந்த நாள் அதுதான் நினைக்கிறேன்.
1: காதல் பயங்கரமா வந்திருக்கு போல பார்வதி, என்னது
0: சரியா?
1: இது சுலபமான பாடலா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க.
0: சுலபமான பாடல்,
1: சுலபமான பாடல், புகழ் பெற்ற பாடல், எங்க விட்டாலும் பிடிச்சு பாடலாம்ல.
0: ஆமா,
1: ஆனா நீங்க சரியா பாடுனீங்களா
0: தெரியலையே. பரவாயில்ல, பாடனா அந்த வரி அந்த பாட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: அது சரி, அது சரி, வரிகள்ல இருக்கிறதான் பாடுனீங்க. விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து பாடுனீங்களானே, இப்ப நாங்க ஒளிபரப்பு செய்வோம், நீங்க கேளுங்க. சரியா?
0: ஓகே, நன்றி நன்றி.
1: அழைத்து முயற்சி செய்ததற்கு நன்றி.
0: ஆமா, நன்றி
1: நன்றி. உண்மையிலேயே அங்க என்ன வரும்?

0: பார்வதி மாதிரி நீங்களும் அழைத்து முயற்சி செய்யலாம். அழைக்கலாங்க. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3-4-4-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து எந்த இடத்துல அந்த பாடல் இடம்பெற்ற பகுதியில் நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும். அவ்வளவுதான்.
1: ராதே என் ராதே.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிணங்களெல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலயும் கூட்டம்.
2: அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
3: எல்லாம் எந்திரிங்க அப்படின்னுவீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, ஏன்னா பிணைக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
3: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
2: ஆமா, நிறைய பழகிருச்சு. ஏன்னா ருசியா இருக்குமே சாப்பாடு.
1: இப்போ வர வர என்ன தெரியுமா ஆக்சுவலி ஷாலினி, எல்லா கடையும் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போனாலும் அப்படிதான், இந்த குட்டி குட்டி கடைகளுக்கு அந்த மாதிரி கடைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆயிருச்சு.
2: ஆமா, ஆளு கூட்டம் ஜெய்ஜின்னு இருக்கும். ஆனா அங்க எங்களுக்கு பிடிச்சதுன்னா நார்மலா அந்த டீ, அப்புறம் பன் பட்டர், ஆம்லேட் ஒண்ணு இருக்கும். அது ஃபேவரட். எப்ப போனாலும், எங்க அப்பா போனாலும் சரி, அம்மா போனாலும் சரி, யாரு போனாலும் பேக்கிங்ல வாங்கிட்டு வர சொல்லிருவோம்.
1: வாங்கிட்டு வந்து மறுநாள் நம்ம சுட வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் பொறுமையை கையாள்றீங்க, அதே பொறுமையை மத்தவங்களும் கையாள்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
2: ஆமா, உண்மைதான். இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரம் போயிட்டு ரொட்டி சென்னை தான் போய் சாப்பிட போறேன்.
1: என்ன அந்த இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
2: ஆமா.
1: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க அந்த கோழி சம்பால வச்சு.
3: எல்லா பிள்ளைங்களும் குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
1: எல்லாம்
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
2: எப்ப வரும் எப்ப வரும்னு கேக்குறாங்க.
3: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
2: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: ஒரு ஜீவன் அழைத்தது.
1: அந்த பாட்டுக்கு நீங்க பாடக்கூடாது, இன்னொரு பாடல் இருக்கு அதுக்குதான் நீங்க பாடணும். சரியா? பாருங்க மலர்கொடி, அதுக்காக அந்த பாடலாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு இன்னொரு பாடல் இருக்கு, பாடுறீங்களா?
0: என்ன பாட்டு? பயமா இருக்கு. ஒரு பக்கம்

0: வார்த்தைய பாடலா பாட சொன்னா எல்லாம் முழுங்கினீங்கன்னா எப்படிதான் பாடல கேக்குறது? முடியல
1: தானே?
0: சரி பரவாயில்ல பரவாயில்ல, முதல்ல தண்ணீரா இருந்துங்க. சரியா, சரி, உங்களுக்கான பாடல் இதுதான்.

0: தேசம். ஐயோ ஐயோ மறந்துட்டே,
1: மறந்தாச்சு.
0: வசம் உண்டி வேறுக்கும், ஐயோயோ மறந்துட்டேன். ஆனா நான் முன்னுக்கு படிச்சது கரெக்ட்.
1: அப்படியா? அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
0: டெய்லி கேக்குறது தானே.
1: ஆனா பாடல் வரிகளை மட்டும் மறந்தாச்சு, அப்படிதானே?
2: ஐயோ பாட்டு ஞாபகம் வந்துச்சு,
1: ஜேம் ஆயிருச்சா? என்ன போக்குவரத்து நெரிசல என்ன?
2: இல்ல ஆமா ஆமா, இங்க சிமில கொஞ்சம் ஜேமா தான் இருக்கு.
1: சொல்லுங்க, பாட்டு கழிச்சுட்டு இப்படி சொன்னா
2: எப்படி? ஞாபகம் வரல.
1: இந்த பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை கூட நீங்க குடுக்கலையே.
2: ஆமா ஆமா.
1: ஏன் முதல் மரியாதைக்கு இப்படி பண்ணலாமா நீங்க?
2: ஆமா, முதல் மரியாதை போடமா பாட்டு, ரைட்.
1: நீங்க தானே சொன்னீங்க சுலபமான பாடல்களா கொடுங்க பாடுவோம்னு. இப்போ சுலபமான பாடல்களை கொடுக்கும் போது வரிகளை திடீர்னு கேக்குறதுனால மறந்துட்டேன்னு சொன்னா எப்படிங்க? உண்மையில என்ன வரணும் கேளுங்க.

அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க அப்படிதான் தொடர்ந்து பாடி இருக்கணும். இருந்த போதிலும் அழைத்து முயற்சி செய்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை அழைத்து சரியா முயற்சி செய்யணுமா?

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
2: மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு. பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகி விக்கிறாங்க. தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும். பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
3: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
4: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
5: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
6: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
5: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ.
6: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
6: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
8: நினைத்தாலே இனிக்கும்.
9: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
10: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நான் பாடும் பாடல் திரைக்காக எஸ் ஜானகி மறைந்தும் நம்முடைய இதயத்தில் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குரல் தான். இந்த குரலுக்கு அழிவென்பது கிடையாது அப்படின்றது இது போன்ற பாடல்களை கேட்கும் போது நமக்கு தெரிகின்றது. தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, வியாழக்கிழமைகளில் உங்களுக்காகவே அன்சாங் ஹீரோ, அதாவது நம் சமுதாயத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க, ஆனா அந்த நாயகர்கள் அவங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு குரலாய் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இந்த வியாழக்கிழமை. ஒரு சிறப்புக்குரிய வியாழக்கிழமை, ஏன் அப்படின்னு கேட்கிறீங்களா? நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களுக்கு தெரியும்.
1: சாமி

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் FM-ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்ஸ்
1: எல் நினோ தாக்கம். விவசாயிகளுக்கு உதவ அரசாங்கம் நீர் மேலாண்மையை வலுப்படுத்தியுள்ளது. இரண்டாம் வகை நீரிழிவு நோய் பாதிப்பு இளையோர் மத்தியில் அதிகரிப்பு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். வேளாண் உணவுத்துறை மீதான எல்நினோ பருவநிலை தாக்கத்தை குறைக்கும் பல்வேறு அணுகுமுறைகளை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சபு தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வ நீர்வள மேலாண்மை, விவேக நீர்ப்பாசன தொழில்நுட்ப பயன்பாட்டின் விரிவாக்கம் உட்பட பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான உதவியும் அதில் அடங்கும். அத்துடன் அணைக்கட்டுகளின் நீரளவும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா வேளாண் ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் மார்டி வறட்சி காலத்தில் நிலைத்திருக்கக்கூடிய புதிய நெல் வகைகளை மேம்படுத்துவதில் முனைப்பு காட்டியுள்ளது. காலநிலைக்கேற்ப அவ்வப்போது மேக விதைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டில் 14 வயதினரிடையே இரண்டாம் வகை நீரிழிவு நோய் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். இளையோர் மத்தியில் சுகாதார நிலை குறித்த தொடக்கக்கட்ட எச்சரிக்கையாக இது உருவெடுத்துள்ளது. நீரிழிவு நோய் பாதிப்பு பதற்றம் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். 2024 1926 பேருக்கு இந்நோய் கண்டறியப்பட்ட வேளை கடந்த ஆண்டு 1932 அதிகரித்ததாக தேசிய நீரிழிவு நோய் தரவு காட்டுகிறது. இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் 660 பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இளையோரில் பலர் நீரிழிவு நோய் கண்டிருப்பதை அறியாமல் இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பொதுப்பணி அமைச்சு நாடு முழுவதும் நிலுவையிலுள்ள 50 திட்டங்களை அணுக்கமாக கண்காணிக்கிறது. அத்திட்டங்களின் செயலாக்கம் திட்டமிட்டபடி மீண்டும் தொடங்கப்பட இவ்வாறு செய்யப்படுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி கூறியுள்ளார். அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள 865 திட்டங்களுள் 50 திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. மேம்பாட்டாளரின் நிதி, நிர்வாக சிக்கல், நிலம் கையகப்படுத்துதல் விவகாரம், பொது பயன்பாட்டு வசதிகளை வேறு இடத்திற்கு மாற்றுதல் உட்பட பல்வேறு நெருக்கடிகளால் இத்திட்டங்கள் காலந்தாழ்த்தப்பட்டுள்ளன. அதனை

0: அவர் குறிப்பிட்டுள்ளார். தரவு மைய திட்டத்திற்கான அங்கீகாரத்தில் மக்கள் மற்றும் உள்நாட்டு தொழில்துறைகளின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என முதலீட்டு வாணிக தொழில்துறை துணை அமைச்சர் சிம்சிசிங் தெரிவித்துள்ளார். நீர் விநியோகமும் ஆற்றல் விநியோகமும் அவற்றுக்கு போதுமான அளவு இருப்பதை உறுதிப்படுத்திய பின்னரே அது தொடர்பான விண்ணப்பங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் என அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது. நீர் ஆற்றல் கொள்ளளவின் அடிப்படையில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் மதிப்பிட தரவு மைய பணியாளர் குழு செயல்படுகிறது என அவர் கூறியுள்ளார். நாட்டில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த மொத்த சாலை விபத்துகளுள் 69.4% விழுக்காட்டு சம்பவங்கள் 16 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களை உள்ளடக்கியவை என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்து அஸ்பி ஹபிபுல்லா இன்று மக்களவையில் தெரிவித்தார். மேலும் 6,157 விபத்துகள் 16 இருந்து 20 வயதுக்குட்பட்டோரை உட்படுத்தியுள்ள வேளை 5,978 விபத்துகள் 21 இருந்து 25 வயதிலானவர்களை உள்ளடக்கியுள்ளது. கனரக வாகனங்கள், மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டுதல், கவனக்குறைவு ஆகியவை நாட்டில் சாலை விபத்துகள் அதிகரிக்க வித்திட்டுள்ளதாக அவர் கூறினார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு சமையல் எண்ணெய் விநியோக தொடரை முழுமையாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என தேசிய நிதி கணக்காய்வு செயற்குழு PAC கேட்டுக் கொண்டுள்ளது. அதோடு அதன் அளவை மாதத்திற்கு 60,000 டன் மெட்ரிக்கு குறைக்க பரிந்துரைக்கப்படுவதாக அதன் துணைத் தலைவர் ட்ரீசகோ கூறியுள்ளார். முன்னதாக சமையல் எண்ணெய் விநியோக கசிவு பொது தீதி விரயத்தை தடுக்க சமையல் எண்ணெய் விலை கட்டுப்பாடும் ஒதுக்கீட்டின் நிர்வாகமும் உள்நாட்டு தேவைக்கு ஏற்ப இருப்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ள 8 பரிந்துரைகளுள் இந்த 2 பரிந்துரைகளும் அடங்கும் என அவர் விளக்கினார். நுட்பத்திறன் கல்வி டிவேட்டின் சமூக கல்லூரிகளையும் பாலிடெக்னிக்களையும் சேர்ந்த பட்டதாரிகளுள் 98 விழுக்காட்டினருக்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளதாக பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வித்துறை மூத்த இயக்குநர் டாக்டர் முகமது டவுத் இசா தெரிவித்துள்ளார். சேவை வழங்கல், சமையல், பொறியியல், உற்பத்தி ஆகிய துறைகளில் அதிக வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் ஆள்வள மேம்பாட்டில் டிவேட் முக்கிய தளமாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் டிவேட் மாணவரின் வேலைவாய்ப்பு விகிதம் 95 விழுக்காட்டை கடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: இந்தோனேசியா 6 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளுக்கு விசா இல்லாத பயணக் கொள்கையை அறிவித்துள்ளது. துருக்கி, பிரேசில், பெரு, கஜஸ்தான், மாக்காவ், பெலாருஸ் ஆகிய நாடுகள் விசா இன்றி செல்லும் சலுகை பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக இந்தோனேசிய குடிநுழைவு அமைச்சு தெரிவித்துள்ளது. சட்டம், மனித உரிமைகள், குடிநுழைவு, சிறைத்துறையை மேற்பார்வையிடும் அமைச்சுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இருதரப்பு நல்லிணக்கம், தேசிய பாதுகாப்பு, சுற்றுலா, பொருளாதாரம், முதலீடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக அவ்வமைச்சு கூறியுள்ளது. கனடாவின் வடமேற்கு பகுதியான ஒன்டாரியோவில் அண்மைய நாள்களில் மோசமாக பரவியுள்ள காட்டுத்தீ கடுமையான மூடு பனியையும் காற்று மாசுபாட்டையும் ஏற்படுத்தியுள்ளது. உலகின் முக்கிய நகரங்களுள் டொரண்டோவின் காற்று தர குறியீடு மிக மோசமானதாக பதிவானதாக தரவுகள் காட்டுகின்றன. இது மிகவும் ஆபத்தான நிலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஒன்டாரியோவில் 100 மேற்பட்ட பகுதிகளில் தீ பரவியுள்ளதால் அங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றும் நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்காவில் 30 வயதுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் குறைபாடு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என தற்காப்பு அமைச்சர் பீத் ஹெக்ஸத் அறிவித்துள்ளார். ராணுவ வீரர்கள் சிறப்பாக செயல்பட தேவையான

டெஸ்டோஸ்டெரான் அளவினை கொண்டிருப்பதை உறுதி செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இது செயற்கைக்கான மேம்பாட்டினை உட்படுத்தும் நடவடிக்கைகள். மாறாக ராணுவ வீரர்களின் இயற்கையான திறன்களை மேம்படுத்தி நீண்ட ஆயுளை பாதுகாத்து ராணுவ நடவடிக்கைகளில் அத்தரப்பினர் ஈடுபட தேவையான உயிரியல் அடித்தளத்தை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தும் என ஹெக்ஸட் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டார். முதன்மை ஆண் பாலின ஹார்மோனாக விளங்கும் டெஸ்டோஸ்டெரான் வயதாகும்போது படிப்படியாக குறையும். பிரிட்டனில் எஃகு உற்பத்தியை பாதுகாக்க பிரிட்டிஷ் ஸ்டீல் நிறுவனம் தற்போது பொது உரிமையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. லிங்கன்ஷயர் ஸ்கந்தோப்பில் அமைந்துள்ள அந்நிறுவனத்தின் எஃகு ஆலை உற்பத்தி பிரிட்டனின் விநியோக தொடருக்கு அவசியமானதாக உள்ளது. அரசாங்கத்தின் இம்முடிவு நாட்டின் எஃகு உற்பத்தியின் எதிர்காலத்தையும் திறன் அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளையும் பாதுகாக்கும் என பிரிட்டன் பிரதமர் கீஸ்டாமா கூறியுள்ளார். விளையாட்டு 2026 ஜப்பான் பொது பூப்பந்து. தேசிய கலப்பிரட்டையர் ஜிமி வாங் ஷெங் சூயின் பிரான்ஸ் இணையினர் தோம் கிக்கல் டெல்பின் டெல்ட்ரூவை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் அரங்கில் நடைபெற்ற அவ்வாட்டத்தில் தேசிய இணையினர் 23-21 24-22 என்னும் புள்ளிகளில் வெற்றியடைந்தனர். ஜிமி சூயின் இணை அடுத்து தென்கொரியாவின் கிம் ஜே ஹியூன், ஜங் ஹா ஜியோங் அல்லது டென்மார்க்கின் மத்தியாஸ் கிறிஸ்டன்சன், அலெக்சாண்டர் போஷ் இணையுடன் பொருதும். இப்போட்டியில் கலந்து கொண்ட ஆடவர் ஒற்றையர் விளையாட்டாளர் லியோங் ஜுன் ஹோவும் கலப்பு இரட்டையர் கோ சுன் வார் ஷேவோன் லாய் ஜெமியும் இரண்டாம் சுற்றில் தோல்வியடைந்தனர். எல் நினோ தாக்கம் விவசாயிகளுக்கு உதவ அரசாங்கம் நீர் மேலாண்மையை வலுப்படுத்தியுள்ளது. இரண்டாம் வகை நீரிழிவு நோய் பாதிப்பு இளையோர் மத்தியில் அதிகரிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகீஸ்வரி கோபி. வணக்கம்.

அதுதாங்க அந்த பாட்டுக்கு இருக்கிற ஒரு அற்புதமான சக்தி அப்படின்னு சொல்லலாம். மனசுல சுமைகள் இருந்தால் இசையிடம் அப்படியே ஒப்படைச்சிடலாங்க. நினைவுகள் இருந்தால் இசையோடு பகிர்ந்து கொள்ளலாம். இசை மட்டும் நம்மை ஒருபோதும் தனியாக விட்டுவிடாது. அந்த இசையோடு உங்கள் இதயங்களை இணைக்க திரா இசை.

ஹிட் அண்ட் ரன்ல பாதிக்கப்படுறவங்க, அதாவது அதுல ஆக்சிடென்ட் ஆகுறவங்க, அவங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்கு பதில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் நம்மில் சிலர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஹிட் அண்ட் ரன் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சரி நம்ம ஒரு மில்லியன் கிளைம் பண்ணுவோம், ஒரு 1 மில்லியன் கேட்போம், இல்ல ஒரு 1,00,000 கணக்குல நம்ம கேட்டு பார்ப்போம், அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நாம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஏனென்றால் ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹிட் அண்ட் ரன்ல அடிபட்டிருக்காங்கன்னா முதல்ல வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட வயது என்ன. இப்ப ரொம்ப இளமையான வயது, 24 வயது 25 வயது உட்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா, நம்ம அதிகமா கேட்க முடியும். ஏனென்றால் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசு. அப்ப இவங்களுக்கு 60 வயது ஆகும் பொழுது வரைக்குமே அவங்க வேலை செய்யலாம். அப்ப இளையோர்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வேலை செய்ய முடியாம போயிருச்சு, இல்ல ஒரு உடல் உறுப்பு ஏதாவது அவங்க இழந்துட்டாங்க, அந்த மாதிரினா அவங்களுக்கு அதிகமான தொகை கிடைக்கும். அதுவே வந்து வயது கூடிருச்சு அவங்களுக்கு, ஏறக்குறைய 57 வயசு 58 வயசுனா அவங்க அதிகமா கேட்க முடியாது, ஏன்னா 60 வயசுல ரிட்டையர் பண்ணிடுவாங்க. ஆகவே அந்த வயதை முதல்ல பார்ப்பாங்க. அதே நேரத்துல வந்து அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அதிகமான சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களோட கமிட்மெண்ட் என்ன, குடும்பத்துல வந்து எத்தனை பேரு, அவங்க பிள்ளைங்க எத்தனை பேரு, என்னென்ன கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. அதையும் பார்ப்பாங்க. அதே நேரத்துல என்ன மாதிரியான அடிபட்டிருக்காங்க, சிலர் இறந்திருப்பாங்க. ஓகே, இறந்துட்டாங்கன்னா அதோட நம்ம கிளைம் பண்ணக்கூடிய தொகை வேற. சிலர் வந்து காயப்பட்டிருப்பாங்க, காயம் வந்து மேலோட்டமான காயம்னா அதோட கிளைம் வந்து அதிகமா கிடைக்காது. சிலருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும், அப்ப அவங்களோட கிளைம் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொருத்தரோட கிளைமும் அவங்களை அவங்க எவ்வளவு தூரம் அடிபட்டிருக்காங்க, அவங்களோட வயது என்ன, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, மாத சம்பளம் எவ்வளவு, இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த ஹிட் அண்ட் ரன்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த தொகை, இன்சூரன்ஸ் தொகையா இருக்கட்டும், கிளைமா இருக்கட்டும், இல்ல வந்து நீதிமன்றத்துல போயிட்டு நம்ம வழக்கு தொடர்ந்து அதோட கிளைமை வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாம் நீதிமன்றம் பார்க்கும்.

0: டாரா மேகார் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஃபெமினைன் வழங்கும் சிங்கப்பெண்ணே விருது 2026 August 30 நடைபெற உள்ளது. இது குறித்த விவரங்களை வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மின்னல் எஃப்எம்மில் கேட்கலாம். பெண்களின் நம்பிக்கை ஃபெமினைன். இன்றே ஃபெமினைன் விற்பனை முகவராக இணைந்து வியாபாரத்துறையில் நீங்களும் மிளிருங்கள். விவரங்களுக்கு 09-6-3-799.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: பிணையங்களெல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலையும் கூட்டம்.
3: அது சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
4: எல்லாம் எந்திரிங்க அப்படின்னு
3: இல்ல. ஏன்னா பிணைக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
4: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
3: ஆமா, நிறைய பழகிருச்சு. ஏன்னா ருசியா இருக்குமே சாப்பாடு.
2: இப்போ வர வர என்ன தெரியுமா ஆக்சுவலி ஷாலினி, எல்லா கடையும் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போனாலும் அப்படிதான், இந்த குட்டி குட்டி கடைகளுக்கு அந்த மாதிரி கடைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆயிருச்சு. கொஞ்சம் பொறுமையை கையாள்றீங்க, அதே பொறுமையை மத்தவங்கள கையாள்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
3: ஆமா, உண்மைதான். இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரம் போயிட்டு ரொட்டி சென்னை தான் போய் சாப்பிட போறேன்.
2: என்ன அந்த இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
3: ஆமா.
2: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க இந்த கோழி சம்பால வச்சு.
4: எல்லா பிள்ளைங்களும் குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
2: எல்லாம்
1: காலை 6:30 தொடக்கம் 10 வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
5: அப்பா எப்போ அப்படித்தான். அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
6: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
7: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
6: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழகி பஞ்சாங்கம். உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா. கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
8: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
8: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
8: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: வியாபாரம் செய்யணும், வியாபாரத்துல சாதிக்கணும். அதே தருணம் தன்னால் முடிந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்க வியாபாரம் செய்து அவங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய மனசுங்க. அப்படியே ஒரு மனசு தான் இவருக்கு இருக்கின்றது. இப்போ நாம ஜோஹர் பாரு பக்கமா போக போறோம். புவனேஸ்வரன் இந்த கனரக வாகனம் ஓட்டும் இந்த டிரான்ஸ்போர்ட் வியாபாரங்களை செய்து கொண்டு வருகின்றார். அந்த பக்கமா இவரை நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சத்யா டிரான்ஸ்போர்ட் ஜேவி அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும். அவரோட வியாபாரத்தோடு சேர்ந்து வாங்கப்பா உங்களுக்கும் உதவி செய்யறேன், நீங்களும் சேர்ந்து முன்னேறலாம், நம்ம எல்லாரும் முன்னேறலாம் நினைக்கிறாரு பாத்தீங்களா, என்ன சொல்றாருன்னு கேக்கலாம்.
1: வணக்கம், என் பேரு புவனேஸ்வரன், அஜோ பருன்ற இடத்துல இருக்க லோரி டிரான்ஸ்போர்ட் லொஜிஸ்டிக் பிசினஸ் செய்யற ஒரு கடந்த 11 வருஷமா. அதோட ஆரம்பத்துல வந்து ஒரு கம்பெனில ஃபோர்டிங் ஏஜென்ட் வேலைக்கு போயிருந்தேன். அங்க இருந்து அப்படியே படிப்படியா பிசினஸ் கத்துக்கிட்டு இந்த லோரி பிசினஸ் வந்தேன். ஆரம்ப காலத்துல வந்து கம்பெனில வேலை செய்யும் போது என் முதலாளி செய்யற பிசினஸ் பாத்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தனியா வெளியே சப் டிரான்ஸ்போர்ட் மூலியமா, அந்த டைம்ல வந்து என்கிட்ட லோரி எல்லாம் இல்ல, சோ அவங்களுக்கு வந்து கம்பெனிய பேசிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஓர்டர்ஸ் எடுத்துட்டு முதல் சப் லோரி
2: என்னோட போன் நம்பர் 1 4 3 1 5 9 0 9 3. இன்னொன்னு விஷயங்க, எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் இல்லாம எனக்கு ஒர்க் ஷாப் இருக்கு, லோரி ஒர்க் ஷாப், லோரி பழுது பாக்குற இடம், டயர் மாத்துறது, டயர் செய்யறது, இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ், ஸ்டார்ட் அடிக்கிறது, அது எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன். என்ன தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஒர்க் ஷாப் சம்பந்தமான வேலை விஷயங்களும் என்னால கொடுக்க முடியும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு மிக்க நன்றி.

0: டாரா மேகர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஃபெமினைன் வழங்கும் சிங்கப்பெண்ணே விருது 2026 August 30 நடைபெறவுள்ளது. இது குறித்த விவரங்களை வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மின்னல் FM-இல் கேட்கலாம். பெண்களின் நம்பிக்கை ஃபெமினைன். இன்றே ஃபெமினைன் விற்பனை முகவராக இணைந்து வியாபாரத்துறையில் நீங்களும் மிளிருங்கள். விவரங்களுக்கு 019-6-3-799.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க. கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும், எப்ப வரும்னு கேக்குறாங்க.
2: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: கண்ணா, எப்ப வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

டாரா மேகார் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஃபெமினைன் வழங்கும் சிங்கப்பெண்ணே விருது 2026 August 30 நடைபெறவுள்ளது. இது குறித்த விவரங்களை வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மின்னல் எஃப்எம்மில் கேட்கலாம். பெண்களின் நம்பிக்கை ஃபெமினைன். இன்றே ஃபெமினைன் விற்பனை முகவராக இணைந்து வியாபாரத்துறையில் நீங்களும் மிளிருங்கள். விவரங்களுக்கு 01963799 திரையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கிண்ண கார்பந்து போட்டி இந்த காய்ச்சல் வந்து ஏறக்குறைய நிறைவுக்கு வரப்போகுது. எப்போ சொல்லுங்க? திங்கட்கிழமை. ஆமாங்க, யாரு யாரு எந்த அணி எந்த நாட்டுக்கு அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். கடைசியா வந்து யார் வந்து களத்துல இறங்குறாங்க? ஸ்பெயின், அர்ஜென்டினா. ஆமா, இந்த பலம் பொருந்திய அணிகள் தான் இந்த முறை வந்து மாபெரும் இறுதி சுற்றுல களம் இறங்குறாங்க. திங்கட்கிழமை அதிகாலை 3 இந்த இந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்கு இல்லையா? யாரு தான் இதை வந்து கொண்டு செல்ல போறாங்கன்னு அந்த போட்டியை நீங்க எங்க பாக்கலாம்னா ஆர்டிஎம்ல பாக்கலாம். இந்த முறை 2026 உலக கிண்ணத்தை உங்களுக்காக அதிகாரப்படியாக வழங்கி கொண்டிருக்கின்றது ஆர்டிஎம். ஒருவேளை அந்த அன்னைக்கு எங்களுக்கு வேலைங்க எங்கிருந்து பாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கு. ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்து வைத்துக்கொண்டு அங்க நீங்க அந்த போட்டியை நேரடியாக பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு யாருக்குங்க? ஸ்பெயினுக்கா, அர்ஜென்டினாவுக்கா?

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
2: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் ஆற்றலை வளர்ப்பதோடு தொழில் முறையினரின் தயார் நிலையை அதிகரிக்கும் முயற்சிகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. முன்னதாக அரசாங்கத்துக்கும் பாலா இக்திசாஸ் மலேசியாவுக்கும் இடையேயான சந்திப்பில் இது முக்கிய கவனம் பெற்றதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வட்டாரத்தின் சிறந்த தொழில்முறை மையமாக மலேசியாவின் நிலை வலுப்பெற இது அவசியம் என அவர் கூறியுள்ளார். வாழ்க்கை செலவின உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நடுத்தர வருமான தரப்பினர் அரசாங்க உதவிகளிலிருந்து விடுபடாமல் இருப்பதை உறுதிப்படுத்த பொருளாதார அமைச்சு புதிய அணுகுமுறையை ஆராய்கிறது. இவ்வாறு துணை அமைச்சர் டாக்டர் இன்ரா முகமது ஷஹார் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அதனை நியாயமாக விநியோகிக்க நிகர வருமான கொள்கை அடிப்படையாக பார்க்கப்படும் என அவர் கூறினார். தேசிய கொடியின் படத்தை பொறுப்புடனும் கவனமுடனும் பயன்படுத்த மலேசியர்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. சமூக ஊடகம் உட்பட எந்த ஒரு தளத்திலும் ஜலூர் கமிலா மீதான மதிப்பை பாதிக்காத வகையில் மக்கள் விழிப்புடன் பயன்படுத்த வேண்டுமென மலேசிய தகவல் துறையின் சமூக மேம்பாடு தொடர்பு சேவை பிரிவு துணை இயக்குநர் ஃபைசால் அடனான் வலியுறுத்தினார். தாய்லாந்தில் தேர்வு முறைகேடு தொடர்பில் ஆயிரக்கணக்கான அரசாங்க ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்நாட்டில் ஊழல் வழக்குகள் அதிகம் பதிவு செய்யப்பட்டாலும் பொதுச் சேவை அதிகாரிகள் அதிக எண்ணிக்கையில் கைதாகியுள்ளது இதுவே முதல் முறை. அரசாங்க பணிக்காகவும் பதவி உயர்வுக்காகவும் கட்டாய தேர்வின் முடிவுகளை மாற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 800,000 baht வரையிலான கையூட்டை பெற்றுள்ளனர். நாட்டின் புதிய பிரதமரின் பதவியேற்புக்காக காத்திருக்கும் பிரிட்டன் மேயில் மிதமான பொருளாதார முன்னேற்றத்தை பதிவு செய்தது. சேவை துறையின் விரிவாக்கத்தால் 0.1% வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டதாக தேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. வரும் திங்கட்கிழமை ஆண்டி பன்ஹாம் பிரிட்டனின் புதிய பிரதமராக பதவியேற்க தயாராகிறார். விளையாட்டு. தேசிய விளையாட்டு மன்றம் தங்கப்பதக்க இலக்கை நிர்ணயிப்பதில் புதிய அணுகுமுறையை செயல்படுத்தியுள்ளது. முக்கியமான விளையாட்டுகளில் மலேசிய அணியினரின் முதன்மை அடைவு நிலை குறியீடு KPI அது நிலைநிறுத்தப்படுவதாக அம்மன்ற தலைமை இயக்குனர் ஜெஃப்ரி கடிரின் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: அன்று நாங்கள் தொடங்கியது ஒரு நிகழ்ச்சியை அல்ல. ஒவ்வொரு வியாழனும் ஒரு குரல் மௌனத்தை கலைத்தது. ஒரு முகம் அறிமுகமானது. ஒரு கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஒரு தியாகம் பேசப்பட்டது. ஒரு சாதனை உலகம் கவனிக்காமல் விட்டாலும் நம் இதயங்களில் இடம்பெற்றது. இன்று அந்த பயணத்தின் இறுதி அத்தியாயம். ஆனால் அன்சாங் ஹீரோ முடிவடைவதில்லை. ஏனெனில் இந்த உலகில் இன்னும் எண்ணற்ற நாயகர்கள் இருக்கிறார்கள். கைத்தட்டல் இல்லாமல் வாழ்பவர்கள், புகழ் இல்லாமல் சேவை செய்பவர்கள், தங்களுக்காக அல்ல பிறரின் புன்னகைக்காக வாழ்பவர்கள். அவர்களுக்காகத்தான் இந்த மேடை, அவர்களுக்காகத்தான் இந்த மரியாதை. இது ஒரு நிறைவு அல்ல, நன்றியை சொல்லும் ஒரு நிமிடம். வாங்க, நம் இதயங்களில் என்றும் ஒழித்துக் கொண்டிருக்கும் அன்சாங் ஹீரோவின் இறுதி அத்தியாயம் அதே அன்போடும் அதே நிகழ்ச்சியோடும் உங்களுக்காக. அன்சாங் ஹீரோ, இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எப்படி பிறந்திருக்கும்? மின்னலம் நிர்வாகி எஸ் குமரன்.
1: வணக்கம் நேயர்களே. விளம்பரம் இல்லாத நாயகர்கள், சமூக சேவையாளர்கள் நமது சமுதாயத்துல ரொம்ப அதிகமா இருக்காங்க. எவ்வளையோ நல்ல மனம் கொண்டவங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்கன்றத இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. சரி, இந்த நிகழ்ச்சி பிறந்த கதை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நான் உங்களை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பு கொண்டு போகணும். ஏன்னா அந்த நேரத்துல நான் மின்னலம்ல இல்ல, பதிவு உயர்வு பெற்று வேற இடத்துல இருந்தேன். அந்த நேரத்துல என்ன வசந்தம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக ஷாமலா கூப்பிட்டிருந்தாங்க. அது ஒரு அன்னையர் தினம். என்னுடைய அம்மாவோட நானும் அந்த நிகழ்ச்சியில தோன்றினேன். அந்த நிகழ்ச்சியில பேசி முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு, எப்படியோ என் நம்பரை ஒரு சபால் இருக்கின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் நிபுணர் என்ன அழைத்தாரு. அழைத்துட்டு பேசினாரு, ஐயா நான் என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு, உங்க நம்பரை நான் எப்படியோ வாங்கி கண்டுபிடிச்சு இதை உங்கள்கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். சமுதாயத்துல நிறைய பேர் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த ஒரு பிரதி உபகாரமும் இல்லாம. இவர்கள் எல்லாம் சமுதாயத்துல நம்ம அடையாளப்படுத்தணும், அப்பதான் மக்களுக்கு சமுதாயத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும். அதே நேரத்துல தான் எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறையை வைத்து அது மூலமாக சமுதாயத்துக்கு செய்ய முடியும். இதை நீங்க வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல தொலைக்காட்சியிலயோ வானொலியிலயோ கொண்டு வாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க செய்வீங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இந்த விஷயத்தை நான் கருத்துல எடுத்துக்கிட்டு மறுபடியும் மின்னல் எஃப்எம்க்கு வரும் பொழுது இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது இந்த நிகழ்ச்சியை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரேசா அப்புறம் நமது சில தயாரிப்பாளர்களோட பேசி நம்ம அடையாளம் கண்டோம் எந்தெந்த ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பல தேடல்கள் இருக்கு இந்த நிகழ்ச்சியில, ஏன்னா பல ரீதியில அவங்க சமுதாயத்துல எந்த ஒரு அரசியல் நோக்கமோ இல்ல பொருளாதார நோக்கமோ இல்லாம யாரு சின்சியரா உண்மையாகவே செய்கின்றார்கள் அப்படின்றத அடையாளம் கண்ட பிறகுதான் அவர்களை நம்ம ஒளிபரப்பில் விடுவோம். அப்படி நம்மளுடைய பட்டியல வந்தவர்களுடைய சில ப்ரொஃபைல் எல்லாம் நம்மள பிரமிக்கும் வகையில இருந்துச்சு. இப்படியும் இருக்காங்களா சமுதாயத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இந்த டிக்டாக்ல பேசுகின்றவர்கள் ஒரு சிலர் சமுதாயம் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டெய்னர் அந்த ஒரு உள்ளடக்கத்தை பாக்குறவங்களுடைய மனதளவுல இந்த சமுதாயத்தை பத்தியான ஒரு தப்பான அபிப்பிராயம் ரொம்ப பெருசாகிட்டு இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல வானொலியில் வரும்பொழுது வானொலி வருகின்றவர்கள் பேசுகின்றவர்கள் சமுதாயத்துக்கு செய்யணும், நம்ம செய்யலன்னா வேற யாரு செய்ய போறா, என்கிட்ட இந்த வசதிகள் இருக்கு, இந்த சமுதாயம் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பல நிகழ்ச்சிகளை நம்ம வந்து பல நபர்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புது உத்வேகம் வருது. சமுதாயத்துல இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன் இவங்களை எல்லாம் அடையாளம் காட்டல அப்படின்ற மாதிரி. அப்போ முதல் நிகழ்ச்சி, இரண்டாவது நிகழ்ச்சி, மூன்றாவது நிகழ்ச்சி இப்படி போகும் பொழுதுதான் நமக்கு தெரிந்தது சமுதாயத்துல நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப விளம்பரமே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக இதுதான் இந்த நிகழ்ச்சி பிறந்த கதை. ஆக இது வந்து ஒரு இப்ப 25வது எபிசோடை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனாலதான் திரேசா கிட்ட சொன்னேன், இதை எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா நம்பி இந்த வாரம் கொடுத்துருவோம். மக்களுக்கு வந்து தெரியணும் எவ்வளவு பேர் நம்மளுடைய சமுதாயத்துல இப்படி திரை மறைவில் பிரதி உபகாரம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சமுதாயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. மிகவும் நல்ல நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை செய்ததில் மின்னல் எஃப்எம்க்கு மிகப்பெரிய திருப்தி. கூடிய விரைவில் இவர்களை எல்லாத்தையும் அங்கீகரிக்கும் வகையில ஒரு நல்ல நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உத்வேகம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அதுவே இந்த நிகழ்ச்சியுடைய பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி நேர்களே.

0: சூப்பரைசில இந்த அன்சங் ஹீரோ வந்துட்டு நிஜமாவே நிறைய பேர் கண்களை திறந்திருக்குன்னு தான் சொல்லணும். என் தெரியுமா, நம்மள செய்ய முடியுமா, சமுதாயத்துக்கு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு அப்படியே இருக்கிற நபர்களுக்கு மத்தியில இவ்வளத்தையும் செஞ்சுட்டு அப்படியே அமைதியா போறாங்கல்ல, அவங்கள ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் இந்த அன்சங் ஹீரோ. அதுலயும் வந்து இந்த அன்சங் ஹீரோக்கு அவங்கள தேர்வு செய்த பிறகு அந்த பாடல் சரியா இருக்கான்னு பாக்கணும். அந்த அவங்க சொல்ற அந்த கதைக்கும் அந்த பாடலுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கணும். அதுக்கு வந்து அதுக்கு நிறைய என்ன சொல்றது, ரொம்ப யோசிச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆன தருணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அது அப்படி இருந்தாதான் அது சரியா இருக்கும். அந்த பாடலுக்கும் அந்த அவங்க சொல்ற விஷயத்துக்கும் ரொம்ப பொருத்தமா வந்தாதான் அது வந்து மக்கள் மனசுல போய் நிக்கும், அது மக்கள் மனச கவரும், நேர்களை வந்து கவர முடியும். அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு. இந்த பாடல் தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அது முக்கியமா அதுலயும் முக்கியமா அன்சங் ஹீரோக்கு ரொம்ப பார்த்துதான் செய்வோம். ரேசாவுக்கு அது மிகப்பெரிய சவால்.
1: எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் அந்த சவாலில் ஒரு வாசலை உருவாக்கி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு தயாரிப்பாளர் நளினி அச்சுதன், முன்னதாக மின்னலஃபம் நிர்வாகி, இந்த அன்சாங் ஹீரோ எப்படி உருவானது என்ற இந்த கதையை உங்களுக்காக சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு இப்படி ஒரு கதை செய்யலாம், அதாவது இந்த அன்சாங் ஹீரோ நிகழ்ச்சியை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், பாடல்களையும் கொடுக்கணும், அவங்களுக்கு அதே தருணங்களை கதையும் சொல்லணும், சலிப்பு ஏற்படாம உணர்வு பூர்வமா கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு கருத்தை முன்வைக்கும் போது உண்மையிலேயே நானும் நளினியுமே இணைந்து இதை நம்ம எப்படி பண்ண போறோம், எப்படி செய்ய போறோம், இல்ல இவர் ஒரு ஒரு குழந்தைய கையில கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு, இப்ப குழந்தைக்கு பேர் வச்சு நல்ல மாதிரி வளர்க்கணுமே, இல்லைன்னா நம்மளை திட்டுவாரு இந்த பக்கம், அந்த பக்கமா இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு இருக்கு. இன்னொரு புறம் பாடல் தேர்வாக இருக்கட்டும், யாரு வராங்க, அவங்களுடைய பின்புலம் இப்படி நிறைய வேலைகளை எல்லாம் சேர்த்து கோர்த்து உயிர் கொடுத்து உங்க முன்னுக்கு இப்போ அன்சாங் ஹீரோ உருவெடுத்து இருக்கின்றது. நிச்சயமா எங்கள் மின்னல் குடும்பத்தோட இந்த முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தொற்றுக்கொண்டு நாங்க நம்புறோம்.

0: நான் சமூகத்திடம் இருந்து என்ன பெற்றேன் என்று கேட்பதற்கு பதிலாக இந்த சமூகத்திற்கு நான் என்ன திருப்பி கொடுக்க முடியும் என்று வாழ்ந்த மனிதர்களின் மௌனத்தை கலைத்தது அன்சாங் ஹீரோ. டாக்டர் வீன் என்று நன்கு அறிமுகமான தெரிந்த இந்த முகத்துக்கு பின்னால யாருக்குமே தெரியாத வலி இருக்கா?
1: நிறைய வலி இருக்குமா? சின்ன வயசுல இருக்கும் போது கஷ்டத்துல வாழ்ந்திருக்கேன். அந்த நேரத்துல நான் சிக்க ஆறேன்னா எனக்கு மருந்து வாங்க கூட எனக்கு காசு எல்லாமே இருந்திருக்கேன். இப்போ நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சேவையெல்லாம் என் சொந்த அம்மா அப்பா என் சொந்த அண்ணன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். கிளினிக்ல
0: அன்பு குழந்தைகளுக்காக மாதம் மாதம் அவங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் உணவுகள் வெளியே கூட்டிட்டு போய் அன்றாட வாழ்க்கைய உலகத்தை பாருங்கன்னு காட்டுறீங்களே, இந்த உலகம் எப்படி இருக்கு?
2: இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாறுபட்ட உலகம் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம கடந்துதான் வந்திருப்போம். இந்த அன்பில்ங்கள் இருக்கிற குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது இல்ல. நம்ம ஒரு விஷயத்த எப்படி பாக்குன்றதுதான் இருக்கு இந்த உலகம்.
0: மறைந்தும் அப்பாவுடைய நினைவுகள் இன்று உங்களை தீரா இசையில ஒரு குரலாக ஒலிக்க சொல்கின்றது.
3: அப்பா வந்து கடந்த ஜனவரி 26 வந்து காலமாயிட்டாரு. எங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவளுனால அவளோட கண்கள்னால பாக்க முடியாது, ஆனா அவளோட மைண்ட்னால பாக்க முடியும். சோ என்னால கனவு காணுங்கள், நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா நடக்கும். இதுதான் எங்க அப்பா எனக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து. நான் வந்து அப்பா பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா அம்மாக்கும் கண் பார்வை இல்ல. சோ என்னோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருக்கும் கண் பார்வை இல்ல. சோ ஒரு கண் பார்வை இல்லாத பெற்றோர்களோட மகனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, கண் பார்வை இல்லாதவங்க நடக்கும் போது அவங்க குச்சி பாய்ப்பாங்க. அதுதான் அந்த ஸ்டிக், பிளைண்ட் மேன் ஸ்டிக்னுவாங்க. நான் தான் அந்த குச்சி. அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா அந்த குச்சி வந்து அவங்கள வந்து ஓ இந்த பாதையில வந்து உழுந்துடுவீங்க, இங்க வந்து குழி இருக்கு. அந்த வாய்ஸ் தான் நானு. என் மூலியமா அவங்க உலகத்தை பாக்குறாங்க.
4: மின்னல் கொடுக்கக்கூடிய ஆர்வம், அந்த ஒத்துழைப்பு, அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய இதா இருக்கு. இப்படி பாருங்க, அன்சன் ஹீரோன்னு நீங்க சொல்றீங்க, அந்த ஹீரோ வந்து நான் இல்ல, நான் சொன்ன கதைகள்ல உள்ள அனைவரும் வந்து அன்சன் ஹீரோஸ் தான். எல்லா விஷயங்களும் பார்க்கக்குள்ள பெரிய அளவுக்கு இமோஷனலா வந்து மனசை தொடுது. அது வந்து பேசக்குள்ளேயே வந்து கண்ணீர் வருது.

0: பணம் சம்பாதிப்பது வெற்றியாகலாம், ஆனா மனிதர்களின் மனதை சம்பாதிப்பதுதான் உண்மையான சாதனை. தன்னிடம் இருப்பதை பகிர்ந்தவர்கள், நேரத்தை அர்ப்பணித்தவர்கள், மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர்கள், அவர்களை தான் அன்சாங் ஹீரோ உங்களுக்காக கொண்டு வந்தது. இதோ அவர்களுடைய குரல்கள் மீண்டும் உங்களுக்காக ஒலிக்கிறது.
1: அதுக்கப்புறம் படிப்படியா பல உயர் பதவிகளுக்கு எல்லாம் போயிருந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு கேடடி ஏஜ்பியா இருந்து ஒரு கமிஷனர் வரைக்கும், வடாங்கு மாநில தலைவர் வரைக்கும் பதவி உயர்வுகள் வாங்கி இருக்கின்ற அடிப்படையில இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் வந்து அறிவு, ஆற்றல், சிந்தனை, நற்செயல், இதெல்லாம் வேணும். கையில ஒரு காவல்துறை அதிகாரி என்பதால் உங்களுக்கு எப்போதும் ஒரு துப்பாக்கி ஆயுதம் இருக்கும். ஆனா நம்ம அதோட சேர்த்து இன்னொரு ஆயுதம் வச்சிருந்தோம், முக்கியமான ஆயுதம், அதுதான் அறிவு ஆயுதம். அறிவு என்ற ஆயுதத்தை நம்ம வச்சிருந்தோம். அதுலேயும் எனக்கு அதை விட ஒரு முக்கியமான ஆயுதம் தமிழ் அறிவு என்ற ஆயுதம், தமிழ் ஆயுதமா வச்சிருந்தேன், தமிழையே ஆயுதமாக பாவித்தேன். அதுதான் என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி சென்றது. ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்று கூட தான் சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில வந்து உயர்ந்தவர்கள், கீழ்நிலையிலிருந்து எளிய நிலையிலிருந்து வாழ்க்கையில் உழைப்பின் மூலம் உயர்ந்தவர்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவது அவர்களுக்கு பெருமை என்று ஒரு வகையில் இருந்தாலும் எதிர்கால இளைஞர்களுக்கு, எதிர்கால சமுதாயத்தினருக்கு அது ஒரு பெரிய வழிகாட்டுதலாக, உந்துதலாக, தன்னம்பிக்கை தருவதாக இருக்கும். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை நான் பெரிதும் பெரிதும் பாராட்டி மகிழ்கிறேன்.
0: துவான், உங்களுடைய இந்த 35 ஆண்டு கால சிறைச்சாலை வாழ்க்கையில நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, நிறைய கதைகள் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தீரா இசையில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கதை ஏதேனும் இருக்கா?
2: இது உண்மை கதைமா? ஏன்னா இந்த போதைப் பொருள் காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு முறை அவங்க அம்மா, அந்த மனைவி, அவரோட போன்ல பாக்குறாங்க. அவர் வந்து அந்த போதைப் பொருள் விற்பனையாளர்கிட்ட மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இந்த மாதிரி போதைப் பொருள் வேணும்னு. அதுக்கு அவங்க வந்து கேட்டிருக்காங்க, உன்னால காசு கொடுக்க முடியலனா உன் மகளை எங்க கூட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அந்த தந்தையும் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார். இத கண்ணுற்று அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட அந்த சொல்லியிருக்காங்க, நீ வீட்டுல இருந்து கிளம்பி போயிருமா, உங்க அப்பாவோட பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. பிறகு என்னுடைய நண்பர் ஒருவரின் மூலமாக, வழக்கறிஞர் முருகன் அப்படின்றவரு, அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த பெண்ணை வந்து நன்னடத்தை சர்டிபிகேட் வாங்கி விடுதலை வாங்கி கொடுத்திருந்தோம்.
0: மௌனமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு ஒரு சின்ன செய்தி.
2: குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் அப்படின்னு அந்த தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாருமே குற்றவாளிகள் இல்ல, ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால குற்றவாளிகளாக மாற்றப்பட்டிருப்பார்கள். குற்றவாளிகளுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் கருணைன்ற எண்ணம் இருக்கு. அப்ப அவங்க சிறைச்சாலையை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களை நீங்க குற்றவாளியா பார்க்காம, ஏன்னா அவங்க செய்த குற்றத்துக்காக தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க, அவங்களை மீண்டும் குற்றவாளியா பார்க்காம அவங்கள குடும்பத்துல ஒருவரா, சமுதாயத்துல ஒருவரா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போன்ற வசதிகளை இந்த சமுதாயம் கொடுத்தோம்னு சொன்னாக்க அவங்க திருந்தி வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். குற்றமற்ற இந்திய சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும்.

0: தீராயசையில் அன்சாங் இரவில் இதுவரையில் பல குரல்கள் மௌனத்தை கலைத்து உங்களோடு பேசியது. அந்த குரல்கள் மீண்டும் இன்று இந்த நிறைவு பெறும் நிகழ்ச்சியில் ஒரு சில வார்த்தைகள், அதாவது நிகழ்ச்சிக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு சில கருத்துக்களோடு உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல காத்திருக்காங்க.
1: வணக்கம், என் பேர் உமா சங்கரி செல்வமணி. நான் வந்துட்டு இந்த அன்சாங் ஹீரோ நிகழ்ச்சியில வந்துட்டு ஒரு பங்கேற்பாளராக இருந்திருக்கேன். மின்னல் எஃப்எம் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்றவங்கள அவங்க வந்துட்டு மேபி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற நல்ல விஷயத்த வந்துட்டு. ஆனால் வந்துட்டு மின்னலாஃபம் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியணும், இது மூலயமா சில பேருக்கு நல்ல அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு அவங்க நடத்திட்டு வராங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் வந்துட்டு விளம்பரம் இல்லாமல் ஒரு தகவல் மையமாக தான் நம்ம வந்து இந்த மின்னலாஃபம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வராங்க. ஸோ அதே சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்வியூ நடந்த மூலியமா மக்களுக்கு தெரிய வரலாம். அதாவது எப்பவுமே வந்துட்டு கேட்பாங்கல்ல, ஒரு பார்வையற்றாளர் வந்துட்டு எப்படி படிப்பாங்க, அவங்க எப்படி வேலை செய்வாங்க, அவங்களால என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்ற போது, ஸோ இது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் நல்ல விஷயங்களை வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் நல்ல சேர்ப்பாங்க, சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மேலும் மேலும் தொடரணும் என்னோட ஆசையம் உண்டு.
2: இந்த அன்சாங் ஹீரோ நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துகிட்டது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய அம்மாவா இருக்கட்டும், என்னுடைய சகோதர சகோதரிகள் அல்லது என்னுடைய சொந்தக்காரவங்க, என்னுடைய வட்டத்துல இருக்கிற நண்பர்கள், இவங்க எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அதை பார்க்கும் பொழுது ஐயோ செல்லுமலர் இன்டர்வியூ பண்றாங்க, நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பத்து பேர்ட்டு அதை பத்தி பேசி இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பிகாஸ் அதுக்கு அங்கிட்டு எனக்கு நிறைய தொடர்பு, நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு உங்களைதான் என் பிள்ளைக்கு சொன்னேன், இந்த நிகழ்ச்சியை கேட்க சொன்னேன், ஃப்ரெண்டுக்கு நிகழ்ச்சியை கேட்க சொன்ன, ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? அதுல ஒன்னு மறக்க முடியாத ஒரு விஷயம், நான் பேசி முடிச்சிட்ட பிறகு அன்னைக்கு பல கால் எனக்கு அன்னைக்கு வந்தது. அதுல ஒருத்தர் வந்து எனக்கு மறவாம ஒரு என்ன ஒரு மெசேஜ், என்ன ரொம்ப மனசத்தோடு அளவுல ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அவரை நான் வந்து 11-12 வயசு அவரு தமிழ் பள்ளியில படிக்கும் போது நான் வந்து அவருக்கு ஸ்பீச் கொடுத்தேன், என்ன மறந்துருப்பீங்க, நான் உங்களை மறக்கல அப்படின்னு சொல்லி அவர் இப்ப வந்து PhD படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டாரு. எனக்கு எனக்கு அப்படி மேல் செலுத்திருச்சு, நானும் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறைய பேருக்கு நானும் இன்ஸ்பயர் ஆகணும். அதனால இந்த அன்சாங் ஹீரோ நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அந்த வகையில சமுதாயத்துக்கு டெஃபினெட்லி அன்சாங் ஹீரோ பார்ட் 2 தேவை அப்படின்றது நான் நினைக்கிறேன்.
3: ஹாய், வணக்கம். மின்னல் எஃப்எம், என் பேர் லிங்கேசன் லட்சுமணன். நான் ஏஷியா VTL அகாடமியோட CEO அண்ட் ஃபவுண்டர். அன்சாங் ஹீரோஸ் ப்ரோக்ராம்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட மென்தோவை பத்தி ஷேர் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ என்னோட மென்தோ என்னோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட அப்பா லட்சுமணன். என்ன ஷேர் பண்ணனா வந்துட்டு எப்படி அவரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு என்டர்பிரனர், பல நாட்டுக்கு வந்து டிராவல் பண்ணி நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பிசினஸ் கோச். பட் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சுன்னா முந்தைய எங்க அப்பா வந்து என்ன வந்து வாய் விட்டு பேச சொல்லுவாரு, படிக்க சொல்லுவாரு, ஏன்னா அவருக்கு கண் பார்வை இல்ல. ஸோ அந்த அனுபவத்திலேருந்து அவர் என்னை ட்ரெயின் பண்ணி கோச் பண்ணி கொண்டு வந்ததுலேருந்து அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த கதைகளை வந்து நான் மின்னல் எஃப்எம்ல ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்னாங்க. அப்போ அவங்களும் கேட்டாங்க, ஓகே எப்படி இந்த மாதிரி அவங்க என்னோட வாழ்க்கை பயணத்தை பற்றி கேட்டாங்க, எங்கள் அப்பாவை பற்றி கேட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு மட்டும் ஒரு லைஃப் சேஞ்சராக இல்லாமல் நேர்களுக்கும் ஒரு லைஃப் சேஞ்சராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய ஹீரோஸ்க்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளும் அந்த ஹீரோஸ் நம்மளோட ஹீரோஸ் மறக்க கூடாது, எஸ்பெஷலி தி அன்சங் ஹீரோஸ்.

0: ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை கைத்தட்டலாலோ அல்லது விமர்சனங்களாலோ மட்டும் நம்ம அளவிட முடியாது. அது முடிந்த பிறகு மக்கள் மனதில் பேசப்பட்டால் மட்டும்தான் அது உண்மையான வெற்றி. உங்களில் ஒருவர் நித்யன் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
1: அன்சங் ஹீரோ வந்து ரொம்ப ஒரு சூப்பரான நிகழ்ச்சி, ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி. மக்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயத்தை வந்து மினாலஃபம் வந்து செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒண்ணு வந்து இந்த அன்சங் ஹீரோவோட இந்த நிகழ்ச்சி. வியாழக்கிழமை தவறாம கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை நாங்க கேட்போம். பிகாஸ் என்னன்னா, இதை வந்து நம்ம சம்டைம்ஸ் இந்த டிரைவிங்ல வந்து கேட்போம். நம்ம வந்து ஒரு லாங் ஜேர்னி போயிட்டு இருப்போம். இதை கேட்கும் போது என்ன ஒரு ஃபீல் ஆகும்னா, ஒரு பாட்டை கேட்டுட்டு போற, ஒரு பாட்டு கேட்டா நம்மளுக்கு ஏதோ ஒரு மெமோரி வரும் மைண்ட்ல, இந்த பாட்டு வந்து இவ்வளவு நல்ல அர்த்தங்களா இருக்கு அப்படின்னு. அதே போல இந்த கதையை கேட்கும் போது ஒரு மூவியை பாத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டுட்டு போகும்போது ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கு. என்ன தெரிஞ்சு நல்ல விஷயங்களை வந்து இதுல இருந்து கத்துக்கவும் முடியுது. அன்சங் ஹீரோ வந்து கேட்கும் போது நம்மளே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே போவோம். நாங்களே ஒரு டிரைவிங்ல ஒரு போவோம், அதை வந்து இது ஒரு கற்பனையில பண்ணிட்டு போகும்போது போய் ரீச் ஆகுற இடமே தெரியாது. ஆக்சுவலா அதான் உண்மை. சோ இது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இது ரொம்ப சூப்பரான ஒரு நிகழ்ச்சி. இதை தொடர்ந்து செய்யணும்னு வந்து என்னோட சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா நல்ல நல்ல நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப பேர் நிறைய ஸ்ட்ரெஸ்ல போவாங்க, கார்ல சோசியல் மீடியா வந்துட்டு பாத்துட்டு போகும்போது அதை ஒரு கற்பனையில பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் ஐயோ இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு அந்த ரேடியோ திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் காம் ஆன மாதிரி இருக்கும். அதே சமயத்துல நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அப்பா இது இவ்வளவு தூரம் எதையோ பாத்துட்டு வந்துட்டு இதை கேட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மன திருப்தி அது வேற எங்கேயுமே கிடைக்காது இல்ல. அதனால இந்த நிகழ்ச்சி வந்து கண்டினியூஸா பண்ணணும்னு சொல்லிட்டு மின்னல் வந்து தாங்கியோட கேட்டுக்கிறேன்.
0: நித்யன், உங்களுடைய அன்பிற்கு நன்றி. இது உங்களில் ஒருவர் அந்த குரலாய் ஒலித்தது. அடுத்ததாக தொழில்முறை பார்வையில இந்த நிகழ்ச்சியை மதிப்பாய்வு செய்து அவங்களுடைய கருத்துக்களை தான் கேட்க போகின்றோம். துறை சார்ந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்ட பிறகு அவங்களோட பார்வையில எப்படி இருக்குன்னு இப்போ கேட்கலாம். கனக முதலீட்டு பொருளக சேர்க்கை நுண்ணறிவு வியூக அதிகாரியும் 7C வாழ்வு உணர்வியல் மையம் சுவாமி குரு டாக்டர் சேகர் ஜெகநாதன் அவரை சந்திக்கலாம்.
2: நிகழ்ச்சிக்கு வந்தவங்க வந்து அவங்களோட சாதனையை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அஸ்திவாரமா இருக்கிற அவங்களோட தன்னம்பிக்கை, ஆள் மனசு, மனோபலம் மற்றும் அவங்களோட விடாமுயற்சி, இதெல்லாம் வந்து ஒரு தொழிலுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கோ அதே போல நான் வந்து பல பேரை வந்து ஆன்மீக ரீதியா கூட அவங்களை வந்து வழி நடத்துறேன். அந்த வழி நடத்தும் போது இதே விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான, அதாவது விடாமுயற்சி, இரண்டாவது மனோபலம், மற்றபடி மற்றவங்களுக்கும் உதவி செய்யற தன்மையும் அவங்களுக்கும் உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிற தன்மைகள் வந்து ஒரு ஆன்மீகவாதி மட்டும் இல்லை, அந்த மனித நேயத்துக்குள்ள அஸ்திவாரமே அதுலதான் இருக்கு. அந்த மனிதனைய அஸ்திவாரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடுதான் ஆன்மீகத்துல சிறப்பா ஒரு மனிதன் வந்து உயர முடியும். கருத்துக்களோ ஆன்மீக பலமும் அவங்களுக்குள்ள சேர்ந்திருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சி வந்து மற்றவங்களுக்கு எப்படி ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கும், அதே சமயம் வந்து ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட நிலைப்பாடு, அதாவது அவங்களோட அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்ன்ட்டு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு.
0: தொடர்ந்து மலேசியாவின் கிராமப்புறங்களுக்கான மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் தலைவர், டிராவின் தலைவர் டாக்டர் சரவணன் எம் சின்னப்பன்.
3: அனைவருக்கும் வணக்கம். மின்னல் எஃப்எம் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, அண்மையில இந்த அன்சாங் ஹீரோ என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த வகையில வந்து நமது எஸ்கே சுந்தரம் அவர்கள், துவான் அண்ணாதுரை அவர்கள், அப்புறம் மிஸ்டர் மூர்த்தி அவர்கள் இவங்க பேசினதெல்லாம் வந்து நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பது மட்டும் இல்லாம இந்த தகவலை மக்கள்கிட்டையும் போய் நேரடியாக சேரணும் என்பதற்கான இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறுவதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஒவ்வொருத்தவங்களும் வந்து எப்படி வித்தியாசமான முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம எப்போது இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசுறது கேட்கும் போது நமக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாக்கா, மற்றவங்க இதுல இருந்து என்ன கத்துக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம், இல்ல எந்த அளவுக்கு வந்து பயனடையலாம் என்ற நிகழ்ச்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எல்லா அன்சாங் ஹீரோக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு நல்ல முயற்சி மட்டும் இல்ல, நல்ல ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, நீங்க கட்ட கட்டமா செய்து கொண்டு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கு மலேசியா முழுதும் அங்கங்கே வந்து அவங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சமூக சேவையும் சமூகத்துக்கு தேவைப்படுற நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் வந்து போய் சேரணும், அதே போல வந்து மத்தவங்களுக்கு வந்து இது ஒரு ஊக்கமாகி நாடு முழுதும் உள்ளவங்க அவங்களும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வழியா வந்து அவங்க அறிஞ்சு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்க சொன்னா சோசியல் மீடியால குறிப்பாக அங்கங்க வந்து பல விஷயங்கள் வருது, அதுல எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதே ஒரு கஷ்டமா இருக்கும். சில சமயத்துல வந்து இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கும் போதே வந்து வெறுப்பு வர அளவுக்கு வந்து பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற பல பேர் பேசுறதை பார்த்திருக்கோம். அதனால இந்த சமுதாயம் வந்து நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும், நல்ல விஷயத்தை போய் சேர்க்க வேண்டும், நல்ல விஷயத்தை தேட வேண்டும் என்றால் இந்த மின்னலத்தை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் போது இது ஒரு தளமாக மக்கள் வந்து தேடி வந்து நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால மனமார்ந்து வாழ்த்தி இந்த மின்னலத்தை இந்த போன்ற நிகழ்ச்சிகளை தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
0: தீராசையில் தொடர்ந்து சைபஜயா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் தான் ஸ்ரீ பாலன்.
4: வணக்கம். நான் சைபர்சியா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக இருப்பதால் தினமும் மாணவர்கள் பெற்றோர்கள் என்று பலதரப்பட்ட மக்களை நான் சந்திக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே என்னிடத்தில் பல கேள்விகள் கேட்பது, ஆனா எல்லா கேள்விகளுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் சவால்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது, எதிர்காலம் குறித்த கவலைகள், நாம் எப்படி வெற்றி அடைவது, இது மாதிரி கேள்விகள் தான். அப்போதெல்லாம் நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்பது உண்டு. ஒரு வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆர்டிஎம் மின்னல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்களா? அந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க ஒரு முன்மாதிரியான வெற்றி பெற்ற நம் சமூகத்தின் ஆளுமைகளை அவங்க பேசுறத நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு புத்தகங்களில் கிடைக்காத வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகிறது. சாதாரண மனிதர்கள், ஆனால் அவர்கள் தங்கள் உழைப்பை, விடாமுயற்சி, நேர்மை மற்றும் சேவை மனப்பான்மை, இதெல்லாம் அவர்களை ஒரு அசாதாரண சாதனையாளர் ஆக்கியிருக்கிறது. அவர்கள் சொந்த அனுபவங்களின் வழியாக நம்மளால் நன்றாக அறிய முடிகிறது. அதிலிருந்து நம்ம பல கருத்துக்களை நம்மளால் அறிய முடிகின்றது. நம்ம பல மாதிரி அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ள முடிகின்றது. நான் மாணவர்களை எப்போதும் ஒரு விஷயத்தை தான் சொல்வது, முதலாவதாக உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி அப்படின்னு ஒரு பாடலை குறிப்பிட்டவர்கிட்ட நான் சொல்றது. வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம். நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், நல்ல முன்மாறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளை உயரத்துக்கு அழைத்துச் செல்லும். உண்மையிலே ஆர்டிஎம் என்ற ஒவ்வொரு வாரம் நம்ம சமூகத்தின் அமைதியான நாயகர்களின் வாழ்க்கையிலிருந்து ஞான முத்துக்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. பேசுவதை காட்டிலும் செய்து காட்டிய மனிதர்களின் கதைகள் நமக்கு பெருமுதவியாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி அனைவரும் தவறாக கேளுங்க. ஒரு நல்ல முன்மாதிரி, ஒரு நல்ல புத்தகத்தை போலவே சில நேரங்களில் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். நன்றி, வணக்கம்.
0: நிறைவாக கே.ஏ. குணா உளவியலாளர் அவர் சொல்வதையும் கேட்கலாம்.
5: மின்னல் பண்பலையில் வியாழக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு ஒளியேறும் அன்சாங் ஹீரோ என்னும் நிகழ்ச்சியை கேட்கின்ற வாய்ப்பு கிட்டியது. அதில் குறிப்பாக முன்னாள் போலீஸ் துறை அதிகாரி தத்துஸ்ரீ தெய்வீகன், சிறைத்துறை உயர் அதிகாரி திரு துவான் அண்ணாதுரை மற்றும் வர்த்தக ஜாம்பான் எஸ் கே சுந்தரம் இவர்களின் நேர்காணல் கேட்கின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இந்த நேர்காணலில் அவர்கள் கூறுகின்ற அந்த வாழ்க்கை பாடங்கள், அவங்களை பெற்ற அனுபவங்கள், வாழ்க்கை சவால்களை எவ்வாறு அவர்கள் வந்து சமாளித்து கடந்து வந்தார்கள் போன்ற தகவல் எல்லாம் இதை கேட்கின்ற நேயர்களுக்கு பல சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல நம்பிக்கையை ஊட்டும். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு புத்தாக்க நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். ஒரு சிறந்த தலைமைத்துவத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். ஏனால் இந்த நிகழ்ச்சியில் பேசுகின்ற, அதாவது நேர்காணலில் இடம்பெறுகின்ற ஆளுமைகள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை தெளிவாக சொல்கிறார்கள். அவர்கள் எதிர்நோக்கிய சவால்களை குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல அவங்களுடைய தலைமைத்துவ பண்புகள் வெளிப்படுகின்றன. மேலும் சமுதாய நலனாடும் மனிதநேய பணிகளை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்கின்ற வாய்ப்பு அமைகிறது. ஆகவே இந்த வாரில் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று அனுபவங்கள் வந்து நாம் அனைவருக்கும் ஒரு வாழ்க்கை பாடங்களாக அமைகின்றது. ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து எஃப்எம்ல வந்து இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் இது சமுதாயத்துக்கு பயனுள்ள பணியை மின்னல் எஃப்எம் செய்வதாக நாங்கள் உணர முடியும். ஏன்னா மக்கள் மத்தியிலே சிந்தனை மாற்றம் என்பதுதான் முக்கியம். அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை ஊட்ட வேண்டும். அந்த கருத்துக்களை ஊட்டுவதற்கு இது போன்ற ஒரு புத்தாக்க சிந்தனையுடைய கூடிய நிகழ்ச்சி வந்து சமுதாயத்துக்கு நல்ல பலனை கொண்டு வரும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நிலைநிறுத்துங்கள், தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.

0: இளமை புதுமை இனிமை அதான் வந்து மின்னல். நான் உண்மைக்குமே சொல்றேங்க, ஒரு கன்ஃபஷன் கொடுக்கறேன், நான் தமிழ் படிக்காத ஒரு நபர், ஆனா இன்னைக்கு நான் தமிழ் இப்படி பேசுறாங்க, மின்னல் எஃப்எம் தான் 100% அதுக்கு காரணம்.
1: அந்த அன்பிற்கு ரொம்ப நன்றி.
0: அன்சங் ஹீரோனா அதாவது பிரபலப்படுத்தாத ஹீரோஸ பத்தி நம்ம பேசும் போதுங்க, நான் ரொம்ப பேரு எனக்கு தெரியுங்க, நான் இன்க்ளூ என்னையும் சேர்த்துங்க, எவ்வளவு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் சமுதாயத்துக்கோ அல்ல எல்லா இதுலயும் எல்லா ரீதியிலும் நம்ம ரொம்ப செயல்பட்டு இருப்போம், ஆனா நம்மளுக்கு சொந்தமாக இதனால வந்து எனக்கு ஒரு பட்டம் வேணுமோ அல்ல ஒரு அரசாங்கத்தில இருந்து ஒரு அங்கீகாரமோ அல்ல அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா தாங்க நம்ம வந்து அன்சாங் ஹீரோ ஆவோம். நம்ம வந்து இது செய்யறதுனால எனக்கு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க, இதான் முதல் முறையாக இந்த மாதிரி அன்சாங் ஹீரோஸ் எல்லாம் அவங்களை வந்து ஹைலைட் பண்ணி பேட்டி எடுத்து பேச போறதுதான் வந்துங்க மின்னல் எஃப்எம்ஓட பெருந்தன்மைன்னு நான் சொல்லுவேன்.
1: நாம் இந்த பூமியில வாழ்ந்ததற்கான அடையாளம் என்னங்க? நாம் சேர்த்து வைத்த செல்வமா அல்லது நாம் தொட்ட வாழ்க்கைகளா? ஏனெனில் சமூகத்திற்கு திருப்பி கொடுக்கும் ஒவ்வொரு செயலும் ஒரு மனிதனை நாயகனாக்குகிறது. அப்படிப்பட்ட அமைதியான நாயகர்களுக்கு நமது இதயபூர்வமான

0: மற்றும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நிகழ்ச்சியின் படைப்பாளர் திரேசாவுடன் தொடர்பு கொண்டு என்னுடைய கடந்த கால அனுபவங்களையும் நான் தற்சமயம் செய்து கொண்டிருக்க சேவையும் கேட்டு அதை ஒரு தொகுப்பாக வழங்கி என்னை அதிர்ச்சியில ஆழ்த்தினார். ஏனென்றால் 35 வருட காலமாக நான் கல்வி துறையில் இருக்கிறேன். 4500 மாணவர்களை உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் நம்ம என்றுமே வந்து இதை வெளியில சொன்னதோ இல்லை விளம்பரப்படுத்தியதோ கிடையாது. திடீர்னு ஒரு அழைப்பு மின்னல்ல இருந்து அவங்களே அழைத்து, அதாவது இளைமறைக்காயாக தெரியாமல் இருக்கிற பல என்னை போன்ற ஒரு சிலரை இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரா இசையின் மூலம் அறிமுகப்படுத்தினாங்க. அதோட தாக்கம் என்னன்னு சொன்னா, நான் படித்து கொடுத்த 35 வருட காலங்கள்ல பல துறைகள்ல இருக்கிற அரசாங்க தனியார் துறைகள் இருக்கிற பல வெற்றியாளர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்னை உடனே தொடர்பு கொண்டு தங்களுடைய பழைய நினைவுகளை வந்து நினைவு கூர்ந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார், இத்தனை வருடத்துக்கு அப்புறம் உங்களை உங்களோட குரலை கேட்டோம் வானொலியில. சில சமயம் நாங்களே உங்களை மறந்துருப்போம். வேலை சூழல், குடும்ப சூழலா இருக்கும். இன்னும் இந்த சேவையில் இருக்கிறீங்க. எங்களை போன்றே இன்னும் பல பேருக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேலையை உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. நிறைய அழைப்புகள், நிறைய மாணவர்கள், நிறைய அழைப்புகள், நிறைய குரூப்ல எல்லாம் போட்டு நம்மளை ரொம்ப சிறப்புப்படுத்தாங்க. இந்த வேலையில வந்து இந்த தீரா இசை வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்னும் தொடரணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பேர் இந்த மாதிரி சேவைகள் இருக்காங்க. இந்த பலனை எதிர்பார்க்கறது இல்ல, அவங்கள யாரும் அங்கீகரிக்கிறது இல்ல. இந்த அங்கீகாரம் வந்து இன்னும் நிறைய வேலைகளை செய்ய சொல்லும். என்னை எடுத்துக்கிட்டா கூட தீரா இசைக்கு அப்புறம் இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடத்திக்கிட்டு மாணவர்களை வழி நடத்திக்கிட்டு இன்னும் ஒரு சிறந்த தன்முனைப்போடு செயல்பட வழிவகுத்து இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல என்னை போல இளைமறை காய்களாகவும் பலர் அதை வெளி உலகத்துக்கு தெரியாம இருப்பாங்க. அவங்களும் அடையாளம் காட்டும். அடுத்து வந்து ஒரு சில பேர் வெற்றியாளர்களா இருப்பாங்க, அவர்களையும் அடையாளம் படுத்தும். ஆனா இது என்ன இறுதியா நம்மளுக்கு உணர்த்துதுன்னு சொன்னா, இதை பாக்குறவங்க நம்மளும் இது போல சமுதாயத்துக்கோ இல்ல மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படி உணர்வு அவங்களுக்கு கண்டிப்பா வரும். தெரிஞ்சவங்களாவும் இருக்கலாம், தெரியாதவங்களாவும் இருக்கலாம். ஆனா ரெண்டு பேருமே வந்து நல்ல உதாரணமாக இருக்கிறதுனால இருதரப்பையும் பாக்குறப்ப நம்மளும் இது சமுதாயத்துக்கு ஏதாவது சேவைகள் செய்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஐடியாவை முன்னிலைப்படுத்திய மின்னல் எஃப்எம்மின் தலைவர் மதிப்பு குமரன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் முடிவே இல்லை. இன்று அன்சாங் ஹீரோ நிகழ்ச்சி நிறைவடையலாம், ஆனால் இன்று நாம் சந்தித்த அந்த மனிதர்களின் அன்பும் அர்ப்பணிப்பும் மனிதநேயமும் நம் மனதில் என்றும் வாழும். அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வாழ்க்கையின் உண்மையான வெற்றி நாம் எவ்வளவு உயர்ந்தோம் என்பதில் இல்லை, நம்மால் எத்தனை பேரை உயர்த்தினோம் என்பதில்தான் இருக்கின்றது.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஈரார்த்து 17 முதல் நீடித்து வரும் தாய்லாந்துக்கான மலேசிய இறால் ஏற்றுமதி தடை, கால்நடை பொருட்களின் சந்தை அனுமதி தொடர்பான சிக்கல்களை களைய சிறந்த அணுகுமுறைகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தாய்லாந்து இறால் இறக்குமதி தடை குறித்தும் அரசாங்கம் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். முதியோர் பராமரிப்பு மையங்களுக்கான விற்பனை சேவை வரி விலக்கு பரிந்துரை குறித்து மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சுடன் இணைந்து நிதியமைச்சு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அடிப்படை அல்லது சிறப்பு சேவைகளை வழங்கும் பராமரிப்பு மைய வகைகளுக்கான தற்போதுள்ள சேவை வரி குறித்த மறு ஆய்வும் இதில் அடங்கும் என நிதித்துறை அமைச்சர் லியாவ் சின்தோங் தெரிவித்தார். மலாக்கா வருகை ஆண்டு 2.0, ஈரார் 26 மலேசிய வருகை ஆண்டு ஆகியவற்றை முன்னிட்டு சுற்றுலா அமைப்புகளின் பங்களிப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக மலாக்கா அரசாங்கம் 300,000 ரிங்கேட் சிறப்பு நிதியை ஒதுக்கியுள்ளது. பதிவு பெற்ற சுற்றுலா, கலை, பாரம்பரிய, கலாச்சார துறைகளில் தீவிரமாக செயல்பட்டு வரும் சங்கங்களும் அரசு சாரா அமைப்புகளும் இந்நிதிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில முதல்வர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் தெற்கு தீவின் மேற்கு கடற்கரையை 5.9 என ரிக்டர் கருவியில் பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் உயரமான பகுதி, சுனாமி வெளிப்புற மண்டலங்களுக்கு வெளியே அல்லது உட்புற பகுதிகளுக்கும் வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக தேசிய அவசர கால நிர்வாக நிறுவனம் கூறியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரார் 26 உலக கிண்ணத்தின் அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான இறுதி ஆட்டத்தில் கலந்து கொள்ள அட்டவணையிடப்பட்டுள்ளது. அந்த பன்னாட்டு போட்டியில் அவர் கலந்து கொள்வது இது முதல் முறையாகும். விளையாட்டு, ஐச்சி நகோயா ஆசிய போட்டியின் ஈரார் 26 ஃபன் ரன். இப்போட்டிக்கான இறுதி தளமாக மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை அது சன்வே லெகுனில் தொடங்க உள்ளது. ஆசிய ஒலிம்பிக் மன்றம், ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஏற்பாட்டு செயற்குழு, மலேசிய ஒலிம்பிக் மன்றம் ஓசியம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நடத்தப்படும் அந்த ஓட்டம் காலை 7 மணிக்கு தொடங்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: வணக்கம் மந்தா. என் பேரு தரிசினி.
1: சொல்லுங்க தரிசினி, தனியா இருக்கீங்களா கூட்டத்தோட இருக்கீங்களா?
0: கூட்டத்தோட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். மூணு பேரு கேரள இருந்து சிரம்பானுக்கு போய்கிட்டு இருக்கோம்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: அந்த பயணத்துல உங்களுக்கு தீரா இசை துணையா இருந்ததா?
0: இருந்துச்சு கண்டிப்பா இருந்துச்சு.
1: சரி, பாட்டு கடையில் என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு என்ன பாட்டுனா, எனக்கும் என்னோட தோழிக்காக நான் சேர்ந்து ஒரு பாட்டு அவங்களுக்கும் எனக்கும் சொல்லலான் இருக்கேன். என்ன பாட்டுனா, ஸ்நேகிதிய படத்துல இருந்து தேவதே வம்சம் நீயோ.
1: ஏன் அவங்க மூன்று பேர்னால, நீங்க மூன்று பேர்னால இந்த பாடல கேக்குறீங்களா?
0: ஆமா, இப்ப நாங்க மூணு பேரும் ஒண்ணா, ஏன்னா நாங்க இப்ப ரொம்ப மன வருத்தத்துல வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப கவலையா இருக்கு வேலைய நினைச்சாலே.
1: ஏன், என்னாச்சு?
0: ஏன்னா எங்க வேலை இடத்துல வந்து எங்களோட முதலாளி வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. மென்டல் டார்ச்சர் குடுக்குறாங்க. அந்த கஷ்டத்துல எங்களால யாருக்கிட்டயும் பேச முடியல.
1: எங்களோட பாடல் உங்களுக்கு ஆறுதல் இருக்கா?
0: இருக்குக்கா. எப்படி இல்லாம இருக்கோம்? இல்லன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணிருக்கோமா?
1: சரி, மூன்று தங்கைகளும் இப்படி கேக்குறப்ப அழைச்சிட்டீங்களே, இதுக்கு மேல உங்களுக்கு வந்துட்டு அந்த மன உளைச்சலா இருக்குன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் இருக்க கூடாது சரியா?
0: கண்டிப்பா இருக்க கூடாது. நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அதுக்காக தான் நாளைக்கு நாங்க வந்து சைவத்தை ஸ்டார்ட் பண்றோம்.
1: சரி, தியானம் எல்லாம் செய்யறீங்களா இல்லையா?
0: தியானமா?
1: ஒரு குட்டி குறிப்பு தான். எப்பயாவது உங்களுக்கு இந்த மாதிரி மனக்கசப்பு ஏற்படுது, யாராவது சொல்றது கேட்க முடியல அப்படின்னா, சிறிது நேரம் அப்படியே கண்களை மூடி மூச்சை இழுத்து விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க. அப்புறம் எல்லாம் அப்படியே போயிரும்.
0: ரொம்ப நன்றிக்கா, இன்னைக்கு சொன்னதுக்கு.
1: எல்லா இடங்கள்லயும் இருக்கும், ஆனா அதுக்கெல்லாம் நம்ம மகிழ்ச்சி விட்டு கொடுக்கலாமா?
0: இல்ல கண்டிப்பா, அதெல்லாம் நான் வந்து தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன்.
1: அவ்வளவுதான், இதுவும் கடந்து போகும். நீங்க வேணா பாருங்க, எந்த முதலாளியும் மூன்று பேருக்கும் வந்து இவ்வளவு தொந்தரவுன்னு சொல்றாரோ, அவரே வந்து மனசு மாதிரி உங்க எல்லாரையும் அன்பா பாத்துக்க போறாரு கூடிய சீக்கிரம். எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க தீரா இசை பாட்டு கடையில அனுப்பி வைக்கிறோம். மகிழ்ச்சியா இருங்க சரியா?
0: நன்றி.

0: மனசு சரியில்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.
2: டாரா மேகார் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஃபெமினைன் வழங்கும் சிங்கப்பெண்ணே விருது 2026 August 30 நடைபெறவுள்ளது. இது குறித்த விவரங்களை வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மின்னல் எஃப்எம்மில் கேட்கலாம். பெண்களின் நம்பிக்கை ஃபெமினைன். இன்றே ஃபெமினைன் விற்பனை முகவராக இணைந்து வியாபாரத்துறையில் நீங்களும் மிளிருங்கள். விவரங்களுக்கு 09-6-3-7-9-9.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது
4: அறிவிப்பு.
5: நேர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30. கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30.
4: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.
2: சொல்லுங்க மேகலா, பாட்டு கடையில என்ன பாடல் வேண்டும்?
6: எனக்கு வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் அந்த பாட்டு வேணும் திரேசா.
2: அப்படியா? நீங்க ஆசைப்பட்டு நாங்க சொல்லாம இருப்போமா மேகலா?
6: நன்றி. அதுதானே மின்னல் எஃப்எம், எங்கள் ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யறது
2: அதுதான் எங்க வேலை. வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க.
6: நன்றி திரேசா, அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுச்சு போங்க.
2: அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். பாடல கேளுங்க. உண்மையிலே யார் பேர் சொல்ல உங்களுக்கு ஆசை?
6: ராஜன் பேர் சொல்ல ஆசை.
2: யார் அவரு?
6: அத்தான்.
2: அத்தான், சரி, அத்தான் கிட்ட சொல்லிருங்க.
6: கண்டிப்பாக. நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
2: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
2: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
3: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
2: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் FM-ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
2: அப்பா எப்பவும் அப்படித்தான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
3: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
4: எப்பவும் நீங்க தானே குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
3: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
1: நீயா இல்லை நானா உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972719119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
5: என் பேர் வந்து ரெபேக்கா சின்னப்ப, நம்மளாக்கள் இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க என்ன பாடல்?
5: நீதானா நீதானா அந்த பாடல் போடுங்க. இந்த பாடல் வந்து என்னுடைய சிஸ்டருங்களுக்காக நான் கேட்கறேன்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. ரேகா சொல்லுங்க, பாட்டு கடையில என்ன பாடல்?
1: எஸ் ஜனகம் பாடின விழியிலே மணிவிலே. அவங்க பாட்டு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அவங்க என்ன புரிஞ்சிட்டாங்கன்னு அப்புறம் ஒரு எண்ணம் இல்ல.
0: பாடல்கள் இருக்கிற வரைக்கும், இசை இருக்கிற வரைக்கும் அவங்க குரலும் நம்மோடுதான் இருக்கும்.
1: ஆமா, அவங்க சரி, SD பாலசுப்ரமணியம் சரி, அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இது நம்மளுக்கு தோணல.

0: வணக்கம் ஜெயசா, நான் சிவஞானவதி பேசுறேன். எனக்கு வந்து சிகரம் படத்துல இருந்து இதோ இதோ என் பல்லவி,
1: ஒரு தியானமா இருக்கும்ல இந்த பாடல்.
0: ஆமா,
1: இந்த இரவு நேரத்துல இதப்படுத்துறதுக்காக, இதயத்தை இதப்படுத்துறதுக்காக இந்த பாடலா?
0: ஆமா ஆமா.
1: ஏன் ஒரே சிரிப்பு உங்களுக்கு?
0: சந்தோஷமா இருக்கு, இப்ப லைன் கிடைச்சது.
1: ஓ சரி சரி சரி சரி, அந்த மகிழ்ச்சியில இந்த பாடலை கேளுங்க சரியா?
0: ரொம்ப நன்றி தேசா.
1: நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9. சொல்லுங்க மணியம், என்ன பாடல்?
1: கல்லுக்குள்ளீரம் படத்துல இருந்து ஜில் என்று மறந்துட்டேன் பாட்டு பாருங்க. எண்ணத்தில் ஏதோ ஜில் என்று.
2: ஏன் மறந்தீங்க பாடல சொல்லுங்க?
1: ஒரு பதற்றம், பதற்றம்.
2: ஏன் ஏன் அதான் அழைப்பு கிடைச்சிருச்சுல, பதற்றம் எல்லாம் கூடாது. சரியா? எங்க இருக்கீங்க மணியம் நீங்க?
1: நான் வந்து இப்ப வந்து கிரே போடுறேன், அதனால ஆள் எடுக்க போய்கிட்டு இருக்கேன்.
2: ஓ அப்படியா, சரி. அதுக்கப்புறம் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சரியா?
1: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அனுஸ்ரீயா, பயணத்துல இருக்கீங்களா?
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: தனிக்காட்டு
1: ராஜாவிலிருந்து அந்த பாடல், ஆனா தனிக்காட்டு ராணிக்காக அனுப்பி வைக்கிறோம். சரியா,
2: நன்றி.

0: திலகம் பாட்டு கடையில என்ன பாடல் வேணும்?
1: ஓகே, எனக்கு பிள்ளை நிலால இருந்து ராஜா மகள் ரோஜா மகள் ஜானகி அம்மாவோட வெர்ஷன் வேணும். நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்க லெஜெண்ட். அவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் பிளட் ரிலேஷன் எதுவுமே இல்லை. பட் அவங்களோட இறப்பை பார்க்கும் போது, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது என்ன அறியாமலே கண்ணில் தண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப எந்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு இம்பாக்டா இருந்திருக்காங்க நம்ம லைஃப்ல
0: ஜாம்பவான்கள் காலத்தால் அழியாத குரல் உங்களுக்காக வருகின்றது பாட்டு கடையில்.
1: நன்றி திரேசா, நன்றி.

அந்த பாடலோடு பாட்டுகளை தீர இசையும் நிறைவை காண்கின்றது. விடை பெறுகின்றேன், உங்கள் இதயமானவள் நான் த்ரேசா லசரு. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலக கிண கார்பந்தாட்ட போட்டி இதனை அதிகாரப்படியாக உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆர்டிஎம், ஒருவேளை வெளியே இருந்தீங்க, வேலையில இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக நீங்க இந்த ஆட்டங்களை பார்க்கலாம். அனைத்துமே முடிந்துவிட்டு இப்ப மாபெரும் இறுதி சுற்றுக்கு நம்ம காத்திருக்கின்றோம். அதற்கு முன்னதாக 3-4 இடங்கள்ல வந்து எந்த அணிக்கு இடம் அப்படின்ற ஆட்டம் நடைபெறும். அதற்கு பிறகு திங்கட்கிழமை இறுதி. யாருக்கு தாங்க இந்த முறை 2026 ஆண்டிற்கான அந்த உலக கிண்ணம்?

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய்.
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பொதுமக்களின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு சபா சரவாக்கில் இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவி திட்டத்தை செயல்படுத்தும் முறையை தொடர்ந்து மேம்படுத்த அரசாங்கம் முனைந்துள்ளது. குறிப்பாக புறநகரில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் இத்திட்டத்தை சீராக நடைமுறைப்படுத்த தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் துறையின் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சக்மோட் கூறினார். பொதுச்சேவை என்பது உயர்நெறி, செயல்திறன், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சலையும் நாடு மற்றும் மக்கள் நலன் மீதான கடப்பாட்டையும் கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார். முற்போக்கான சிறந்த நிர்வாகத்தை கடைபிடிக்கும் வளமான மலேசியாவின் நல்லாட்சிக்கு திறமையும் கொள்கை பிடிப்புள்ள தலைமைத்துவமும் கொண்ட பொதுச்சேவை துறையை நாட்டின் எதிர்காலம் நம்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய புள்ளியியல் கட்டமைப்பை மேம்படுத்த 2026 புள்ளி விவர சட்ட வரைவை மக்களவை இன்று அங்கீகரித்தது. 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு இந்த மசோதா பெரும்பான்மை ஆதரவு வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது. 61 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்த சட்டம் 415 மாற்றாக இச்சட்டம் வரையப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். இந்திய தேர்வு முறையை எதிர்த்து கடந்த 3 வாரங்களாக உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆர்வலர் சோனாம் வாங்சோக்கின் உடல்நிலையை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்குமாறு புதுடெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் உட்பட பிற சீர்திருத்தங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பதவி விலக வேண்டுமென வாங்சோக் வலியுறுத்தி வருகிறார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 100 ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அடுத்த நிதியாண்டில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் $1 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவியை நிறுத்தும் பரிந்துரைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இம்முறை மிக அதிகமானோர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். விளையாட்டு கார்பந்து 2026 உலகக்கிண்ண அரையிறுதியில் இங்கிலாந்து அணியின் அடவு நிலையை தொடர்ந்து கடுமையான விமர்சனத்திற்கு ஆளான தோமஸ் துக்கோல் அவ்வணியின் பயிற்றுநராக தொடர்ந்து நீடிக்க தேசிய கற்பந்து சங்கத்தின் ஆதரவை பெற்றுள்ளார். இந்நிலையில் 52 வயதான அவர் 2028 யூரோவிலும் இங்கிலாந்து அணியை வழிநடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிலர் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்பத்தில் இருப்பீங்க. அப்புறம் நம்ம பிரான்ஸ் இங்கிலாந்து ரசிகர்கள் ஒரு மாதிரி துன்பத்தில் இருப்பீங்க. யார் எப்படி இருந்தாலும் சரி, இன்றைய பொழுது உங்கள் எல்லாருக்கும் நள்ளிரவு 12 வரையில் ரொம்ப இதமாக போக போகின்றது. ஏன்னா காற்றின் மொழி வந்தாச்சுல. உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை நிறையவே எடுத்து தொகுத்து வைத்துள்ளோம். இன்று நள்ளிரவு 12 வரைக்கும் காற்றின் மொழியில் உங்களோடு நான் பிரவீன்குமார் பேச வந்துட்டேன். சரிங்க, வேலையெல்லாம் முடிஞ்சு யாராவது வீட்டுக்கு சோர்வா போயிட்டு இருந்தீங்கன்னா, தெலுங்கு திரையிசை தொகுப்பில் தொடக்க 2 பாடல்களே உற்சாகமான பாடல்களா வரப்போகின்றது. தொடக்க பாடல் லிப்ஸிக்கா கொண்டு வராங்க, இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
2: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
3: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
2: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
3: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
2: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
3: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
4: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சொல்றேன்.

ஹரிப்ரியா மற்றும் தேவி ஸ்ரீ பிரசாத் அந்த ஒரு பாடலை கொண்டு வந்தாங்க. சரிங்க, நம்ம மின்னல் கிளியோட காணொலிகளுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்திருந்தீங்க. காணொலிகள்லாம் பாத்தீங்களா? அது முக்கியமா அரையிறுதி ஆட்டத்தின் இரண்டு காணொலிகள். முதல் ஆட்டத்தை சரியா கணிச்சிட்டாரு நம்ம மின்னல் கிளி மாறி. அந்த இரண்டாவது ஆட்டம் தான், அதாவது இங்கிலாந்தை அவர் தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அர்ஜென்டினா வெற்றி பெற்றுட்டாங்களே, இன்னமும் பசியில இருந்திருப்பாரு போல, அதனாலதான் கொஞ்சம் தவறுதலா எடுத்திருப்பாரு. ஆனா இன்னமும் இரண்டு காணொலிகள், மின்னல் கிளியின் காணொலிகள் கூடிய விரைவில் நமது சமூக ஊடகங்களில் வெளிவரும். இறுதிப் போட்டிக்கே வந்தாச்சு இரண்டு காணொலிகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இந்த மூன்றாம் இடத்திற்கான சுற்று அப்படின்ற ஒரு சுற்று இருக்கு இல்லையா, அதாவது அரையிறுதி போட்டியில் அந்த தோல்வியை தழுவிய அந்த இரண்டு அணிகள் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து. இந்த ஒரு ஆட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு வந்து நடைபெறுகின்றது. அதோடு வந்து இறுதி ஆட்டம் பார்த்தோம்னா திங்கட்கிழமை பின்னிரவு 3 மணிக்கு நடைபெறுகின்றது. இந்த இறுதி ஆட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள், கருத்து பரிமாற்றங்கள் சமூக ஊடகங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம், அதையெல்லாம் காற்றின் மொழியில் நம்ம தொடர்ந்து பேச போகின்றோம். பேசுவதற்கு முன்பாக ஹிஷாம் அப்துல் வஹாப் கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்கலாம். இதோ

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிணையங்களெல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலயும் கூட்டம்.
2: அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
0: எல்லாம் எந்திரிங்க அப்படின்னுவீங்களா?
2: இல்ல, ஏன்னா பிணைக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
0: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
2: ஆமா, நிறைய பழகிருச்சு. ஏன்னா ருசியா இருக்குமே சாப்பாடு.
1: இப்போ வர வர என்ன தெரியுமா ஆக்சுவலி ஷாலினி, எல்லா கடையும் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போனாலும் அப்படிதான், இந்த குட்டி குட்டி கடைகளுக்கு அந்த மாதிரி கடைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆயிருச்சு. கொஞ்சம் பொறுமையை கையாள்றீங்க, அதே பொறுமையை மத்தவங்கள கையாள்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
2: ஆமா, உண்மைதான். இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரம் போயிட்டு ரொட்டி சென்னை போய் சாப்பிட போறேன்.
1: என்ன அந்த இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
2: ஆமா.
1: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க அந்த கோழி சம்பால வச்சு.
0: எல்லா பிள்ளைங்களும் குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
1: எல்லாம்
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, நம்ம நடிகர் பிரபாஸ் இருக்கார் இல்லையா, அவரை பற்றிய ஒரு தகவல் தான் இன்று சமூக ஊடகம் முழுவதாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய புதிய திரைப்படத்தை பற்றி, இந்த பாகுபலி திரைப்படத்திற்கு பிறகு பார்த்தோம்னா ஏராளமான திரைப்படங்கள் அவர் நடித்திருந்தாரு. சில திரைப்படங்கள் அவருக்கு வந்து கை கொடுத்த திரைப்படங்கள்னு சொல்லலாம், மிகப்பெரிய வெற்றி அடைந்தன. சலார், அதோடு சேர்த்து கல்கி, இந்த மாதிரி திரைப்படங்கள். ஆனா பெரும்பாலான திரைப்படங்கள் அவர் நடித்து மிகப்பெரிய வெற்றியை அடையவில்லை. எதிர்பார்த்த அளவிற்கும் வந்து அந்த வசூல் கிடைக்கல. முக்கியமா இந்த வருடம் கூட தி ராஜா சாப் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தார்ல, இந்த வேளையில பார்த்தோம்னா வெற்றியோ தோல்வியோ, ஆனா அவர் நடிப்பது எல்லா திரைப்படங்களுமே வந்து அதிகபட்சமான பொருட்செலவில் உருவாக்கப்படும் திரைப்படங்களா தான் தொடர்ந்து இருந்து வருகின்றது. அந்த வரிசையில பார்த்தோம்னா ஃபௌசி அப்படின்ற அவருடைய அடுத்த திரைப்படம் வருகின்ற December 3 6 மொழிகளில் உலகமெங்கும் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தோம்னா 700 கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் அந்த அளவுல வந்து பொருட்செலவு செய்து இந்த திரைப்படத்தை படமாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த திரைப்படத்தோட அந்த முன்னோட்ட போஸ்டர் இருக்கு இல்லையா, அது அதோடு சேர்த்துதான் அந்த அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க, இந்த திகதியில் படம் வெளியாகிறது அப்படின்னு. அந்த ஒரு போஸ்டரை நம்ம பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டையின்றி அப்படி ரத்தத்தோட ஒரு துப்பாக்கியை ஏந்தி ஒரு மிரட்டலான தோற்றத்தில் தான் நடிகர் பிரபாஸ் இருக்காரு. அதை பார்க்கும் போதே தெரிகிறது கண்டிப்பா இது ஒரு அதிரடியான திரைப்படமா தான் வரப்போகின்றது அப்படின்னு. ஹனூர் ரகுவப்பூடி இவர் தான் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. கொஞ்சம் நம்ம விசாரிச்சு பார்த்ததுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படம் இந்தியாவின் அந்த சுதந்திர காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு காலகட்டத்தில் நடைபெறும் ஒரு கதையினும் தெரியுது. சரி, நடிகர் பிரபாஸ்னு சொல்லிட்டாலே ரெபல் ஸ்டார் இல்லையா, அதனால அவர் நடித்த ரெபல் அப்படின்ற திரையிலிருந்து அடுத்த வரும் ஒரு பாடல் இதோ. கார்த்திக் மற்றும் பிரியா ஹிமேஷ் கொண்டு வராங்க இதோ.
1: அங்கிள் மனசு சாலா மஞ்சிதி.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சுஜித் சுரேஷன் மற்றும் எம்எம் மானசி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, இன்று சமூக ஊடகங்களில் ஒரு காணொளி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கு இல்லையா, ஜிம்ல இருக்கு, ஜிம்ல ஒரு ஆடவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய எடையை வந்து அளக்குறாரு இந்த எடை இயந்திரத்தின் மூலம். ஆனா இந்த உடற்பயிற்சி கூடத்திற்குள் அவர் வந்து நின்று பார்க்கும்போது ஒரு எடை காண்பிக்குது, கொஞ்சம் குறைவா இருக்குன்னு வைத்துக்கோமே. அப்புறம் வந்து அதே அந்த எடை இயந்திரத்தை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போயிட்டு அந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு வெளியே நின்று அளக்கும் போது கொஞ்சம் கூடுதலா காண்பிக்குது. ஏன் இந்த தவறு நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது தான் தெரியுது. எப்போதுமே வந்து நம்முடைய அந்த எடையை வந்து நம்ம அளக்கும் போது கடினமான தரையில் மட்டும்தான் நம்ம அளக்க வேண்டும். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த உடற்பயிற்சி கூடங்கள்ல எப்போதும் இந்த கம்பளம்லாம் இருக்கும் இல்லையா, அது அவ்வளோ கடினமான ஒரு தரை பரப்பா இருக்காது. அதனால வந்து அந்த கருவி வந்து அந்த அழுத்தத்தை எடுக்கும் போது வந்து தவறுதலாக எடுத்துரும். அதனால நம்ம எடையை வந்து இந்த கம்பளம் காப்பேட்ல அந்த இயந்திரத்தை வைத்து அளக்கும் போது கொஞ்சம் குறைவா காண்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எப்போதுமே உங்கள் எடையை நீங்கள் அளக்கும் போது பார்க்கும் போது கடினமான தரைப்பரப்பில் மட்டுமே பார்க்கணும். யாராவது உடற்பயிற்சி கூடங்களுக்கெல்லாம் சென்று கடினமான இந்த உடற்பயிற்சியில இருந்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே நீங்க எதிர்பார்க்கும் அந்த ரிசல்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனை அடைய வேண்டும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்தும் கூட. அடுத்த பாடல் நாகாஷ் அசீஸ் கொண்டு வராரு லவ் செல்ஃபி. இது

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நேர்மையை கடைபிடிப்பீர். பொதுச்சேவை பணியாளர்களுக்கு பிரதமர் நினைவூட்டல். 726 புள்ளி விவர சட்ட வரைவு தேசிய புள்ளியியல் அமைப்பை மேம்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பொதுச்சேவைக்கு உயர்நெறி, செயல்திறன், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சலும் நாடு மற்றும் மக்கள் நலன் மீதான கடப்பாடும் தேவைப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார். நாட்டின் எதிர்காலம் திறமையான, கொள்கை பிடிப்புள்ள, தலைமைத்துவம் கொண்ட பொதுச்சேவை துறையை நம்பியுள்ளது. இதுவே முற்போக்கான சிறந்த நிர்வாகத்தை கடைபிடிக்கும் வளமான மலேசியாவின் நல்லாட்சிக்கு வித்திடும் என அவர் குறிப்பிட்டார். இன்று புத்ராஜயாவில் தனது அலுவலகத்தில் பொது நிர்வாகத்தில் பட்டய கல்வியில் ஈடுபட்டுள்ள நிர்வாக அரச தந்திர சேவை பிடிடி பயிற்சியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை வலியுறுத்தினார். அரசாங்கம் மக்களின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு சபா சரவாக்கில் இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவித்தொகை திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து மேம்படுத்தும். குறிப்பாக புறநகர் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் இத்திட்டத்தை சீராக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் துறையின் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டாத்தோ முஸ்தபா சக்மோன் கூறினார். இவ்வேளை சபாவில் பூடி டீசல் முனைப்பின் செயலாக்கத்திலுள்ள சவால்கள் குறித்த மக்களின் கண்ணோட்டத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டறிந்தார். அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் முஸ்தபா குறிப்பிட்டார். 2017 முதல் நீடித்து வரும் தாய்லாந்துக்கான மலேசிய இறால் ஏற்றுமதி தடை 2024 தொடங்கி நிலுவையில் உள்ள கால்நடை பொருட்களின் சந்தை அனுமதி தொடர்பிலான சிக்கலை களைய சிறந்த அணுகுமுறைகளை அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இதுகுறித்து நேற்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற உணவு உத்தரவாத கூட்டத்தில் பேசப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். இதனிடையே தாய்லாந்து இறால் இறக்குமதி தடை அந்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மலேசிய சியாக்கா மீன்கள் மீதான கடுமையான சோதனைகள் குறித்தும் அரசாங்கம் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு கூறினார். மலாக்கா வருகையாண்டு 2.0 2026 மலேசிய வருகை ஆண்டு ஆகியவற்றை முன்னிட்டு சுற்றுலாத்துறை அமைப்புகளின் பங்களிப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக மலாக்கா அரசாங்கம் 300,000 ரிங்கேட் சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. மலேசிய சங்க பதிவகத்தில் பதிவு பெற்ற சுற்றுலா, கலை, பாரம்பரிய கலாச்சார துறைகளில் தீவிரமாக செயல்பட்டு வரும் சங்கங்களும் அரசு சாரா அமைப்புகளும் இந்நிதிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில முதல்வர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற செய்திகள். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மே 31 வரை 457,562 இணைய சூதாட்டம் சம்பந்தப்பட்ட உள்ளடக்கங்கள் சேவை வழங்குநர்களால் அகற்றப்பட்டுள்ளன. இது மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCAவால் கண்டறியப்பட்டு அகற்றக்கோரி விண்ணப்பம் செய்யப்பட்ட மொத்தம் 467,772 உள்ளடக்கங்களில் 98 விழுக்காடு என தொடர்பு அமைச்சு கூறியது. அதே காலகட்டத்தில் MCMCயின் பரிந்துரைக்கு ஏற்ப இணைய சூதாட்டம் சம்பந்தப்பட்ட சுமார் 1,778 அகப்பக்கங்களும் அகற்றப்பட்டதை அமைச்சு எழுத்துப்பூர்வ பதிலில் குறிப்பிட்டது. தேசிய புள்ளியியல் கட்டமைப்பை மேம்படுத்த 2026 புள்ளி விவர சட்ட வரைவை மக்களவை இன்று அங்கீகரித்தது. 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு இந்த மசோதா பெரும்பான்மை ஆதரவு வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது. 61 காலமாக நடைமுறையில் இருந்த சட்டம் 415 மாற்றாக இச்சட்டம் வரையப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். திருத்தம் செய்யப்பட்ட இச்சட்டம் நாட்டின் தற்போதைய அமைப்பிற்கு ஏற்ப சமூகம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றை உள்ளடக்கிய தரவு புள்ளி விவரங்களை உருவாக்க வழிவகுக்கும் என அவர் கூறினார்.

0: வலியுறுத்திய ஏபோ திமோர் உறுப்பினர் லீ சுவான் ஹாவுக்கு லியாவ் இவ்வாறு பதில் பகன்றார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 100 மேற்பட்ட ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அடுத்த நிதியாண்டில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் $1 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவியை நிறுத்தும் பரிந்துரைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்த வரைவு ஒப்புதல் பெற தவறினால் இம்முயற்சிக்கு கடந்த ஆண்டுகளில் பெறப்பட்ட ஆதரவை காட்டிலும் இம்முறை மிக அதிகமானோர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சுமார் $3.3 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்குகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அவ்விரு நாடுகளும் வன்முறையை கைவிட்டு மீண்டும் பேச்சினை தொடங்குமாறு அமைதி தூதராக பணியாற்றிய பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் அவ்விரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் சவால்களுக்கு மத்தியில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வந்து ஒப்பந்தத்திற்கு ஏற்ப மீண்டும் நுட்ப அளவிலான பேச்சை தொடங்குமாறு அனைத்து தரப்பினரையும் பாகிஸ்தான் கேட்டுக் கொண்டுள்ளது. அல்ஜீரிய தலைநகர் அல்ஜசில் சிறார் காப்பகத்தில் ஏற்பட்ட தீயில் குறைந்தது 11 பலியானார்கள், 19 காயத்திற்குள்ளானதாக அதிபர் அப்துல் மஜீத் தேம்போன் கூறினார். வெப்ப அலையால் அந்நாட்டின் வடப்பகுதியில் 100 தீச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் அந்த தீயை அணைக்க பின்னிரவு தொடங்கி தீயணைப்பு வீரர்கள் போராடினர். முற்றிலும் கருகிய நிலையில் சில உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட வேளை அடையாளம் காண DNA சோதனை தேவைப்படுவதாக தடயவியல் மருத்துவத்துறையினர் கூறினர். இதனிடையே ஜெர்மனிக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த தேபோன் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இந்திய தேர்வு முறையை எதிர்த்து கடந்த 3 உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலையை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்குமாறு புதுடெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் உட்பட சில சீர்திருத்தங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டுமென 59 வாங்சுக் வலியுறுத்தி வருகிறார். அவருடன் இந்தியா முழுவதும் உள்ள மாணவர் பலர் கடந்த சில வாரங்களில் ஆர்ப்பாட்டங்களிலும் சிலர் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளனர். லடாக்கைச் சேர்ந்த பொறியியலாளர் கல்வி சீர்திருத்தவாதியான வாங்சுக்கை மையமாக கொண்டே பிரபல இந்தி திரைப்படமான 3 புன்சோக் வாங்டு கதாபாத்திரம் அமைக்கப்பட்டது. விளையாட்டு கார்பந்து. AR 26 உலகக்கிண்ண அரையிறுதியில் இங்கிலாந்து அணியின் அடைவு நிலையை தொடர்ந்து கடுமையான விமர்சனத்திற்கு ஆளான தோமஸ் சுகோல் அவ்வணியின் பயிற்றுநராக தொடர்ந்து நீடிக்க தேசிய கார்பந்து சங்கத்தின் ஆதரவை பெற்றுள்ளார். அரையிறுதியில் அர்ஜென்டினாவிடம் இங்கிலாந்து அணி தோல்வியடைந்தது. இந்நிலையில் அவர் AR 28 இங்கிலாந்தை வழிநடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 52 பயிற்றுநரின் ஒப்பந்தம் முன்னதாக AR 26 உலகக்கிண்ண போட்டி வரையில் மட்டுமே கையெழுத்திடப்பட்ட வேளை தற்போது யூரோ போட்டியிலும் இங்கிலாந்தை வழிநடத்தும் தமது எண்ணத்தை தோமஸ் வெளிப்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நேர்மையை கடைபிடிப்பர் பொதுச்சேவை பணியாளர்களுக்கு பிரதமர் நினைவூட்டல். AR 26 புள்ளி விவர சட்ட வரைவு தேசிய புள்ளியியல் அமைப்பை மேம்படுத்தும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1981 இன்றைய நாளில் பேரரசர் சுல்தான் ஹஜி அகமது ஷா அல் முஸ்தாயின் பில்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் ஹுசைன் ஆனுக்கு துன்பட்டத்தை கொண்டுவரும் ஸ்ரீ மகாராஜா மங்குனகரா SMN என்ற நாட்டின் மிக உயரிய விருதை வழங்கி சிறப்பித்தார். இவ்விருது வழங்கும் விழா கோலாலம்பூர் இஸ்தானா நகராவில் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் மகாதீர் முகமது பிரதமராக பதவியேற்றுக் கொண்டு

0: பிறகு நடைபெற்றது. அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் இந்த மிக உயரிய விருது நாட்டுக்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய அரும் பணிகளையும் தன்னலமற்ற சேவையையும் பாராட்டும் வகையில் வழங்கப்பட்டது. டத்தோ ஹுசேன் நாட்டின் மூன்றாவது பிரதமராக 1976 ஜனவரி 15 முதல் 1981 ஜூலை 16 வரை பதவி வகித்தார். துன் அப்துல் ராசாக் அவர்களுக்கு பிறகு டத்தோ ஹுசேன் பிரதமர் பொறுப்பை ஏற்றார். ஒற்றுமை தந்தை என போற்றப்பட்ட டத்தோ ஹுசேன் ஆன் உறுதியான கொள்கைகளை கொண்ட நேர்மையான அரசியல் தலைவராக விளங்கினார். குறிப்பாக இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமும் தேசிய ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவர் 1970 கல்வி அமைச்சராகவும் 1973 துணை பிரதமராகவும் பணியாற்றினார். மேலும் நிதி அமைச்சர் மற்றும் பொதுக்கழக ஒருங்கிணைப்பு அமைச்சர் போன்ற பொறுப்புகளையும் ஏற்று நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, கடந்த வாரங்களிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறுதி நாள் வரை வரப்போகின்ற அனைத்து மனிதர்கள், அந்த மனிதர்களிலே நல்லவர்கள் கெட்டவர்கள், அந்த மனிதர்களிலே இறைநேசர்கள் பொதுவானவர்கள், நபிமார் பெருமக்கள், இவர்கள் அனைவரையும் பற்றிய சிறு சிறு தகவல்களையும் பார்த்தோம். தொடர்ந்து நபி ஆதம் அவர்களுக்கு முன்னால் இறுதி மனிதர் வரை அனைவருடைய உயிர்களும் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே நடந்த மற்றொரு காட்சி, இறைவன் அங்கு குழுமியிருந்த அனைத்து கூட்டத்தினரையும் செல்வந்தர்கள் ஏழைகள் என்பதாக இறைவன் பிரிக்கின்றான். ஒரு பக்கம் செல்வந்தர்களை நிற்க வைக்கின்றான், மறுபக்கம் ஏழை பெருமக்களை நிற்க வைக்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தனவந்தர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஏழைகளின் இரணத்தை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கின்றேன், அவர்களுக்கு உரியதை அவர்களுக்கு ஒழுங்காக வழங்கி வாருங்கள், தவறு செய்வீர்களேயானால் நீங்கள் என் சினத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகுவீர்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை விடுகின்றான். இன்னும் அந்த மனித ரூஹுகள் இந்த உலகத்திற்கு வரவில்லை. நபி ஆதம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த காட்சிகள் எல்லாம் நடக்கின்றது. அப்பொழுது அனைத்து உயிர்களிலேயும் ஏழைகளையும் செல்வந்தர்களையும் இறைவன் பிரித்து இந்த ஒரு காட்சி நடக்கின்றது. செல்வந்தர்களிடத்திலே சொல்கிறான், ஏழைகளை கவனித்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு. நம் உலகத்திலே பார்க்கலாம், ஏக இறைவன் இந்த உலகத்திலே செல்வந்தர்களையும் ஏழைகளையும் இரு பிரிவினராக படைத்திருந்தாலும், செல்வந்தர்களை எடுத்துக்கொள்வோம், கடும் முயற்சியும் சிறந்த சிந்தனையை கொண்ட அனைவரும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களா என்றால் இல்லை. அல்லது ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் சோம்பேறிகளாகவும் முயற்சி செய்ய தெரியாதவர்களாகவும் அல்லது அறிவு குறைவானவர்களாகவும் இருக்கின்றார்களா என்றாலும் இல்லை. செல்வமும் ஏழ்மையும் அறிவு திறமைக்கோ முயற்சிக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இறைவன் செல்வத்தையும் ஏழ்மையையும் எப்படி பிரித்திருக்கின்றான் என்றால், செல்வந்தர்களிடத்திலே சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், ஏழைகள் அவர்களை அண்டி ஒன்றாக ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு தயாரான மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக ரீதியிலான ஒரு பேரமைப்பை இறைவன் ஏற்படுத்தி செல்வந்தர்களிடத்திலே ஏழைகளினுடைய ரிஸ்கை இரணத்தை கொடுத்து, அந்த செல்வந்தனுக்கு நான் எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என் சமுதாயத்திற்கும் என்னை சார்ந்து வாழக்கூடிய அனைவருக்கும் நான் உழைக்கின்றேன் என்ற சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இவ்வாறு பிரித்து வைத்திருக்கின்றான். எம்பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஹதீஜா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கின்றார்கள், இன்னக்கல்ல தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம. மிக அழகான வார்த்தை. என்ன சொல்கிறார்கள்? எம்பெருமான் நபி அவர்களே, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய இந்த பண்பு மிக சிறந்தது. தக்ஸிபுல் மஅதூம, இரணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பில்லாத, சக்தி இல்லாத, முயற்சிகள் செய்ய முடியாத முடங்கி போன மக்கள் அனைவருக்கும் தக்ஸிபு, நீங்கள் போய் அவர்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள், அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று ஹதீஜா அம்மையார் சொன்ன அந்த வார்த்தையும் இங்கு நிறைவு கூறத்தக்கதுதான். ஆக இறைவன் ரப்புல் ஆலமீன் ஏழைகளையும் செல்வந்தர்களையும் அந்த ரூஹுகளை அந்த நேரத்திலே பிரித்து செல்வந்தர்களிடத்திலே இறைவன் கூறுகின்றான், ஏழைகளினுடைய இரணத்தை உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கின்றேன், மறக்காமல் அவர்களுக்குள்ளதையே கொடுத்து விடுங்கள். இன்னொரு விஷயம், எந்த ஒரு செல்வந்தன் சமூக நலத்துடனும் பொது நல சிந்தனையுடனும் வாழ்வானோ அவனுடைய இரணம் அதிகரித்து கொடுக்கப்படும். எந்த செல்வந்தனுடைய சிந்தனை சுயநலமாக இருக்குமோ அவனுடைய இரணம் நீட்டிக்கப்படாது, குறைக்கப்படும். இது இறைவனுடைய ஒரு சட்டம். அதைத்தான் இந்த காட்சியிலே இறைவன் சொல்கின்றான், நீங்கள் மாறு செய்வீர்களேயானால் நீங்கள் என் சினத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகுவீர்கள். அல்லாஹுவின் கோபமும் சினமும் எவ்வாறாக வெளிப்படும்? அவன் உழைத்து சம்பாதித்திருந்தாலும் அல்லது அவன் அவனுடைய திறமையால் பெரும் கோடிகள் சம்பாதித்திருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு அவனுக்கோ அவன் பிள்ளைகளுக்கோ வாய்ப்பில்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடுவான். ஆக செல்வந்தனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னை சூழ்ந்து வாழக்கூடிய ஏழை பெருமக்களையும் நினைவில் கொண்டு கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த காட்சியினுடைய அர்த்தம். ஆக இந்த காட்சி முடிகிறது. அதற்கடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களினுடைய ஆன்மாக்களை வரச் சொல்கின்றான். நபிமார்கள் எம்பெருமான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏறத்தாழ 124,000 அல்லது 25,000, சில அறிவிப்புகளிலே 1.5 லட்சம் என்பதாகவும், அதாவது 150,000 நபிமார்கள் என்பதாகவும் வந்திருக்கின்றது. ஆக 124,000 நபிமார்களினுடைய ரூஹுகளை அல்லாஹ் அங்கு அணிவகுக்க வைக்கின்றான், ஒருங்கே வருமாறு பணிக்கின்றான். வருகிறார்கள், அணி அணியாய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை பார்த்து, அவர்களுடைய ஆன்மாவை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், முஹம்மதே, உம்மை படைத்தவன் யார்? பெருமானார் அவர்களுடைய ரூஹ் பதில் அளிக்கின்றார்கள், எம் இறைவனாகிய நீதான் யா அல்லாஹ் என்பதாக பதில் கூறுகிறார்கள். அடுத்த கேள்வி அல்லாஹ் கேட்கின்றான், உம்மை வளர்ப்பவன் அதாவது பரிபாலிப்பவன் யார்? படைப்பது ஒரு செயல், பரிபாலிப்பது மற்றொரு செயல். அல்லாஹ் கேட்கின்றான், உம்மை பரிபாலிப்பது, பார்த்து கொள்வது, வளர்ப்பது யார் என்பதாக கேட்கின்றான். அப்பொழுது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீதான் என்னுடைய இறைவனே, நீதான் என்னை படைத்தாய், நீதான் என்னை பார்த்தும் கொள்கிறாய், பரிபாலிக்கவும் செய்கிறாய் என்பதாக பெருமானார் பதில் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் அவர்களை பணிக்கின்றான். பெருமானாருடைய ரூஹ் ஏக இறைவன் அல்லாஹுவிற்கு முன்னால் சிரம் பணிகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். இங்கு இந்த கேள்வியிலே இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை பார்த்து கேட்ட இரண்டு கேள்விகள். ஒன்று, மன் ஹாலிகுக, உமது படைப்பாளன் யார்? இது ஒரு விஷயம். இரண்டாவது, மன் ரப்புக, உன்னை பரிபாலிப்பது யார்? இந்த ரெண்டு விஷயமும் மூமினான ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய மனதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். படைத்தவன் இறைவன் என்பதிலே அதிகமான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு சந்தேகம் வருவதில்லை. ஆனால் பரிபாலிப்பது அந்த இறைவன் தான் என்பதில் சதவிகித கணக்கில் சில நேரங்களிலே சந்தேகங்கள் ஏற்படுவது உண்டு. என்ன சொல்கின்றேன் நான், இறைவன் தான் பரிபாலிக்கின்றான், இறைவன் தான் என் இரணத்தை கொடுக்கின்றான், என் கடையின் லாபத்தை இறைவன் முடிவு செய்கின்றான், என் உடலின் ஆரோக்கியத்தை இறைவன் முடிவு செய்கின்றான், என் வாழ்வின் சந்தோஷத்தை இறைவன் முடிவு செய்கின்றான், இதற்குத்தான் பரிபாலிக்கின்றான் என்று சொல்வார்கள், பார்த்துக் கொள்கின்றான் என்று சொல்வார்கள், வளர்க்கின்றான் என்று சொல்வார்கள். இதை செய்வது யார்? நானா? என் திறமையா? அல்லது என் கடையா? அல்லது என் செல்வங்களா? இல்லை, இறைவன் என்பதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு கேள்விகளையும் அல்லாஹ் நபியர்களிடத்திலே கேட்டதனுடைய நோக்கமே என்ன? படைத்தவனும் அல்லாஹ்தான், பரிபாலிப்பவனும் அல்லாஹ்தான். ஒரு மனிதன் படைத்தவனை அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்கின்றான், ஆனால் பரிபாலிக்கக்கூடிய விஷயத்திலே அவனிடத்திலே நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். எனக்கு நடக்கக்கூடிய அனைத்தும், அனைத்தும் என்றால் 100%, 100% என்றால் அனைத்து விஷயங்களும் நல்லதோ கெட்டதோ, எனக்கு வரக்கூடிய இரணமோ, எனக்கு ஏற்படக்கூடிய லாபமோ நஷ்டமோ, எல்லா விஷயங்களும் என் இறைவன் தான் செய்கின்றான், நிர்வகிக்கின்றான், பரிபாலிக்கின்றான் என்ற எண்ணம் ஒரு மூமினிடத்திலே ஏற்பட வேண்டும். கொள்கை சம்பந்தப்பட்ட, அகீதா சம்பந்தப்பட்ட உலமாக்கள் இந்த விஷயங்களிலே ஒரு மூமியினிடத்திலே தவறுகள் ஏற்படுவதனால்தான் அவன் பொருளாதார தவறுகளை செய்கின்றான் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹ் படைத்தான் என்பதிலே அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அல்லாஹ்தான் எல்லா விதமான நலவுகளையும், அவன் வாழ்வின் ஒவ்வொரு முடிவுகளையும் செய்கின்றான் என்பதில் அவனுடைய நம்பிக்கை ஆழமாக இல்லாததின் காரணத்தினால் தவறு செய்கின்றான். ஆக நபியவர்களிடத்திலே அல்லாஹ் இரண்டு கேள்விகளிலும் கேட்கின்றான், படைத்தவன் யார், பரிபாலிப்பவன் யார். இரண்டுக்கும் பெருமானார் சொல்கிறார்கள், இரண்டையும் செய்வது நீதான் என் இறைவனே என்பதாக. இந்த கேள்வி, இதனுடைய பதில், இதுதான் நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை. இறை நம்பிக்கையாளன் என்றுமே அவன் உள்ளத்திலே தன் வாழ்வில் நடக்கக்கூடிய சிறு செயல்களாக இருந்தாலும் சரி, தன் வாழ்வில் நடக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், வாழ்வின் சந்தோஷங்கள் அனைத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுவார்கள் ருபூபியத் என்று சொல்லப்படக்கூடிய இறை பரிபாலனத்தின் மீது ஆழமான நம்பிக்கை, அது ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். சரி, இந்த காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் ஒருவர் பின் ஒருவராக நபியவர்களுக்கு பிறகு சஜிதா செய்ய சொல்லி பணிக்கின்றான். 124,000 நபிமார்களும் ஏக இறைவனுக்கு சஜிதா செய்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய இறுதி நபித்துவத்தினுடைய அந்த ஒளியை பிரகாசிக்க வைக்கின்றான். அப்பொழுது அனைத்து நபிமார்களும் அதை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இந்த பேரொளிக்கு உரியவர் யார்? அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இதுதான் நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய இறுதி தூதர் முஹம்மதினுடைய பேரொளியாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நபிமார்களையும் அவர்களுக்கு முன்னால் எம்பெருமானாரை கண்ணியப்படுத்துவதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். சரி, இந்த காட்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு, அவர்களுக்கு உயிர் ரூஹ் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, அவர்களுடைய முதுகிலிருந்து இறுதி நாள் வரை வரப்போகின்ற அனைத்து மனிதர்களுடைய ரூஹுகளையும் வெளிக்கொண்டு வரப்பட்டு இந்த ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆலு இம்ரானில் ஒரு செய்தியை சொல்கின்றான். அந்த செய்தி சூரா ஆலு இம்ரான் 89வது வசனத்தில் இடம்பெற்று இருக்கின்றது. இறைவன் சொல்கின்றான் அந்த நிகழ்ச்சியை அல் குர்ஆனில்,
3: وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُمْ مِنْ كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ

0: இந்த இறைவசனம் பேசுவது என்ன? எல்லா நபிமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் கேட்கின்றான், வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், இனிமேல் அந்த நபிமார்கள் வரப்போகிறார்கள், ஆனால் அவர்களினுடைய ரூஹிலே அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றான். ஏக இறைவன் செய்த முறை என்ன? 124,000 நபிமார்களும் ஒருவருக்கு பின் ஒருவராக காலங்கள் மாற இடங்கள் மாற இறைவன் அனுப்பி கொண்டே இருக்கின்றான். இந்த நேரத்திலே இறைவன் ஒரு சத்திய பிரமாணத்தை வாங்குகின்றான். மீசாக்கன் நபியின், நபிமார்களுக்குடன் இருக்கக்கூடிய ஒரு சத்திய பிரமாணம் அது. அதிலே அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்டது என்ன? நீங்கள் நபியாக இறக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த நேரத்திலே வேறு இடத்திலோ அல்லது உங்களுக்கு பிறகோ ஒரு நபி அனுப்பப்பட்டார் என்றால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரையும் விசுவாசித்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும். நபிமார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு வர வேண்டும். எனக்கு பிறகு நபிமார்கள் வந்தால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு நபிக்கு பிறகு அடுத்த நபி வருகின்றார்கள், அப்பொழுது பிறகு வந்த நபியுடன் முதல் வந்த நபியினுடைய சமூகத்தினர் இவர்களுடைய உபதேசங்களை கேட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த சத்திய பிரமாணத்தை இறைவன் அவர்களிடத்திலே வாங்குகின்றான். அப்பொழுது அனைத்து நபிமார்களும் சொன்னார்கள், நிச்சயமாக இறைவனே, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சம்பவத்தை இறைவன் சொல்லும் பொழுதுதான் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இதை நாங்கள் இக்ரார் செய்கின்றோம், இதை நாங்கள் உறுதிபரமானம் எடுத்துக்கொள்கின்றோம் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது ஏக இறைவன் சொல்கின்றான், நீங்கள் அனைவரும் இதற்கு சாட்சியாளர்கள், நானும் இதற்கு சாட்சியாக இருப்பேன் என்பதாக அந்த காட்சியை நிறைவுபடுத்துகின்றான் ஏக இறைவன். அன்பான நேயர்களே, இந்த காட்சிகள் எல்லாம் வரிசையாக நபிமார்களுடன் ஏக இறைவன் நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சிகள். இவைகளினுடைய ஞான ரீதியிலான காரணங்கள் நாம் விளங்குவதற்கு முன்னால் இவை ஒவ்வொன்றிலும் வெளிப்படையான சில உபதேசங்கள் இருக்கின்றன. முதல் சொன்னதிலே ஒரு செல்வந்தனுடைய பொறுப்பு, அதற்கு பிறகு இரண்டாவது சொன்ன அந்த சம்பவத்திலே ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்றான் என்ற நம்பிக்கை, அதற்கு பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரே முஹம்மது என்ற பேரொளி பற்றிய சம்பவம், இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளுடைய உபதேசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல அடுத்து நடந்த காட்சிகள் என்ன என்பதை வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் இதற்கான வாய்ப்புகளையும் அவனுடைய உபதேசங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: நீங்கள் எல்லாம் இளமை புதுமை இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிணையங்களெல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலயும் கூட்டம்.
2: அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
3: எல்லாம் எந்திரிங்க அப்படின்னுவீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, ஏன்னா பிணைக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
3: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
2: ஆமா, நிறைய பழகிருச்சு, ஏன்னா ருசியா இருக்குமே சாப்பாடு.
1: இப்போ வர வர என்ன தெரியுமா ஆச்சு ஷாலினி, எல்லா கடையும் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போனாலும் அப்படிதான், இந்த குட்டி குட்டி கடைகளுக்கு அந்த மாதிரி கடைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆயிருச்சு.
2: ஆமா, ஆளு கூட்டம் ஜெய்ஜின்னு இருக்கும். ஆனா அங்க எங்களுக்கு பிடிச்சதுன்னா நார்மலா அந்த டீ, அப்புறம் பன் பட்டரு, ஆம்லெட் ஒன்னு இருக்கும், அது ஃபேவரட். எப்ப போனாலும், எங்க அப்பா போனாலும் சரி, அம்மா போனாலும் சரி, யாரு போனாலும் பேக்கிங்ல வாங்கிட்டு வர சொல்லிருவோம்.
1: வாங்கிட்டு வந்து மறுநாள் நம்ம சுடு வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் பொறுமையை கையாள்றீங்க, அதே பொறுமையை மத்தவங்கள கையாள்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
2: ஆமா உண்மைதான், இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரம் போயிட்டு ரொட்டி சென்னை தான் போய் சாப்பிட போறேன்.
1: என்ன இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
2: ஆமா.
1: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க இந்த கோழி சம்பால வச்சு.
3: எல்லா பிள்ளைங்களும் குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இன்று காலையிலிருந்து சமூக ஊடகத்தில் ஒரு புகைப்படம் ரொம்ப பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது எல்லா சமூக ஊடகங்களிலும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அர்ஜென்டினாவின் நட்சத்திர ஆட்டக்காரர் லியோனல் மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, அவருடைய 23வது வயதின் போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஆண் குழந்தைய குளிப்பாட்டியிருக்காரு. அந்த புகைப்படம் தான் இப்போ ரொம்ப பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. ஏன்னு பார்த்தோம்னா, அந்த சின்ன குழந்தை தாங்க ஸ்பெயின் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் லமின் யமால். ஏறத்தாழ இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் உலக கிண்ணத்தின் இறுதி போட்டியில் சந்திக்க உள்ளனர். அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க அணியோட மிகச்சிறந்த அதுவும் குறிப்பிடக்கூடிய ஒரு ஆட்டக்காரர்களாகவும் இருக்காங்க. அதனால இந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க தான் இவ்வளவு பரவலான மீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்து அதிகமா பகிரப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா இரண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைக்காத ஒரு அணினே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, அர்ஜென்டினா அணியிடம் எப்போதுமே வந்து மிகச்சிறந்த ஒரு தாக்குதல் ஆட்டம் இருக்கும், ஆனால் நம்ம ஸ்பெயின் அணியிடம் எப்போதுமே ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு ஆட்டம் இருக்கும். இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரையிறுதி சுற்று ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உலக கிண்ணத்தின் மிகவும் வலுவான அணி, தாக்குதலில் சிறந்த அணி பிரான்ஸ்னு சொன்னாங்க. அந்த பிரான்ஸே வந்து தங்களுடைய தற்காப்பினால் ரொம்பவே சுலபமா இல்லைனாலும் ரொம்ப சாதுரியமா வென்றுட்டாங்க நம்ம ஸ்பெயின் அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த ஆட்டத்தை இறுதி ஆட்டம்னாலே எப்பவுமே அனல் பறக்கும் இல்லையா, கண்டிப்பா இந்த கூறுகளோடு சேர்ந்து இந்த இறுதி ஆட்டம் மிகச்சிறந்த நம்மளால மறக்க முடியாத ஒரு ஆட்டமா மாறப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். இறுதி ஆட்டத்தை நீங்க நம்ம ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக இலவசமாக கண்டு கழிக்கலாம், அதாவது TV 1 நீங்க வந்து கண்டு கழிக்கலாம். அடுத்த பாடல் நம்ம மண்ணின் மைந்தர்களின் ஒரு பாடல் தான், விண்பா அப்படின்ற திரையிலிருந்து இதுவும்

ஒரு யுகத்திற்கான குரல், யுவனின் குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். கழுகு அப்படின்ற திரையிலிருந்து. சரி, இன்றைய இந்த புது யுகம்னு சொல்றாங்க இல்லையா, இதில் ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா AI அப்ரிசியேஷன் டே, அதாவது செயற்கை நுண்ணறிவுக்கு நம்ம நன்றி சொல்லும் நாள், இல்லை ஒரு பாராட்டு நாள். இது ஏன்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இந்த செயற்கை நுண்ணறிவு எளிதாக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. முன்பெல்லாம் வந்து தகவலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே வந்து இணையத்தில் இந்த அவ்வளவு நேரம் ஆகும் ஒரு தகவலை கண்டுபிடிப்பதற்கு, அதையெல்லாம் கோர்த்து அதை வந்து ஒரு ரிப்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செய்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் இப்போ எல்லாமே எளிதாயிருச்சு இல்லையா. ஏதாவது ஒரு இணையதளத்தை, அந்த ஒரு இணைப்பை வந்து நம்ம புகுத்தி இதிலிருந்து முக்கியமான புள்ளிகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு 30 வினாடிக்குள் அந்த AI செயற்கை நுண்ணறிவு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துரும். இந்த நாளாக ஆக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் திமிங்கலங்கள் இருக்கு இல்லையா. இந்த திமிங்கலங்கள் ஒன்றுக்கொன்று பரிமாறிக்கொள்ளும் அந்த ஒளி இருக்கு இல்லையா, இதை வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமா பகுப்பாய்வு செய்து அதை வந்து எப்படி மனித மொழியா மாற்றி நம்மளையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற அளவிற்கு ஆய்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு சமீபத்துல ஒரு ஆங்கில திரைப்படம் ஹெயில் மேரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு திரைப்படத்தில் கூட இதை காண்பித்திருந்தாங்க, எப்படி செயற்கை நுண்ணறிவு மூலமா வந்து ஒளிகளை வந்து மனித மொழியா பகுப்பாய்வு செய்து மாற்றுவது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதற்கு பிறகும் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்க போது இதே மாதிரியான கண்டுபிடிப்புகள் ஆய்வுகள் வந்து தினம் தினம் நம்ம பார்த்து வியக்க போறோம் அப்படின்னே சொல்லலாம். சரி, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லும் போது ரொம்ப புதுசான ஒரு விஷயம் இல்லையா, அதனால அடுத்த பாடலும் அதே மாதிரி புதுசான ஒரு பாடலா உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாய் அபயங்கர் மற்றும் சாய் ஸ்மிருதி வந்துட்டே இருக்காங்க. இருவரும் வந்து அக்கா தம்பி, இருவரும் இணைந்தே கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க? எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு? நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன். யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும். யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏரார் 26 தேசிய அறக்கட்டளை நிதி KWAN சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துவதில் நாட்டின் கடப்பாட்டை காட்டுகிறது. நாட்டின் இயற்கை வளம் எண்ணெய் எரிவாயுவையும் கடந்தது. இந்நிலையில் இந்நிதி ஒரு கழகத்தை மட்டும் நம்பியிருக்க கூடாது என்பதை மலேசியா உணர்ந்துள்ளது என இரண்டாம் நிதி அமைச்சர் டாக்டர் அமீர் அம்சா அசிசான் கூறினார். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் PMKS எளிதாகவும் வேகமாகவும் நிதி உதவி பெறுவதை உறுதி செய்ய பல்வேறு மேம்பாடுகளை செயல்படுத்துவதன் வாயிலாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு கடப்பாடு கொண்டுள்ளது. அத்தொழில் முனைவோர் மேம்படையவும் பன்னாட்டு அளவில் போட்டி தன்மையை அதிகரிக்கவும் இவ்வாண்டு அரசாங்கம் 60 பில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். மலாக்கா உயர்தர முதலீடுகளை ஈர்க்க நாட்டின் முதன்மை குறைக்கடத்தி மேம்பட்ட உற்பத்தி மையமாக அதன் நிலையை வலுப்படுத்துகிறது என முதல்வர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் கூறினார். மலாக்காவின் 2026 2035 குறைக்கடத்தி வியூக திட்டம் தொழில்துறை திறன்களை வலுப்படுத்துதல், விநியோக சங்கிலியின் மீள்திறனை மேம்படுத்துதல், உயர் மதிப்பு முதலீடுகளை ஆதரித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும். கல்விக் கழகங்களில் கற்றல் நடவடிக்கையின் போது கைபேசி போன்ற மின்னணு சாதனங்களின் பயன்பாட்டை இந்தோனேசிய அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது. மாணவர்கள் இலக்கவியல் தொழில்நுட்பத்தை விவேகமாகவும் கவனமாகவும் கல்வி நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்துவதை உறுதி செய்ய அரசாங்கம் இப்புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக ஆரம்ப இடைநிலை கல்வி அமைச்சர் அப்துல் மஃப்தி தெரிவித்தார். இந்தியா உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் நகரில் உள்ள முகமது அலி ஜவஹர் பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான 40 கட்டடங்களில் 38 இடிக்குமாறு ராம்பூர் மேம்பாட்டு ஆணையம் RDA உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டு 2026 AFF மகளிர் கிண்ண கால்பந்து கோலாலம்பூர் கால்பந்து அரங்கில் நடைபெற்ற ஏ பிரிவுக்கான ஆட்டத்தில் மலேசியா சிங்கப்பூரிடம் 1-3 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். வியாழக்கிழமை 10:00 இல்லையா? இது நன்றி மன்னிப்புக்கான நேரம். நீங்க எங்களுக்கு அழைத்து யாருக்காவது நன்றி சொல்ற விரும்புறீங்களா, இல்ல வந்து யார்கிட்டயாச்சும் மன்னிப்பு கேட்க விரும்புறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க, நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா கேட்க முடியல அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்க இப்போதே எங்களுக்கு அழைக்கலாம். 03-2282-5733 அல்லது 4768 அது மட்டும் இல்லாம நீங்க இன்ஸ்டாகிராம் வாயிலாக எங்களுக்கு

0: மதானி உங்களுக்காக
1: தேசிய பயிற்சி வாரம் ஜூலை 20 முதல் 26 வரை 342 பயிற்சிகள் 26 துறைகளில் திறன்களை மேம்படுத்திக் கொள்வோம், எதிர்கால

அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பரத் ரகுநாதன். ஒரு என்னோட வாழ்க்கையிலே ஒருவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா அது என்னுடைய ஆசிரியராக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வமே. அப்போ அந்த குரு வந்து இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன்னா அந்த புகழும் எல்லா புகழும் வந்து என்னுடைய குரு ஆசிரியர் திரு சுப்பிரமணியம் பெரியசாமி அவர்களுக்கு தான். அவர் கடந்த 36 ஆண்டுகளாக ஸ்ரீமுருகன் நிலையம் என்ற கல்வி மையத்தில் பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. அந்த பல மாணவர்களும் நானும் ஒருவன். ஆகையால் அவரோட சேவை என்றென்றும் எல்லோ மாணவர்களுக்கும் பல பட்டதாரிகளை அவர் உருவாக்கணும்னு சொல்லி அவருக்கு நான் நன்றி சமர்ப்பிக்கின்றேன். ஏன்னா அவர் குரு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மாணவனோ ஒரு சிஷியனோ உருவாக்க முடியாது. அந்த குருவுக்காக நான் என்னோட வாழ்க்கையிலே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இறுதியாக அவருக்கான ஒரு பாட்டு என்னன்னா கோச்சரியான் படத்திலேருந்து கர்ம வீரனே அப்படி சொல்லி அவருக்கான அந்த ஒரு பாட்டை வந்து நான் நடிக்கிற பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் எப்போதும் ஒரு சொல்றது ஒரு வார்த்தை, மாறுவது மண்ணல்ல மாறப்பட வேண்டியது விதை, மாறுவது மனமல்ல மாறப்பட வேண்டியது சிந்தனை எப்போதும் அந்த குரு சொல்லுவாரு. அவருக்காக இந்த பாடல்

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

என் பெயர் விஸ்வஜித் சிவராம். இவ்வேளையில் நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, என்னுடைய நண்பர்கள். என்னுடைய ஆரம்ப பள்ளியிலும் சரி, இடைநிலை பள்ளியிலும் சரி, இப்பொழுது பல்கலைக்கழகத்திலும் சரி, எனக்கு கிடைத்த நண்பர்கள் அனைவரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஊக்கமூட்டுறவங்க. ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கேன். என்னை சுற்றி நல்லவங்க சூழ்ந்துருக்காங்கன்றது ப்ரூஃப் பண்ணுறது என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க கொடுத்த ஊக்கம், அவங்க கூட இருக்கிற அந்த இருக்கும் பொழுது இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆக இவ்வளையில் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ஒரு பாடல் நான் டெடிக்கேட் பண்ணோன்னா, அது வந்து முன் செல்லடா முன் செல்லட தைரியமே துணை, அந்த பாடல் தான். இது வந்து மோட்டிவேஷனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப இமோஷனாகவும் இருக்கும்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானே குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழகி பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா.

சுந்தர் நாராயணா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, நன்றி மன்னிப்பு அழைப்பு அங்கத்துல இருக்கும் இல்லையா, அதனால நன்றியை பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும். பொதுவா ஆங்கிலத்துல யாராச்சும் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், நம்ம தமிழ்ல நன்றின்னு சொல்லும் போது நன்றினே அப்படின்னு சொன்னா அவங்களும் மீண்டும் நன்றினே அப்படின்வாங்க. சிலருக்கு வந்து அது நெருடலாவே இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க என்ன அவங்க உங்களுக்கு நன்றி சொல்றாங்க, நீங்களும் மீண்டும் நன்றியே சொல்றீங்க, இது சரியா அப்படி கேட்பாங்க. சரிதாங்க, அதுல எந்த தவறுமே இல்ல. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க நன்றி சொல்லியதற்கு நம்ம நன்றின்னு சொல்றோம். சிலர் என்ன நினைச்சுப்பாங்க, ஆங்கிலத்துல வந்து வெல்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, நன்றி நன்றி சொன்னா நம்ம மீண்டும் சொல்வதற்கு, தமிழ்ல ஒரு வேலை இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டா அதுதான் தப்பு. நன்றின்னு சொன்னா நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லலாம், மீண்டும் சந்திப்போம்னு சொல்லலாம், கூடிய விரைவில் பார்க்கலாம்னு சொல்லலாம், சரி என்ன வேணாலும் சொல்லலாங்க, அவ்வளவு இருக்குங்க. நம்ம வந்து வெல்கம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைக்குள் அடங்கி விடவில்லை, நமக்கு ஒரு 100,000 கிளைகள் இருக்கு, வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால அதுல வந்து எந்த தப்புமே இல்லை. நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா இப்போதே நீங்க எங்களுக்கு அழைக்கலாம், இல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாலும் அழைக்கலாம். 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அதோடு இன்ஸ்டாகிராம் பக்கமா எங்களுக்கு குரல் பதிவும் நீங்க அனுப்பலாம். அடுத்த பாடல் உன்னி மேனன் மற்றும் சித்ரா கொண்டு வராங்க, இதோ

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடிய சீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்வளவு பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ராகுல் நம்பியார் மற்றும் மிலி கொண்டு வந்த பாடலை தாங்க கேட்டு ரசித்தோம். சரி, இன்று இரவு 11:00 மேல் மலரும் நினைவுகள். வியாழக்கிழமையில முன்பெல்லாம் வந்து உங்க விருப்ப பாடல்களை டிக்டாக் நேரில எங்களுக்கு விரும்பி கேட்பீங்க, எங்க கிட்ட நாங்களும் ஒளிபரப்புவோம். ஆனா ஒரு மாதமா ஒரு சின்ன மாற்றம் வந்துருச்சு இல்லையா? ஆனாலும் நம்ம நேயர்கள் நிறைய பேர் விருப்ப பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப 11 மணியிலிருந்து நாங்களே உங்களுக்காக சில பாடல்களை தொகுத்து எடுத்து வைத்துள்ளோம். உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசைதான் பழம் பாடல்கள். அந்த ஒரு ஒரு பாடலுக்கு பின்னாலும் ஒரு எண் கொடுத்து நீங்க எண்களை தேர்ந்தெடுப்பீங்க. அந்த எண்ணுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பாடல்களை நாங்க ஒளிபரப்புவோம் இல்லையா? அதோடு சேர்த்து அது மட்டும் இல்லாம அப்பப்ப ஒரு 2 பாடல்கள் முடிந்த பிறகு உங்களுக்காக டிக்டாக் நேரலையிலே நாங்க சில கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சரியா பதில் அளிச்சிட்டீங்கன்னா நீங்க கேட்கிற விருப்ப பாடலை நாங்க ஒளிபரப்ப தயாரா இருக்கோம். நிறைய கேள்விகள் இருக்கு, விதவிதமான கேள்விகள். நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா 12:00 மேல் மலரும் நினைவுகளில் டிக்டாக் நேரலை வாயிலா இணைங்க. அடுத்த பாடல் கார்த்திக் மற்றும் ரம்யா கொண்டு வராங்க, இதோ.

அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இங்க பேச வாய்ப்பு அளித்த மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்போம். அதே மாதிரிதான் நம்மளோட பெற்றோர். என்னோட நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்னோட அம்மா தான், திருமதி மகேஸ்வரி. என்னை சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் யூனிவர்சிட்டி படிக்கிறேன், இப்ப வரைக்குமே என்னை வந்து வளர்த்து வந்திருக்காங்க. நான் என்ன வகையில ஹெல்ப் கேட்டாலுமே சரி, முக சுழிக்காம செய்யறவங்களும் அவங்க தான், அதே சமயத்துல என் கூட இப்ப இருக்க துணையா இருக்கிறவங்களும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வகையில நான் வந்து ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா அபியும் நானும் படத்துல இருக்கிற ஒரே ஒரு ஊரில் அந்த பாட்டு. அது வந்து நம்மளே வந்து அப்பா மார்களுக்கு தான் போய் சேரும். ஆனா வந்து அந்த பாட்டு கேட்கும் போது எங்க அம்மாக்கே வந்து இந்த பாட்டு வந்து நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த பாட்டு வந்து எங்க அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, நான் வந்து இங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா சிங்கிள் மதர்ஸ்க்குமே சரி மதர்ஸ்க்குமே சரி நான் இந்த பாட்டு வந்து ஒளிபரப்ப கேட்கிறேன். ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு இது வந்தாலுமே சரி ஸ்ட்ராங்காக இருங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம், எந்த வகையிலுமே வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பள்ளி பாதுகாப்பு விவகாரங்கள் சிக்கலாகி வரும் நிலையில் பாதுகாப்பான பள்ளி சூழலை உருவாக்க அனைத்து தரப்பினரும் முழு கடப்பாட்டுடனும் வியூக அணுகுமுறையுடனும் செயல்பட வேண்டுமென கல்வி அமைச்சர் ஃபர்டினா சிடே வலியுறுத்தியுள்ளார். பள்ளியில் ஒவ்வொரு மாணவரும் எப்போதும் பாதுகாக்கப்படுகிறார் என்ற நம்பிக்கை மக்களிடையே ஏற்படுவதே அமைச்சர் முதன்மை இலக்காக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜூன் 22 தொடங்கி 16 நாட்களுக்கு நடைபெற்ற 15வது நாடாளுமன்றத்தின் 5ஆம் தவணைக்கான 2ஆம் கூட்டத்தொடர் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மலேசிய மனித உரிமை ஆணையத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கை மீதான விவாதத்தை தவிர்த்து 13 சட்ட வரைவுகளும் பல தீர்மானங்களும் இக்கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டதாக மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜோஹாரி அப்துல் தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமும் அரச மலேசிய சுங்கத்துறையும் நாட்டின் வியூக துறைமுகங்களில் செயலாக்க நடவடிக்கைகளையும் வரி வசூலிப்பையும் கண்காணிக்க சிறப்பு பணிக்குழுவை அமைக்க திட்டமிட்டுள்ளன. நாட்டின் கடல்சார் தொழில் நிறுவனங்கள் இப்பரிந்துரையை வரவேற்றுள்ளன. இம்முயற்சி சுங்கத்துறை சார்ந்த சிக்கலை கையாளவும் துறைமுக செயல்பாடுகளின் பொறுப்பை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் கடப்பாட்டையும் புலப்படுத்துவதாக மெரிடைம் நெட்வொர்க் நிறுவன தலைமை செயல் அதிகாரி தத்தோசிரே ஆர் ஜெயேந்திரன் தெரிவித்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்று பரவல் இதற்கு முன் காட்டிலும் வேகமாக உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைவர் டெட்ரோஸ் அடனோம் கேப்ரியேசஸ் கூறினார். அத்தொற்று 15ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது தொடங்கி அந்நாட்டில் 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 796 மரணங்கள் பதிவாகியுள்ளன. விளையாட்டு கால்பந்து. செல்சி அணி பயிற்றுநராக இருந்த அனுபவம் லீக் ஒன் பாரிஸ் FC அணியில் சிறப்பாக செயல்பட உதவியாக இருக்கும் என லைம் ரோசினோ கூறினார். ஜனவரியில் செல்சியில் இணைந்த 42 வயதான அவர் 23 ஆட்டங்களை மட்டுமே வழிநடத்தினார். அதன்பின் ஏப்ரலில் பிரீமியர் லீக் தரப்பால் அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டார். செல்சியில் மேலும் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் தாம் மேம்படுத்த வேண்டிய கூறுகளும் இருந்ததை ரோசினோ ஒப்புக்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இன்று. இப்போது இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்ப பாடல்களை டிக்டாக் நேரலை வாயிலாக விரும்பி கேட்க போகிறீங்க. இன்று ஒரு எண் இருக்கும், அந்த எண்ணை வந்து எந்த எண்ணை அதிகமாக நீங்கள் விரும்பி கேட்குறீங்களோ டிக்டாக் நேரலையில் அந்த எண்ணுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பாடல்களை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்போம். டிக்டாக் நேரலை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை, ஓரிரு பாடல்களை கேட்டுட்டு அதற்கப்புறம் தான் டிக்டாக்ல நம்ம இணைய போறோம். இன்றும் வந்து எந்த நேயர் முதல் எண்ணை சொல்றாங்களோ சொல்றாரோ அவங்களுடைய விருப்ப பாடல் முதல் பாடலா கேட்க போறோம். இப்ப அந்த ஓரிரு பாடல்கள் சொன்னோம்ல, தொடக்க பாடலா சங்கிலி தேவன் திரையிலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி லீலா கொண்டு வரும் ஒரு பாடல் இது.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: சொன்ன மாதிரி நம்ம டிக்டாக் நேயர்களையில இணைஞ்சாச்சு. நம்ம நேயர்கள் எல்லாம் இணைஞ்சிட்டாங்க, எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் நேயர்களே. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, முதல் நேயர் யார் பாடல் விரும்பி கேட்கிறாங்களோ, எந்த எண் சொல்றாங்களோ அந்த எண்ணில் உள்ள பாடல் தான் ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 அப்படின்ற எண்ணை டாக்டர் எஸ் ராமன் விரும்பி கேட்டிருக்காரு. அதோட நிறைய பேர் அவருடைய பிறந்த நாளும் அது 8, அவரோட சேர்த்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிறந்த நாளும் 8 நாள் அன்றுதான் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணில் இருந்த பாடலை பிபி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வராரு. இது
1: ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

0: மடானி உங்களுக்காக.
1: தேசிய பயிற்சி வாரம் ஜூலை 20 முதல் 26 வரை 342 பயிற்சிகள், 26 துறைகளில் திறன்களை மேம்படுத்திக் கொள்வோம், எதிர்காலத்துக்கு வலு சேர்ப்போம். மேல் விவரங்களுக்கு www.nationaltrainingweek.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

ஏம் ராஜா மற்றும் பி சுசிலா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, அடுத்து பார்த்தோம்னா நம்ம கேள்வியை தொடங்கிட்டோம் டிக்டாக் நேரடியில். முதல் கேள்விக்கு சரியா பதிலளித்து பாடலையும் விரும்பி கேட்டவர் எம் கே சிவகுமார். அவர் விரும்பி கேட்ட பாடலை ஜமுனா ராணி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

பி சுசிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, அடுத்த கேள்வி, குறிப்பாக இந்த ஒரு துறையிலிருந்து கேள்வி கேட்காதீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேளுங்க அப்படின்னு நம்ம நேயர்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதற்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சரி பொது அறிவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது கேட்குறோம் அப்படின்னு சொல்லி, விண்வெளியில் உலகை சுற்றி வந்த முதல் விலங்கு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதிலை ஒரு நேயர் சொல்லி, இது தாங்க நம்ம டிக்டாக் நேரலை நேயர்கள்ட்ட சொல்லிக்கணும். இதோட வெறும் நீங்கள் பதிலை மட்டும் சொல்லக்கூடாது, பதிலோடு சேர்த்து உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேண்டும் அப்படின்றதையும் சொல்லணும். ஏன்னா பதிலை சொல்லிட்டு நிறைய பேர் காண போயிடுறாங்க விருப்ப பாடலை கேட்காம. ஆனா இவங்க சரியான பாடலை, அவங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்டுட்டாங்க. ஏ எம் ராஜா மற்றும் பி பானுமதி கொண்டு வராங்க இது.

அந்த பாடல் நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்மோடு எப்போதுமே டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கும் கல்யாணி ராமசாமி அவர்களுடைய பிறந்த நாள் என்று அதனால விருப்ப பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் சென்ற வாரமே அவங்க கிட்ட சொல்லிட்டேங்க டிக்டாக் நேரலையில் இந்த வாரம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிறந்தநாள் பாடல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மின்னல் சார்பாக அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லிக்கொண்டு அடுத்து நம்ம நேயர்களெல்லாம் 5 மற்றும் 2 உள்ள பாடல்களை அதிகம் விரும்பி கேட்டிருந்தாங்க. அதனால 5 உள்ள பாடலை முதல்ல கேட்டுட்டு அதன் பின்பு 2 உள்ள பாடலை கேட்கலாம். இந்த 5 உள்ள பாடலை கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா கொண்டு வராங்க, வீராங்கனை அப்படின்ற திரைப்படத்திற்காக.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ல சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வீர அபிமன்யு திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை விரும்பி கேட்டோம். சரி, அடுத்து நம்ம டிக்டாக் நேரலையில ஒரு விடுகதை கேட்டிருந்தோம். வார வாரம் ஒரு விடுகதை கேட்போம் இல்லையா? உயர பறப்பான் ஆனால் ஊரை சுற்றி பறக்க மாட்டான் அவன் யார்னு சொல்லி நம்ம நேர்கள் நிறைய பேர் விமானம்னு சொன்னாங்க, பறவைன்னு சொன்னாங்க, ஆனா நம்ம ஜோதி தான் கொடி அப்படின்னு சொல்லி சரியான விடையை சொல்லி இந்த ஒரு பாடலை அவங்க விருப்ப பாடலா விரும்பி கேட்டிருந்தாங்க. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க ஆண்டவன் கட்டளை திரைக்காக. இதோ

கலகலகலன்னு நம்ம டிக்டாக் நேரலையும் ஒரு நிறைவை நாடிவிட்டது. பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்களுக்கு ரொம்பவே நன்றி. இன்றைய மலரும் நினைவுகள் தொகுப்பின் நிறைவு பாடல் ஆலயமணி திரையிலிருந்து இதோ.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் ஒரு படகில் கடலில் பயணம் செய்தார். வழி தவறி கடைசியில் ஒரு ஆளே இல்லாத தீவில் போய் சேர்ந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் தொடர்பு கொள்ள எந்த வழியும் இல்லாததால் மிகவும் பயந்து போய்விட்டார். தொழுது தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் கடல் நோக்கி பார்த்தவாறு யாராவது வருவார்களா, நம்மை காப்பாற்றுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். யாருமே வரவில்லை. அல்லாஹ் மேல் நம்பிக்கையை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. தினமும் துஆ செய்து கொண்டே இருந்தார். அங்கு கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு கையில் கிடைத்ததை வைத்து இரவில் ஒதுங்குவதற்கும் அவருடைய பொருட்களை வைப்பதற்கும் ஒரு சிறு குடிசை ஒன்றை கட்டினார். ஒரு நாள் உணவு தேடி புறப்பட்ட பிறகு இரவு அவர் தன் குடிசைக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய அந்த குடிசை கொழுந்துவிட்டு நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பு அதன் புகை ஜுவாலை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. தலையில் கையை வைத்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்தார். இவ்வளவு நாள் சேகரித்து வைத்திருந்த எல்லா உடைமைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டதே என்று மிகவும் கவலையோடு கத்தினார். இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அவரிடத்திலிருந்து போய்விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டது? நான் உன்னை மட்டும்தானே நம்பி இருந்தேன். உன்னிடம் மட்டும்தானே உதவி தேடினேன். ஏன் என்னை இப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாய் என்று கத்தி கதறி அழுதார். அழுதுவிட்டு அப்படியே தூங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை விடியும் முன் சுபுஹ் தொழுகை நேரம் வந்தது. ஏதோ ஒரு சப்தம் கேட்டு உடனே கண் விழித்து பார்த்தார். அதோ தூரத்தில் ஒரு கப்பலின் சத்தம். இவர் இருந்த அந்த தீவை நோக்கி அந்த கப்பல் வந்து கொண்டிருந்தது. கப்பலில் வந்த அதிகாரிகளிடம் இவர் கேட்டார், இவ்வளவு நாள் நான் இங்கு தவித்துக் கொண்டிருந்தேன். யாருமே இங்கு வரவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. காரணம், இது மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று அந்த அதிகாரியிடம் கேட்டார். அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், நாங்கள் இரவு நேரத்தில் அப்படியே சென்று கொண்டிருந்தோம். மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலை வானத்தில் பறப்பதை தொலைவில் இருந்து நாங்கள் கண்டோம். யாரோ சமிக்கை செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்து உடனே இந்த பக்கமாக கப்பலை திருப்பினோம் என்று சொன்னார். இரவில் ஜுவாலை விட்டு எரிந்த நெருப்பு அவர் தப்பிக்க ஒரு வழி ஏற்படுத்தியது. எனவே ஒரு கெட்டதிலும் ஒரு நல்லது நடந்தது. எப்பொழுதும் கெட்டது நடக்கிறது என்றால், துன்பம் நடக்கிறது என்றால், நாம் அந்த துன்பத்தையே மிக பெரியதாக பார்க்கின்றோம். இறைவனிடமிருந்து உதவி வராதா என்று நிராசை அடைந்து விடுகின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை வைத்திருப்பான் என்பதையும் நாம் மறந்து விடுகின்றோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு செய்த அறிவுரைகளில் ஒன்று, வஸ்பிர் அலா மா அஸாபக இன் ஸாலிக மின் அஸ்மில் உமூர். என் அருமை மகனே, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள், இதுவே வீரமான செயல் ஆகும் என்று அழகாக அறிவுரை சொன்னார்கள். நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நம் வாழ்க்கையில் கஷ்டமான நிலையாக வந்தால் நாம் நிராசை அடைந்து விடுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவருக்கு அவனே போதுமானவன். சில நேரங்களில் நம்மில் யாராவது ஏதாவது ஒரு பாவம் செய்துவிட்டால் நிராசை அடைந்து விடுகின்றோம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானா, நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேனே, அல்லாஹ் எப்படி என்னை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வின் மீது அவனுடைய கருணையின் மீது நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். உங்கள் பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? யாரும் இல்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர நமக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? ஏனென்றால் அவன்தான் நம்மை படைத்தவன், நம்மை இயக்குபவன், நம்மை மரணிக்கச் செய்து மறுபடியும் எழுப்புபவன். அவனிடத்தில்தான் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே அவனிடத்தில்தான் நாம் மன்னிப்பும் கேட்க முடியும். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று நாம் அவனிடத்தில்தான் கேட்க முடியும். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம். இளமை, புதுமை, இனிமை.
0: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: கதையா தரப்பா
1: கதையா கொக்கோ கதையே இல்ல கதை கட்ட
0: என்ன சொல்ற என்னதான் சொல்ல வர சரி சொல்லு.

Okay. Urban Unity. I'm the one and only one. Style 101. Yes, sir.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இன்றைய பாடல் தொகுப்பு காயத்ரி கண்டம்மா.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

ஜடைக்கு எங்களோடு ஆட்டமாடவா.

0: நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு
0: அது

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா?
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும்னு அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான். பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

வட்டாரத்தில் உள்ள 22 கிணற்று நீரால் அபிஷேகிக்கப்பட்ட மூலவர் சிலை வம்சாரில் எழுந்தருள் இருக்கின்றார் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர். அவன் இன்றி ஓர் அழிவும் அசையாது என்பார்கள். அன்று மலையான் ரயில்வே துறையில் பணியாற்றிய நமது முன்னோர்கள் பக்தியோடு சிவபெருமானை வழிபட்டு வந்திருக்கின்றனர். இன்று 3 கும்பாபிஷேகங்களை கண்டு கோலாலம்பூரில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்கின்றது. ராமாயணத்தில் ராமர் சிவலிங்கத்தை மண்ணால் வடித்து பூஜித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள சிவலிங்கம் போலவே ஆலயத்தில் மூலவர் நமக்கு காட்சி அளிக்கின்றார். அன்று நம் முன்னோர்கள் வணங்கிய மூலவருக்கு இன்றளவும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாலயத்தில் மற்றொரு சிறப்பம்சம், ஒவ்வொரு நாளும் இரவு 9:25 இறைவனுக்கு பள்ளியறை பூஜையும் நடத்தப்படுகின்றது. இவ்வாலயம் முழுக்க இறைவனின் ஓவியங்களும் சிற்பங்களையும் நாம காணலாம். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பொதுச்சேவை ஊழியர்கள் உயர்நெறி, செயல்திறன், துணிச்சல் ஆகிய பண்புகளை கொண்டிருத்தல் அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அம்மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சலும் மக்கள் உட்பட நாட்டின் நலன்களை முதன்மைப்படுத்தும் அர்ப்பணிப்பும் கடப்பாடும் தேவைப்படுவதாக அவர் கோடி காட்டினார். புத்ராஜயாவில் தனது அலுவலகத்தில் பொது நிர்வாகத்தில் பட்டய கல்வியை தொடரும் நிர்வாக அரசு தந்திர சேவை பிடிடி பயிற்சியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு பேசினார். 2026 தேசிய அறக்கட்டளை நிதி KWAN சட்டவரைவு நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்தை பன்முகப்படுத்துவதில் மலேசியாவின் அர்ப்பணிப்பை இது வலியுறுத்துவதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். KWAN 1988 நிறுவப்பட்டது. பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகள் மூலம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் PMKS தொழில் முனைவோர் விரைவாகவும் எளிதாகவும் நிதி உதவியை பெறுவதை உறுதி செய்வதில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு குஸ்கோப் கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக SME தொழில் முனைவோருக்கு உதவ அரசாங்கம் இவ்வாண்டு 60 பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். அமெரிக்காவில் சுமார் 66 உள்ளுக்காட்டு மக்கள் மளிகை பொருள்களின் விலை வாங்கும் சக்திக்கு உட்பட்டு இல்லை என கருத்துரைத்துள்ளனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதல் தொடங்குவதற்கு முன், அதாவது பிப்ரவரியில், 45 உள்ளுக்காட்டினர் மட்டுமே அவ்வாறு தெரிவித்திருந்தனர். இணையம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் 18 வயதிற்கு மேற்பட்ட 2000-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். இந்தியா ஒடிசா மாநிலத்தின் கடற்கரை நகரமான பூரியில் ஜெகநாத் ராத் யாத்ரா கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பக்தர்கள் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்துள்ள 350 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை உள்ளூர் அரசாங்க உறுப்பினர் சஞ்சய் தாஸ் வர்மா உறுதிப்படுத்தியுள்ளார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. பிரான்சும் இங்கிலாந்தும் உலகக்கிண்ண போட்டியில் அவற்றின் பங்கேற்பை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கிவிட்டது. நாளை அதிகாலை மயாமி ஹாட்ரோக் அரங்கில் 3 நிலை வெற்றியாளர் நிர்ணயிக்கும் சுற்று இடம்பெறுகிறது. 2 அணிகளும் அரையிறுதி சுற்றில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இதில் களம் காண்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: நிறம் காலை மணி 6:03 இடம் பெறுவது தீன்சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ய

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: புலிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு படைத்து அவர்களின் மூலம் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹு உருவாக்கினான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் அவர்களை அல்லாஹு கண்ணியப்படுத்தி மலக்குகளிடத்தில் மிக உயர்வாக கௌரவப்படுத்தினான் என்பதை அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைக்க போவதாக மலக்குகளிடம் அறிவித்த பொழுது மலக்குகளும் அல்லாஹ்விடத்திலே சில எதிர்கேள்விகளை கேட்டார்கள். இந்த பூமியில் விஷமத்தனம் குழப்பங்கள் செய்யக்கூடிய இரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டார்கள். மேலும் மலக்குகள் சொன்னார்கள், நாங்களோ உனது புகழை கொண்டு உன்னை துதிக்கின்றோம், மேலும் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று அந்த வானவர்கள் கூறிய பொழுது அல்லாஹு கூறினான், நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளாதவற்றையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் என்று அல்லாஹு கூறி காண்பித்தான். இந்த வசனத்தில் மனித சமுதாயத்தை அல்லாஹு படைக்க போவதாக மலக்குகளிடம் கூறிய பொழுது மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்தார்கள். மலக்குகள் அந்த ஆட்சேபனையை தெரிவிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹு கூறிய பதில், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தவன், வானம் பூமி இவைகளை படைத்து பரிபாலிக்க கூடியவன், அதே போன்று இந்த மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முன்னால் இந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பிறகு எப்படி வாழ்வார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். அதன் காரணமாக அல்லாஹ் மலக்குகளிடம் சொன்னான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம்.

நேர்களே, இந்த வசனத்தின் மூலம் மிக முக்கியமாக மூன்று விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது, மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மதிப்பையும் மலக்குகளிடத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தினான். இரண்டாவது விஷயம், அல்லாஹு தாலா தன்னுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த மனித சமுதாயத்தை படைத்து, இந்த மனித சமுதாயம் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை எப்படி பேணி நடக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு படைத்திருக்கின்றான். மேலும் இந்த மனித சமுதாயம் பூமியில் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு அவர்களை படைத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இந்த அடிப்படையில் தான் மனித சமுதாயத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கின்றான். இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹு படைக்க போவதாக சொன்ன பொழுது மலக்குகள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்குண்டான காரணம், இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹு களிமண்ணால் படைக்க போகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எந்த பொருள் களிமண்ணால் உருவாக்கப்படுகிறதோ, களிமண்ணுடைய என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ, அந்த தன்மைகள் எல்லாம் அந்த பொருளுக்கு வரும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அதாவது களிமண்ணால் நீ மனித சமுதாயத்தை படைக்க போகிறாய், அவர்கள் இந்த பூமியிலே குழப்பம் செய்வதற்கும் இரத்தங்களை ஓட்டுவதற்கும் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட படைப்பையா படைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கேள்வியுடைய யதார்த்த தன்மை, களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அதனுடைய தன்மை இச்சை என்ற அதிக குணம் இருக்கும். அதே போன்று அதிக ஆத்திர உணர்ச்சி என்பது இருக்கும். யாரிடத்தில் இச்சையும் அதிக ஆத்திர உணர்ச்சியும் இருக்குமோ அவர்கள் பூமியில் குழப்பம் செய்வார்கள், இரத்தங்களை ஓட்டுவார்கள், சண்டையிடுவார்கள் என்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட ஆட்சேபனையை மலக்குகள் கேட்டார்கள். இறைவா, நாங்கள் உன்னை துதிக்கிறோம், உன்னை புகழுகிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம், இப்படி நாங்கள் செய்யும் பொழுது குழப்பம் செய்யக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய மனித சமுதாயத்தை படைக்க வேண்டுமா என்று ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய அடிப்படையில் கேட்டார்கள். அதற்கு, நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான்.

0: நேர்களே,
1: வனஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வனு கத்திஸுலக், இறைவனுடைய அந்த புகழை அவர்கள் துதி செய்கிறார்கள், விக்ர் செய்கிறார்கள். அதே போன்று வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை உணர்ந்து அல்லாஹுடைய அந்த பரிசுத்த தன்மையை மலக்குகள் வெளிப்படுத்துகிறார்கள். அது போன்ற ஒரு நல்ல தன்மையை மனித சமுதாயம் எடுத்துக்கொண்டால் இந்த பூமியில் குழப்பங்கள் வருவதற்கும் சண்டைகள் வருவதற்கும் நிச்சயமாக சாத்தியமில்லாமல் போய்விடும். மலக்குகள் சொன்னது போல ஒவ்வொரு மனித சமுதாயமும் தன்னுடைய படைப்பை உணர்ந்து படைத்தவனை நினைத்து அவனை திக்ர் செய்தால் சாந்த குணம் என்பது ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள், ஒரு மனிதர் திக்ர் செய்தால் அவருடைய உள்ளத்திலே நிம்மதி ஏற்படுகிறது, அமைதி ஏற்படுகிறது. அல்லாஹ் அவரை பற்றி புகழ்ந்து மலக்குகளிடம் பேசுகிறான். ஆக நிம்மதியான அமைதியான தன்மை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அழகான முறையில் அல்லாஹுவை திக்ர் செய்தால் அந்த தன்மை ஏற்படுகிறது, சாந்தமான தன்மை ஏற்படுகிறது. காம உணர்ச்சிகள், ஆத்திர உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறது. அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்தில் நம்மை சிறந்தவர்களாக, நம்மால் யாரும் பாதிக்கப்படாத அளவிற்கு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் சிறப்பானவர்களாக, நல்லவர்களாக வாழ வைக்க

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம், இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு தெய்வீகன் த்ரேசாவோடு. இன்றைய வெள்ளிக்கிழமையை இனிதே தொடங்க நீங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க. வணக்கம் த்ரேசா.
1: வணக்கம் தெய்வீகன். வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு உற்சாகம் வரும் இல்லையா, வார இறுதி நாள். ஆனா இன்னைக்கு முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும். அதனால இந்த நாள் நம்பிக்கையோட நம்ம ஆரம்பிச்சோம், நம்பிக்கையோடய முடிக்கலாம்.
0: வெனிசுவேலால வந்து நிலநடுக்கம் நடந்தது இல்லையா, அப்போ அங்க இருந்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு ஒரு குட்டி நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில யாரெல்லாம் நலம் பெற்று வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அங்க வந்து பாதுகாவலராக பணியாற்றக்கூடிய ஹெனன் கிரில் அப்படின்ற எட்டு நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறார். 29 அடி ஆழத்துல அவர் சிக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கிருந்து மீட்கப்பட்ட உடனே ஹெனன் கிட்ட வந்து அவர் குணமடைந்த பிறகு கேட்டிருக்காங்க, என்ன உங்களை இவ்வளவு நாள் அப்படி பிடித்து வைத்திருந்தது, அந்த ஆழத்திலிருந்து உங்களை தூக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுனது. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எனக்கு உணவோ எதுவுமே எண்ணத்துல இல்லை, சின்ன நம்பிக்கை மட்டும் இருந்தது எப்படியாவது நான் காப்பாற்றப்படுவேன். அந்த மாதிரி த்ரேசா சில மணி நேரங்கள் கழித்து 2 குழந்தைகளை வந்து மீட்டெடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. சில நேரத்துல நம்மளுக்கு இப்படி அப்படி இருக்கதான் செய்யும். ஆனா அங்கிருந்து எந்த நல்லத பயனான செய்தியை நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்றது நம்ம கைகள்ல தான் இருக்கு.
1: ஆக இந்த குட்டி கதையோட இன்றைய நாள்ல நீங்க எடுத்து வைக்கிற சின்ன அடியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த நம்பிக்கையை மட்டும் மனசுல விதைச்சு பாருங்க. அடுத்த நொடி உங்களுக்கு தான்
0: இந்த நம்பிக்கை. இன்றைய நாளை ரொம்ப சிறப்பா கொண்டுட்டு போகட்டும். நம்ம வந்து சிறப்பான ஒரு மாதத்திற்குள் நுழைகின்றோம். ஆடி மாதம் இன்று தொடங்குகின்றது. அதுவும் ஆடி வந்து வெள்ளி அதுவுமா தொடங்குகின்றது. திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆடி திங்கள் முதலாம் நாள் 2026 ஜூலை 17 வெள்ளிக்கிழமை இன்று அம்மன் போற்றி பாடலோடு வணக்கம் இந்நிலை இனிதே தொடங்குவோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு டம்பெல் புல் ஓவர் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க, முதல்ல ஒரு பெஞ்சில் வந்து படுத்துட்டு, இப்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டம்பெல் இருந்தா போதும். ஒரு டம்பெல்ல வந்து ரெண்டு கைகளையும் பிடிச்சு செஸ்ஸுக்கு மேல நேரா தூக்கி எல்போவை மடக்கி தலைக்கு பின்னாடி கொண்டு வரணும். பின்னாடி இருந்து திரும்பவும் மறுபடியும் பழைய நிலைக்கு நீங்க கொண்டு வரணும். இந்த டம்பெல் ஒர்க் அவுட் வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு நீங்க 15-20 ரெப்ஸ் வரைக்கும் செய்யலாம். ஆனா செஸ் வந்து நீங்க கையை கீழே இறக்கும் போது கண்டிப்பா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும். அப்ப ஸ்ட்ரெச் பண்ணும் போதுதான் அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வொர்க் அவுட் வந்து 4 செட் நீங்க செய்யுங்க. இந்த வொர்க் அவுட் வந்து நீங்க செய்யும் போது உங்களோட முதுகு தண்டையும் வந்து பலப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உறுதுணையா இருக்கும். அடுத்த வாரம் பேக் வொர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம்.

0: அனைத்துக்கும் மேலாக மக்கள் தேசத்திற்கும் முன்னுரிமை, அதாவது பொது சேவையில் உயர்நெறியும் திறனும் அவசியம் என்பதை அரசு பணியாளர்களுக்கு பிரதமர் சொல்லியிருக்கிறார்.
1: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, இவ்வாண்டு ஆகஸ்ட் 1st பிளஸ் நிறுவனம் தன்னுடைய ஜஸ் கோ தளத்தை அனைத்து டோல் சாவடிகளுக்கும் விரிவுபடுத்துகின்றது என்று அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கின்றது.
0: இந்த பக்கமாக காலையிலே நம்பிக்கையை பத்தி பேசியிருந்தோம் தேவிகே, நம்பிக்கையோட இவங்க சாதனை படைச்சிருக்காங்க. 72 மணி நேரத்துல 5 நோயாளிகளுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நம்ம சிலாயாங் மருத்துவமனையில் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த அந்த பணியாளர்களுக்குமே வாழ்த்து.
1: சரிங்க, இப்போ இதையடுத்து இன்னைக்கு காட்பந்து போட்டியுடைய அடுத்த கட்டம் எல்லாம் நடக்கல ஒண்ணும். இதோட ஞாயிற்றுக்கிழமை தான் 3-4 இடத்துக்கான போட்டி நடக்க போகுது. இப்போ நீங்க கூப்பிட வேண்டிய ஒன்று, சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும், சாப்பாடு வந்து பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேருக்கு பகிர்ந்து உண்ண முடியும், ஆனா ஒருத்தவங்களுடைய தட்டுல இருந்து எடுத்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றது அறவே பிடிக்காது. அது ஏன்னு தெரியாது.
0: சில நிகழ்வுகள்ல நம்ம பாக்கலாம், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு யாராவது எடுத்துட்டு போயிருக்க உங்க முகம் அப்படியே மாறிடும்.
1: ஆமா, கொஞ்சம் நான் சாப்பிட்டு பாக்குறேன், நீ இது ஆர்டர் பண்ணிருக்கேன், நான் சாப்பிட்டு பாக்குறேன்
0: அப்படின்னு கேட்டுட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, பாசம் உரிமைன்றதை உடனே எடுத்துருவோம்.
1: இது எப்படின்னா, கேட்டுட்டா கூட நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது, ஆனா சில பேர் பட்டுன்னு சொல்லிடுவாங்க, இல்ல எடுக்காதீங்க எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிறது அவங்களுக்கு பெருசா பிடிக்காது. ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணமா இருக்கலாம், என்னோட சாப்பாடுல கை வச்சு எடுக்கிறது, இல்ல கரண்டிலே எடுத்தாலும் அதை எடுக்காதீங்க, உங்களுக்கு வேணா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதுல எந்த ரகம், அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இன்றைக்கு நம்ம
0: அழைத்து சொல்லுங்க, 3-2-8-2-5-7-3-3-4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நீங்க உணவை பகிர்ந்து சாப்பிடுங்க, இல்லைங்க என் தட்டுல கையே வைக்காதீங்கன்னு.
1: இட்லி கடை படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, தனுஷ் ஆர்ஜி அறிவு பாடுறாங்க, தொடர்ந்து இணைந்திருங்க.

காலையிலே கதை பேசலாம். ஒரு நடுத்தர குடும்பம். அந்த வீட்டில் அப்பா, அம்மா, மகன் என்று மூன்று பேர் வாழ்ந்து வந்தார்கள். மூன்று பேரும் நல்ல வேலையில் இருந்தார்கள். பணத்திற்கு பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை. அது கைபேசி இல்லாத வீட்டு தொலைபேசி பயன்படுத்திய காலம். ஒரு மாதம் அந்த வீட்டின் தொலைபேசி கட்டணம் வழக்கத்தை விட மிகவும் அதிகமாக வந்தது. அதை பார்த்து அப்பா அம்மாவிடம் சொன்னார், நான் என் நண்பர்களிடமும் உறவினரிடமும் பேச வேண்டுமானால் அலுவலக தொலைபேசியில் தான் பேசுவேன். நீ தான் வீட்டு தொலைபேசியை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாய். உடனே அம்மா சொன்னாங்க, நானும் வீட்டு தொலைபேசியில் பேசுவதில்லை. எனக்கு தேவையான அழைப்புகளை அலுவலகத்திலே முடித்துவிட்டு வருவேன். உங்கள் மகன் தான் அதிகமாக பேசியிருப்பான். அப்போது மகனும் சொன்னான், அம்மா, நானும் என் வேலை செய்யும் இடத்திலேயே பேசுவேன். வீட்டுக்கு வருவது அவசியமான அழைப்புகள் மட்டும்தான். மூன்று பேரும், அப்படியானால் இந்த கட்டணம் எப்படி இவ்வளவு அதிகமாக வந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். உடனே அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணை பார்த்து குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை கேட்ட அவள் அமைதியாக சொன்னாள், என்னை ஏன் குறை சொல்கிறீர்கள்? நானும் உங்களைப் போலதான். என் நண்பர்களிடமும் உறவினரிடமும் பேச வேண்டுமானால் நான் வேலை செய்யும் வீட்டில் இருக்கும் தொலைபேசியில் இருந்துதான் பேசுவேன். அதை கேட்ட மூன்று பேருக்கும் பேச வார்த்தையே இல்லை. அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அமைதியாக நின்றார்கள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பிறரை குறை சொல்வதற்கு முன் நம்மை நாம் ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் குறை சொல்லும் தவறை நாமும் செய்து கொண்டிருப்போம். நாம் மற்றவரிடம் எதிர்பார்ப்பதை முதலில் நாம் செயலில் காட்ட வேண்டும். இன்று முதல் பிறரை குறை சொல்வதற்கு முன் ஒரு நிமிடம் யோசியுங்கள். நாம் இந்த உலகத்துக்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே பல மடங்கு நம்மிடம் திரும்பி வரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.

0: அவர்கள் பாடிய பாடல் சிந்து நதியின் இசை. வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம் என்ன கேள்வினா,
1: உங்களுடைய உணவை நீங்க பகிர்ந்தளித்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டோம்.
0: ஆமா, நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். தொடர்ந்து அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க லோகநாதன், பகிர்ந்துக்குவீங்களா பகிர்ந்து கொள்ள மாட்டீங்களா?
2: பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய வழக்கம் ஆயிடுச்சு. நாங்க 10 பேர் 20 பேர் போனாலும் ஒரு கரையில் சாப்பிடலாம் சரி, வீட்டுல சாப்பிடலாம் சரி, எல்லா சட்டில உள்ளது எல்லாருக்கும் கூட்டி கொடுத்துருவோம்.
0: நீங்க எல்லாம் வீட்டுல உள்ளவங்க தான்
2: இல்ல, வெளியே இருந்தாலும் கூட இந்த உறவுக்காரங்க சரி எல்லாரும் வந்தா உட்கார்ந்தாலும் அது அப்படியே பழகிருச்சு எல்லாருக்கும்.
0: நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, டக்குன்னு நான் கரண்டி எடுத்து நான் கொஞ்சம் பாக்குறேன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா சாப்பாடு பாக்க, நல்லா இருக்கே அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல?
2: பிரச்சனையே இல்லை, நாங்களே ஊட்டி விட்டுருவோம், நல்லா இருக்கு சாப்பாடு. அண்டா வாங்க, வாய் ஒரு வட்டு ஊட்டி விட்டுக்குவோம்.
1: நீங்க சொல்றத கேக்குறப்ப தேவிக்கு என்ன பாடல் நினைக்கு வருது, இந்த முத்துக்கு முத்தாகன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிராமத்துல ஒண்ணா அமர்ந்து. அப்படியா?
2: எனக்குடி அப்படிதான், உறவுக்காரங்க அண்ணன் அண்ணி இருந்தா கூட சரி, அண்ணி பிள்ளைங்க சரி, இந்த ஆறு இருந்தாலும் நம்ம உறவுல வந்து எல்லாரும் உட்கார்ந்தாங்கன்னா எல்லாத்தையும் எல்லாம்
0: சொல்லுங்க. மகேஷ்,
3: பகவத்கீதா ஆல்வேஸ் ஸ்டேட்ஸ் யூ மஸ்ட் ஷேர் த ஃபுட். ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுக்கு முன்ன ரெண்டு பேருக்காவது நீங்க யாருக்காச்சும் சாப்பாடு கொடுத்துடணும்.
0: சரி, சாப்பாடு கொடுக்கிறது சரி,
1: ஆனா உங்க தட்டுல இருந்து எடுக்கிறாங்க அது அனுமதிப்பீங்களா?
3: ஐ ஃபீல் இட்ஸ் எ பிளெஸிங். வேணும் மயிரத்துக்கு எதுனா ஜஸ்ட் அ ஃபுட் ஒன்லி. எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க, பிளெஸிங் இஸ் நாட் வாட் யூ ரிசீவ். மத்தவங்களுக்கு நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உண்மையிலே கடவுள் கிட்ட கிடைக்கிற ஆசீர்வாதம்.
0: யோசிக்க வச்சுட்டீங்க, இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளாதவங்க எல்லாம் ரொம்ப நன்றிங்க. அடுத்தபடியாக நமக்கு வந்து ஒரு குரல் பதிவு வந்திருக்கிறது. அதுல என்ன கதை அப்படின்றத கேட்கலாம். என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுக்கு அது முடியுமா இல்லையா அப்படின்ற அந்த குரல் பதிவை இப்ப நம்ம கேட்டுடலாம். தொடர்ந்து வாங்க பேசுவோம். உணவுகளை நீங்க பகிர்ந்துக்குவீங்களா இல்லையா அப்படின்றதுதான் இன்றைக்கு நம்முடைய கேள்வி.
4: வணக்கம், என்னோட பேர் வந்து கிஷன். எனக்கு எப்படின்னா ஃபேமிலியோட போய் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாறி மாறி ஷேர் பண்ணி சாப்பிட்டா, பிளேட்ஸ்ல வந்து சர்வ் பண்ணிக்கிறதா சரி, நான் வந்து மத்தவங்க பிளேட்ல சர்வ் பண்றதா சரி, அது வந்து ஒரு ஃபேமிலியோட பாண்டிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுவே வந்து இப்போ நான் வந்து தனித்தனியா ஒரு மீல் ஆர்டர் பண்ணனும், அப்போ ஃபேமிலி போய் தனித்தனியா ஒரு மீல் ஆர்டர் பண்ணா ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி, என்னோட மங்கிலிருந்து ஏன் தெரியல அந்த சாப்பாடு எடுத்தாலே எனக்கு வந்து சரியான பண்ணாங்க. அது அது இப்ப எனக்கு சொல்றதுக்கு கூட ஒரு மாதிரி ரூடா இருக்கு. இது வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கம் தான் நான் பாக்குறேன், பட் இருந்தாலும் எனக்கு அது நேச்சுரலி அது வந்து இரிட்டேட் ஆயிருவேன். நான் ஏன் தெரியல, நான் வந்து ஒரு பசியோட வருவேன், ஒரு மீல் ஆர்டர் பண்ணுவேன், அது வந்து பசியோட சாப்பிடணும்னு இருப்பேன், ஆனா அது வந்து பாதி வந்து ஒரு அது மங்கு வந்து ஒரு ரோ சுத்திட்டு வந்தானு ஒரு வரலாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல பாதி தான் இருக்கும். சோ எனக்கு வந்து ஒருமே டிசப்பாயிண்ட் ஆகும், பசியோட வரும் பாதி சாப்பாடு முடிச்சு எல்லாரும் எடுத்துன்னு. ஏன்னா அது என்ன இருந்தாலும் என்னோட மீல் இல்ல அது.

0: உயர்நெறி செயல்திறன் துணிச்சல் பொதுச்சேவை பணியாளர்களின் தாரக மந்திரம். பாதுகாப்பான பள்ளிச்சூழலுக்கு வியூக அணுகுமுறையும் அர்ப்பணிப்பும் தேவை, கல்வி அமைச்சர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பொங்குழலி வீரன். பொதுச்சேவை ஊழியர்கள் உயர்நெறி செயல்திறன் துணிச்சல் ஆகிய பண்புகளை கொண்டிருத்தல் அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சலும் மக்கள் உட்பட நாட்டின் நலன்களை முதன்மைப்படுத்தும் அர்ப்பணிப்பும் கடப்பாடும் தேவைப்படுவதை அவர் கோடி காட்டினார். வளமான மலேசியாவிற்கு நம்பகமான கொள்கை பிடிப்புள்ள நல் ஆளுகையை நிலைநிறுத்தக்கூடிய தலைமைத்துவமும் பொதுச்சேவையும் அடிப்படை என்பதை பிரதமர் நினைவூட்டினார். இந்த முதன்மை கூறுகளே நாட்டின் எதிர்காலத்தை நன்முறையில் வடிவமைக்க வித்திடும் என்பதை நேற்று புத்ராஜயாவில் தனது அலுவலகத்தில் பொது நிர்வாகத்தில் பட்டய கல்வியை தொடரும் நிர்வாக அரச தந்திர சேவை பிடிடி பயிற்சியாளர்களை சந்தித்த போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். இலக்கவியல் உலகின் சவால்களை எதிர்கொள்வதில் ஊடகத்துறை துல்லியமான நேர்மையான உயர்நெறி சார்ந்த ஊடக கொள்கைகளை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் வலியுறுத்தினார். விரைவாக மாறிவரும் உலகில் முறையாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பரவலாக பகிரப்படும் சூழல் வலுத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இலக்கவியல் தொழில்நுட்ப மேம்பாடு, குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு AI மூலம் படங்கள் ஒலிப்பதிவுகள் காணொளிகள் மிகவும் எளிதாக உருமாற்றப்படுவதால் எது உண்மை எது பொய் என்ற குழப்பம் தலை தூக்கியுள்ளது. இத்தகைய சூழலை கையாள ஊடகத்தார் பொறுப்பான உயர்நெறி பண்புகளை கடைபிடிக்க வேண்டுமென டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா கேட்டுக்கொண்டார். 2026 தேசிய அறக்கட்டளை நிதி KWAN சட்டவரைவு நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்தை பன்முகப்படுத்துவதில் மலேசியாவின் அர்ப்பணிப்பை இது வலியுறுத்துவதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். நாட்டின் இயற்கை வளம் எண்ணெய் எரிவாயுவை மட்டும் சார்ந்தது அல்ல, மேலும் இந்நிதி ஒரு கழகத்தை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது என்பதை இந்த சட்டவரைவு நினைவுறுத்துகிறது. KWAN சட்டவரைவு நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நிலையான நிதி வரவுகள் உள்ளிட்ட முறையான நிதி பங்கீடுகள் மற்றும் தெளிவான பொறுப்பான நிர்வாக முறை ஆகியவற்றை உறுதி செய்வதன் மூலம் நிதி தொடர்பிலான அடிப்படை சட்டத்தை வலுப்படுத்த இயலும் என்றார் அவர். KWAN 1988 நிறுவப்பட்டது. பள்ளியில் பாதுகாப்பு தொடர்பில் சிக்கல்கள் அதிகரித்து வருவதை அடுத்து பாதுகாப்பான பள்ளிச்சூழலை உருவாக்க கல்வி அமைச்சு கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. இவ்வேளை அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்புடனும் வியூக அணுகுமுறையுடனும் செயல்பட வேண்டுமென கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே வலியுறுத்தியுள்ளார். பள்ளியில் உள்ள மாணவர்கள் எப்போதும் பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை மக்களிடையே விதைப்பதே அமைச்சின் முதன்மை இலக்கு என்றார் அவர். அதேவேளை பிள்ளைகளின் உடல் உல பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் எந்த விவகாரத்திலும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என அவர் திட்டவட்டமாக கூறினார். பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகள் மூலம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் PMKS தொழில் முனைவோர் விரைவாகவும் எளிதாகவும் நிதி உதவியை பெறுவதை உறுதி செய்வதில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு குஸ்கோப் கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக SME தொழில் முனைவோர் வளர்ச்சியடையவும் பன்னாட்டு அளவில் போட்டித்தன்மையை வலுப்படுத்தவும் அவர்களுக்கு உதவ அரசாங்கம் இவ்வாண்டு 60 பில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில் தொழில் முனைவோருக்கான நிதியை அங்கீகரிக்க அமைச்சு நிதி அமைச்சுடன் அணுக்கமான ஒத்துழைப்பு மேற்கொண்டுள்ளதை ஸ்டீவன் சிம் எடுத்துரைத்தார். ஈராயிரத்தி 2026 மலேசிய பன்னாட்டு உணவு வர்த்தக கண்காட்சி MIFBA முன்னிட்டு கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம் ஃபாமா 500,000 ரிங்கிட் மதிப்பிலான விற்பனையை இலக்காக கொண்டுள்ளது. ஒப்பந்த விவசாய திட்டத்தின் கீழ் 10 தொழில் முனைவோர் நிறுவனங்கள் மூலம் இந்த இலக்கை எட்ட முடியும் என அது எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளது. பன்னாட்டு பயனீட்டாளர்களுடனான வணிக பேச்சுக்கள் மூலம் புதிய ஏற்றுமதி சந்தை வாய்ப்புகள் திறக்கப்படும் என ஃபாமா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பன்னாட்டு வர்த்தக கண்காட்சியில் பங்கேற்பது உள்ளூர் வேளாண் உணவு தொழில் முனைவோருக்கான சந்தை அணுகலை விரிவுபடுத்த வழிவகுக்கும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: இந்தியா ஒடிசா மாநிலத்தின் கடற்கரை நகரமான பூரியில் ஜெகந்நாத் ராத் யாத்ரா கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இரு பக்தர்கள் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்துள்ள 350 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை உள்ளூர் அரசாங்க உறுப்பினர் சஞ்சய் தாஸ் பர்மா உறுதிப்படுத்தியுள்ளார். ஜெகநாதர், பலபத்ரர், தேவி சுபத்ரா ஆகியோரின் புனித தேர்களை இழுப்பதை காண்பதற்காக ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு செல்வர். பூரியில் நடைபெறும் இந்த பண்டிகை இதுபோன்ற விபத்துகள் நிகழ்வது ஒரு வழக்கமாக உள்ளது. கடந்த ஆண்டும் கூட்ட நெரிசலால் உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் பலர் காயமடைந்தனர். ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்கா அது விரிவுபடுத்தப்படக்கூடும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதற்கு முந்தைய ராணுவ அணுகுமுறையால் தெஹ்ரானின் இணக்கத்தை பெறுவதை தவறிய நிலையில் இம்முறை அது வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் குறைவாகவே உள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் கட்டுப்பாட்டை உடைத்து தன் வசப்படுத்திக் கொள்வதில் டிரம்ப் முனைப்பு காட்டியுள்ளார். இருதரப்பும் முழுமையாக போரை தொடர்வதை நிராகரித்திருந்தாலும் அச்சுறுத்தும் செயல்கள் இந்த நெருக்கடியிலிருந்து விரைவில் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை குறைத்துள்ளன. அமெரிக்காவில் சுமார் 66 விழுக்காட்டு மக்கள் மளிகை பொருள்களின் விலை வாங்கும் சக்திக்கு உட்பட்டு இல்லை என கருத்துரைத்துள்ளனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதல் தொடங்குவதற்கு முன் பிப்ரவரியில் 45 விழுக்காட்டினர் மட்டுமே அவ்வாறு தெரிவித்திருந்தனர். மேலும் 54 விழுக்காட்டினர் பொருள் விலை இன்னும் வாங்கும் சக்திக்கு உட்பட்டு உள்ளதாக கூறியிருந்ததாக த வாஷிங்டன் போஸ்டும் இப்சோஸும் குறிப்பிட்டுள்ளன. எனினும் இந்த அண்மை ஆய்வில் அது 33 விழுக்காட்டிற்கு சரிந்துள்ளது. இணையம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் 18 வயதிற்கு மேற்பட்ட 1000-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். பிரேசில் அணி வென்ற அதன் முதல் உலகக்கிண்ண இறுதியாட்டத்தில் கார்பந்து சகாப்தம் பேலே அணிந்திருந்த ஜெர்சி அமெரிக்காவில் நடைபெற்ற ஏலத்தில் 4.9 மில்லியன் டாலருக்கு விற்பனையானது. தி கிங் எனப்படும் பிரேசில் தாக்குதல் ஆட்டக்காரர் பேலே தமது 17வது வயதில் இந்த இறுதிச் சுற்றில் பங்கேற்று தமது அணிக்காக 2 கோல்களை புகுத்தினார். இதில் பிரேசில் உபசரணை நாடு ஸ்வீடனை 5-2 என்ற கோல்களில் வென்றது. நியூயார்க் சோத்பெகில் உள்ள ஏல நிறுவனத்தில் பெயர் வெளியிட விரும்பாத நபர் மற்ற 4 ஏலத்தாரர்களை பின்னுக்கு தள்ளி தி ப்ளூஸின் ஜெர்சியை வாங்கியுள்ளார். ஏலத்தில் உயர் விலையில் விற்கப்பட்ட 2வது ஜெர்சியாக அது உள்ளது. அர்ஜென்டினா நட்சத்திரம் மரடோனாவின் ஜெர்சி 9.3 மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து. பிரான்சும் இங்கிலாந்தும் உலகக்கிண்ண போட்டியில் அவற்றின் பங்கேற்பை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கிவிட்டது. நாளை அதிகாலை மயாமி ஹார்ட்ரோக் அரங்கில் 3 நிலை வெற்றியாளரை நிர்ணயிக்கும் சுற்று இடம்பெறுகிறது. இரு அணிகளும் அரையிறுதி சுற்றில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இதில் களம் காண்கின்றன. முன்னதாக பிரான்ஸ் ஸ்பெயினிடம் சுழியத்திற்கு 2-2 தோல்வியுற்ற வேளை இங்கிலாந்து அர்ஜென்டினாவிடம் 1-2 வெற்றியை நழுவவிட்டது. லெஸ் புளூஸை கடந்த 14 ஆண்டுகளாக நிர்வகித்த டிடியர் டெஷம்பின் பிரான்ஸ் தலைமை பயிற்றுநர் காலமும் நிறைவடைகிறது. இந்த ஆட்டத்தில் தங்க காலனிக்கான வேட்கை தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிலியன் எம்பாப்பே லயனல் மெஸ்ஸிக்கு இணையாக 8 கோல்களை புகுத்தி ஒரே நிலையில் உள்ளார். உயர்நெறி, செயல்திறன், துணிச்சல் பொதுச்சேவை பணியாளர்களின் தாரக மந்திரம். பாதுகாப்பான பள்ளி சூழலுக்கு வியூக அணுகுமுறையும் அர்ப்பணிப்பும் தேவை. கல்வி அமைச்சு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2014 ஆண்டு இன்றைய நாளில் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய துயரம் நிகழ்ந்தது. மலேசிய விமான நிறுவனம் MAS போயிங் ரக MH17 பயணிகள் விமானம் ரஷ்ய எல்லைக்கு அருகில் உள்ள யுக்ரைனின் டொனேஸ்கில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஆம்ஸ்டர்டமில் இருந்து கொலலும்பூரை நோக்கி புறப்பட்ட அந்த விமானத்தில் 15 பணியாளர் உள்ளிட்ட 298 பேர் இருந்தனர். அவர்களுள் 2 குழந்தைகள் உட்பட 43 பேர் மலேசியர்கள். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட BUK வகை தரை வான்வழி ஏவுகணையை பயன்படுத்தி பிரிவினைவாத கும்பல் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக விசாரணைகளில் தெரியவந்தது. யுக்ரைனின் தமாக் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்ட தகவலின்படி 7:30 மணி அளவில் MH17 உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு பின்னர் 2020 March 9 MH17 வழக்கு நெதர்லாந்து ஸ்கைபோல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2021 June 7 நாள் முழுமையான விசாரணை தொடங்கியது. 2025 May 13 பன்னாட்டு பொது விமான போக்குவரத்து அமைப்பு ICAO MH17 மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு ரஷ்யாவே பொறுப்பு என்று முடிவு செய்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: யுக்திகள் திட்டம் எல்லாம் தீட்டி வச்சிருக்கீங்க.
1: இதுல என்னன்னா, அது அவங்க அணி வந்து இப்ப இறுதி சுற்றுக்கு போகுது அப்படின்னா அவங்களால எப்படி விடுமுறை எடுக்காம வேலை செய்ய முடியும்?
0: இதெல்லாம் அவங்க திட்டம் போட்டிருப்பாங்க. அந்த அட்டவணை வெளியானுச்சு இல்லையா, அப்பவே என்னென்னமோ யுக்தி எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. சில நிறுவனங்கள்ல வந்து வீட்டுல இருந்து வேலை செய்யக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது வந்து ஒரு தீபாவளி மாதிரி வச்சுக்கோங்களேன். சில பேரு எனக்கு தெரிஞ்சு விடுமுறை எடுக்கணும், எம்சி எடுக்கணும், இப்படி எல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இதுல நீங்க எந்த ரகம், எந்த யுக்தியோட இருக்கீங்க? வர திங்கக்கிழமை நானு விளையாட்டை பார்த்துட்டு எப்படி வேலைக்கு போறது அப்படின்றதுக்கு என்ன திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க? இதுல
1: என்னன்னா, எல்லாம் ரகசியமா வைத்திருப்பாங்க. இப்படியா பகிரங்கமா சொல்றது, இதை எப்படி வேற அழைச்சு சொல்றதுன்னு அவங்க யோசிக்கலாம். சரி பரவாயில்ல, விடுங்க, உங்க பேர் எல்லாம் சொல்ல வேணாம், என்ன திட்டம் மட்டும் எங்க கிட்ட அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு
0: இறுதி ஆட்டம் விடிய காலையில 3 மணிக்கு முடியறதுக்கு 5-6000 கொண்டாட்டம் எல்லாம் முடியறதுக்கு. அதுக்கப்புறம் எப்படி வேலைக்கு போறது, என்ன பண்றது, என்ன பண்ண போறீங்க? வாத்தி ரைடு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இது வணக்கம் மின்னல்.

மூக்குத்தியம்மன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். ஆடி மாதத்தின் முதல் நாள் இன்று, முதல் நாளே வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறது. மங்களகரமா எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி காலை பொழுதை ரொம்ப மகிழ்ச்சியாக தொடங்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன மாதிரியான

0: செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கவியல் டிஜிட்டல் பயிற்றுநர் ஜே கண்ணன்.
1: அனைவருக்கும் வணக்கம். யாரெல்லாம் சாட் ஜிபிடி பிளஸ் பயன்படுத்துறீங்களோ ஒரு நல்ல ஒரு செய்தி, நீங்க சாட் ஜிபிடி பிளஸ் நீங்க உங்களோட கேலண்டர், கூகுள் டிரைவ், ஜிமெயில் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுல வந்து அந்த நீங்க செட்டிங் போனீங்கன்னா அங்க கனெக்டர்ஸ் இருக்கு. அந்த கனெக்டர்ஸ்ல போயிட்டு இந்த அப்ளிகேஷன், மூணு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய இருக்கு, இப்ப இது மூணு மட்டும் பேசுவோம். இப்ப நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க சாட் ஜிபிடியில இருந்துகிட்டு நீங்க யாருக்காவது இமெயில் அனுப்பணும்னா நீங்க அதுகிட்ட சாட் ஜிபிடி சொன்னா போதும், இந்த மாதிரி சாட் ஜிபிடி எனக்கு இந்த இவருக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பணும், இதுதான் ஒரு இமெயில் ஐடி, இந்த சப்ஜெக்ட் இது போடு, விவரத்தை வந்து இப்படி போட்டுரு அப்படின்னாக்கா அது அழகா அந்த அந்த இமெயில கம்போஸ் பண்ணி உங்க சார்பில் அதை அனுப்பி விட்டுரும். ஸோ நீங்க இங்க சாட் ஜிபிடியில இருந்துகிட்டே ஒரு இமெயில் அனுப்பிடலாம். சாட் ஜிபிடியில இருந்துகிட்டே உங்களுக்கு என்னெல்லாம் இமெயில் வருதுன்னு செக் பண்ணிடலாம். சாட் ஜிபிடியில இருந்துகிட்டே எந்தெந்த இமெயிலுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சின்னு சொல்றது. அடுத்தது உங்களோட கேலண்டர் மேனேஜ்மெண்ட். ஏதோ ஒரு கல்யாணம் வருது, பத்திரிகை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு இதை எனக்கு கேலண்டர்ல அப்டேட் பண்ணுனா அப்டேட் பண்ணிடும். என்னெல்லாம் நடக்குதோ அந்த கோல் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும், எஃபிஷியன்டா இருக்கணும்னு சொன்னாக்கா எதுவும் மிஸ் பண்ணாம நீங்க எல்லாத்தையுமே இந்த கூகுள் கேலண்டருக்குல நீங்க அப்டேட் பண்ணிடுவீங்க. அப்ப நீங்க இங்க இருந்துகிட்டே சொல்லிடலாம், சாட் ஜிபிடி என்னுடைய செய்தி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: கார்த்திக் மகத்தை பாடி இருந்த பாடல் அது. வெள்ளிக்கிழமை எதுவா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா,
1: உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி இறுதி சுற்று வரப்போது திங்கட்கிழமை. சனி ஞாயிறா இருந்தா பரவாயில்ல, திங்கட்கிழமை அப்படின்னா வேலைக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்போ இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சதானே தெய்வீக.
0: 20-30 பீஃபா சொல்லிருவோம் சார், நீங்க திங்கட்கிழமை வைக்காதீங்க, வார இறுதி நாள்ல நீங்க கொஞ்சம் இலகுவா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் வந்திருக்கிறாங்க. எப்படி சக்தி, என்ன சக்தியோட திங்கட்கிழமை வேலைக்கு போக போறீங்க?
2: இப்போ வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிபரேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு
1: முன்னேற்பாடு இல்ல, திருச்சி வேலை தானே. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க சக்தி.
2: எனக்கு என்னோட வந்து பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க.
1: அர்ஜென்டினாவா?
0: சொல்ல போறீங்க சரி முடியும் விடிய காலையில எழுந்திருச்சு பாக்க
2: விடுறோன்னு
1: அந்த சண்டே என்னமா இப்படி பண்றீங்களேமா?
0: சரி சக்தி, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நீங்க எப்படி?
2: நிறைவு
0: செய்வோம். ஆனாலும் எனக்கு சந்தேகம், ஸ்பெயின்
1: பாத்தீங்கன்னா
0: ஸ்பெயினும் பலமா தான் வராங்க.
2: கண்டிப்பா மோதல் வந்தாச்சு, பாக்கலாம்.
0: திங்கட்கிழமை பேசுவோம், நீங்க கூப்பிடுங்க.

0: மடானி உங்களுக்காக
1: டீசல் வாகனம் வைத்திருக்கும் மலேசியர்கள் புடி டீசல் திட்டத்தின் மூலம் கூடுதலாக 100 லிட்டர் வரையிலான டீசலை 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு பெற விண்ணப்பம் செய்யலாம். மேல் விவரங்களுக்கு புடி madani.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01907 29 7 2 9 1 9.
3: நாவில் ருசி உறிவிடச் செய்திடும்
4: தரம்
3: என்றென்றும் தரம் இங்கு நிரந்தரம்
4: மனம்
3: மனதை இங்கு உணவுக்கு கொண்டு செல்லும்
4: விலை
3: நியாயமான விலையில் கிடைத்திடும்.
5: உலகில் உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு உங்கள் வாழ்வு செய்யும்.
6: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
7: என்ன கேக்குறாங்க?
6: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
7: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
6: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
7: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
6: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னலபம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: போக்குவரத்து தகவல்.
3: பின்னங்க பாலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், விபத்து ஒன்று பதிவாகி இருக்கின்றது இன்றைக்கு காலையிலே. அதனால நெரிசல் ஏற்பட்டிருக்கு பிராயில் இருந்து ஐலண்ட் செல்லக்கூடிய பாதையில்.
1: சரி, இந்த பக்கமா சுங்கை பசி டோல் சாவடியிலிருந்து புசர் பண்டார் நோக்கி செல்லும் பாதையில வந்து வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல்.
3: ட்ரெயிலர் ஒன்று பழுதடைந்திருக்கிறது ஷா ஆலாம்ல இருந்து சிபிஎல் செல்லக்கூடிய பாதை. இது வந்து 4.2 கிலோமீட்டர் இலி நெடுஞ்சாலையிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல்.
1: சரி, ரவாங்ல இருந்து சுங்கை உள்ள நோக்கி செல்லும் பாதையிலும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் அங்கேயும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்க
3: கேளுக்கு வரக்கூடிய இருவழி பாதைகளிலும் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119.
1: வார இறுதி நாள்லாம் ஏதாவது நிகழ்ச்சிக்கு இல்ல எங்க போனாலும் எல்லாம் காட்பந்த பற்றி தான் பேச போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில வந்துட்டு அரை இறுதி ஆட்டம் முடிஞ்சிருச்சு இல்லையா? மூன்றாவது நான்காவது இடம் யாருக்கு வரப்போகுது அப்படின்ற ஆட்டம் காத்துட்டு இருக்கு. இங்கிலாந்தும் பிரான்சும் இந்த ஆட்டத்துல களம் இறங்குறாங்க.
2: ஆமா, 3-4 பிறகு 2-1 சொல்லி இந்த ஆண்டிற்கான இந்த வேர்ல்ட் கப்கான சாம்பியனுக்கான ஒரு போராட்டம் தான் நடைபெற போகுது.
1: சரிங்க, உங்கள்ட்ட கேட்டிருந்தோம் திங்கட்கிழமை எப்படி சமாளிக்க போறீங்க, 3 மணிக்கு ஆட்டம் முடியெல்லாம் ஒரு 5-6 அப்படி எல்லாம் மகிழ்ச்சியில குதிச்சு அப்படின்றது நல்ல எப்படி வேலைக்கு போக போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். சுரேஷ் வந்திருக்காரு.
2: நிறைய
1: பேர் அனுப்பியிருக்காங்க கிளியோட நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு.
3: எங்க போறது தத்தாரன் போறதா இல்ல என்ன கூப்பிட்டாங்க, நான் சார் நான் வர முடியாது, நான் வீட்டே பாத்துக்கிறேன், எனக்கு பிரேயர்ஸ் இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு.
2: சரி, அவங்க எல்லாம் எந்த அணிக்கு ஆதரவு?
3: சோஃபா அவங்களோட அணி எல்லாம் போயிட்டாங்க. ஃபைனல்ல வந்து ரொம்ப
1: வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க, வீட்டை பாத்துக்கிறதுக்கு சமைச்சு குடுக்கறதுக்கும்
2: ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: நீங்க எப்படிங்க, வாங்க பேசுவோம். 7:44 ஆயிருச்சு. சுஜாதா குரல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு. இது வணக்கம் இன்னல்.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த RTM கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை RTM கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் FM.

0: சர்வைவர் கேட்டுட்டு வந்தோம். மணி போ 7:53. திங்கக்கிழமை எத்தனை பேர் விடுமுறைக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேட்டிருந்தோம்.
1: ஆமா, நேர்களை அழைத்து ஏறக்குறையும் அவங்க முன்கூட்டியே திட்டம் போட்டுட்டாங்க. என்ன, ஒரு மாத காலம் பாருங்க, எவ்வளவு அழகா அவங்க திட்டம் போட்டிருக்காங்கன்னு.
0: சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு அகிலன் வந்திருக்கிறாரு. எங்க இருந்து பேசுறீங்க அகிலன்? இப்போ எல்லாரும் சொல்றாங்களே விடுமுறை எடுக்கணும், எம்சி போடணும் அப்படின்லாம். உங்களுக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் வேணும்னு தோணுதா, இல்ல வேணா பாட்டுக்கு போக வேண்டியதான் பாத்துட்டு அப்படின்னு
2: நினைக்கிறீங்களா?
0: ஓ, பாக்க மாட்டீங்க. இப்போ ஃபைனல் எப்படி?
2: கண்டிப்பா
0: பாத்துட்டு வேலைக்கு போக முடியும்.
2: அதனால
1: கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க திங்கக்கிழமை, அப்படிதானே?
2: புரிஞ்சுக்கோங்க.
0: உங்க அலுவலகத்துல அந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் பரவாயில்ல.
1: சொல்லுங்க சிவா.
3: நாம வந்து ஒரு மாசமா 3 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போற ஆளுதானே, அதெல்லாம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம். கரெக்டா எந்திரிச்சு கரெக்டா போயிடலாம், முடியும். அதெல்லாம் பழகி போய் சார், இது
1: உங்களால
3: முடியுமே. அன்னைக்கு கூட பாருங்க, பிரான்ஸ் கேம் ஒண்ணுச்சு பாருங்க, 2:30 எழுந்திரிச்சு நான் குடியில போட்டுட்டேன். அப்புறம் கேம் பார்த்தேன், செகண்ட் ஹாப்ல பசியா இருந்தேன். அப்புறம் கேம் கொஞ்சம் வெளியே முடிஞ்சிருச்சு, எதிர்பார்த்தேன் பிரான்ஸ் சப்போர்ட்டர், நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசார்ட் வரல. அப்புறம் திருப்பி ஒருவர் தூங்கிட்டு எஞ்சிட்டு வேலைக்கு
0: போயிட்டேன்.
1: பாருங்க எவ்வளவு அழகா திட்டமிடல்,
0: ஏன்னா ஒரு உண்மையான காட்பத்து ரசிகர்.
1: அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பாருங்க இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், அந்த நேரத்துல சரியா இருக்கீங்க.
3: அது விட்டுட்டு அங்க போயிட்டு அங்க போயிட்டேன்னா அது கண்டிப்பா நிறுவனத்துக்கு தெரியும், கொஞ்சம்
1: அணி வந்து பாதிலே கிளம்பி இருந்தாலும் தெய்வீக, ஆங்கிலத்துல. அதனால எந்த அணி வந்து இறுதி சுற்றுக்கு போகுதோ ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்து.
0: வாழ்த்து.
4: எங்க வந்து யாராண்டா வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பொங்குழலி வீரன். மலேசியா அந்நிய அமைப்புகளை சார்ந்திருக்காமல் அகதிகள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான தனது சொந்த மேலாண்மை அணுகுமுறையை உருவாக்கும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீரி தெரிவித்துள்ளார். இதில் ஆக்கப்பூர்வ செயலாக்கத்திற்கும் நிர்வகிப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும். அத்துடன் சமூக நலன் மீதான கொள்கை ஒருங்கிணைப்பையும் உட்படுத்தி இருக்கும் என அவர் கூறியுள்ளார். கூட்டரசு பொதுச்சேவை அதிகாரிகளை உட்படுத்தி செயல்படுத்தப்பட்டுள்ள இல்லிருப்பு வேலையால் 4.5 மில்லியன் லிட்டர் பெட்ரோல் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் பயனாக கடந்த 14 வரை உதவித்தொகை செலவில் 7.31 மில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது. இதனிடையே பொதுமக்கள் தொடர்ந்து விவேகமாக எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. ஜோஹர் அரசாங்க செயற்குழு மன்றத்தின் புதிய உறுப்பினர்கள் இன்று காலை புக்கிட்சரின் அரண்மனையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்ள உள்ளனர். இடைக்கால ஆட்சியாளர் தங்கு மக்கோதா இஸ்மாயில் முன்னிலையில்